இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5:56 நிமிடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை குற்றங்கடிதல் 44 அதிகாரம் 8வது குறட்பா.

0: இசை கேட்டீர்கள்.
1: நீர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி, பங்கேற்கும் மழலை எஸ் இனியா. 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி, 8:05 பொன்னியின் பொதுப்புனல். இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன். 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார்

0: பேராசிரியர் கு ஞானசம்பந்தன். 8:45 சர்மரோக நிவாரணி சைவாள் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் உலக இருதய தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி, இருதய நலம் குறித்த ஆலோசனைகள், இதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் டாக்டர் எஸ் ஏ சரவணன் அவர்கள் பங்கேற்கும் நிரலி நிகழ்ச்சி. பத்து மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன். 10:05 நீங்கள் கேட்டவை இது கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சீமியா மற்றும் மாவு வகைகள் விளங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 உங்கள் களம் இன்று புதிய தடம் தருமபுரி தையல் கலைஞர் மற்றும் தையல் கலை பயிற்றுனர் எஸ் பூங்காவனம் அவர்களுடன் நேர்முகம். 12:40 சூழல் காப்போம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெலிசை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா மௌலிதரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவையில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடைதேடும் நாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக். 5:05 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரியின் தினமர திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Union Home Minister Amit Shah inaugurated the conference on Prahar, National CT Policy and Strategy in New Delhi yesterday. The conference deliberated upon the 7 pillars of Prahar, including prevention, response, aggregating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning with international efforts, and recovery and resilience through a whole-of-society approach. Speaking on the occasion, the Home Minister said, "The government has adopted a zero-tolerance policy against all forms and manifestations of terrorism." He highlighted that from 2019 to 2026, the Narendra Modi government successfully brought back 288 fugitive criminals to India from 36 countries. Mr. Shah said, as a result of better coordination among agencies, more than 40 modules of Shehzad Bhatti network involved in cross-border smuggling of weapons, explosives and narcotics were busted. Commerce and Industry Minister Piyush Goyal will be on a visit to US from today till 5th of next month. During the visit, Mr. Goyal will participate in the two-day G20 trade ministers meeting, which will commence tomorrow. On the sidelines of the meeting, Mr. Goyal will hold bilateral meetings with his counterparts. The engagements will focus on expanding opportunities for farmers, fishermen, women entrepreneurs, startups, MSMEs and other enterprises. The minister also engaged bilaterally with his counterpart from the United States as part of ongoing efforts to advance a balanced and mutually beneficial India-US bilateral trade agreement and finalize an interim deal. Indian Navy will host second edition of Commanders Conference 2026 in New Delhi from today till Thursday. The three-day conference will provide an avenue for senior naval leadership, including outstation, operational and area commanders. It will undertake a comprehensive review of operational preparedness at the military strategic level and engage with senior government functionaries through an institutionalized mechanism. The conference will be pivotal in underscoring Indian Navy's contribution towards safeguarding India's maritime interests, including security of energy, amidst the ongoing

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சென்ற நூற்றாண்டின் அற்புதமான கருவி மனித இனத்திற்கு கிடைத்த கொடை அப்படின்னா அது சினிமா தான். இந்த சினிமா ஒரு தனித்த கலை அல்ல, பல்வேறு கலைகளை சரிவிகிதத்தில் இணைப்பதன் மூலமாக உருவான ஒரு சிறந்த கலை. இப்போ ஒரு சூரிய அஸ்தமனம் நிகழுது இல்லையா, அதை காட்சிப்படுத்தி அழகிய ஒரு மெல்லிசையின் மூலம் உங்கள் கண்முன் நிறுத்தும் பொழுது பல்வேறு மனித உயிர்களின் மரணம் கூட உங்களுக்கு நினைவு வரும். அது அந்த திறமையான இயக்குநர்கிட்டையும் திறமையான ஒளிப்பதிவாளர்கிட்டையும் இருக்கு. அதை பார்த்து நீங்கள் நிதானம் கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்க முடியும். சினிமா அப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். உலகெங்கும் பல்வேறு மேதைகள் கையாண்ட சினிமாக்கள் இந்தியா உட்பட அப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்கு. சில பரிந்துரைகளை சொல்லணும் அப்படின்னா, முதல்ல விக்டோரியா டிசிகாவின் படங்களை தேடி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு திரைப்படம் தேடி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை, உலகின் அத்தனை திரைப்படங்களும் யூடியூப்ல இணையத்தில் இலவசமாகவே கிடைக்குது. உங்கள் மனசை குப்பை தொட்டியாக ஆக்காமல் அது வந்து ஒரு அழகிய மென்மையான ஒரு இருப்பிடமாக வாழத்தகுந்த இடமாக உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, அன்றாடம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் குப்பைகளை அள்ளி போட்டுக்கொள்வதை விட வாரத்தில் ஒரு நல்ல படம் பார்க்கலாம். விக்டோரியா டிசிகாவின் பைசைக்கிள் தீவ்ஸ். ஒரு மகன் வந்து தந்தையின் ஏழ்மையை புரிந்து கொண்டு அவர் கையை அழுத்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த படத்தை தவறாமல் பார்க்கலாம். மசாக்கி கோபயாஷி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்காரு, ஜப்பானிய மேதை. அவருடைய திரைப்படங்கள் போரின் அபத்தத்தையும் அதன் பின்னால ஏற்படுற கொடூரமான பசி பட்டினியினால் ஏற்படும் மரணங்களையும் மிக தெளிவாக எந்த ஒரு மனச்சாய்வுமின்றி எடுத்திருக்காரு. அப்புறம் பிரான்ஸ்ல ராபர்ட் பிரசான் இருக்காரு, மெல்லிய அசைவுகளை கூட ஒரு ஆன்மீக தளத்துல உயர்த்துறாரு. இப்ப எழுத்துக்களை எப்படி சொற்றொடர்களால் ஆயிருக்கோ, எப்படி வீடு செங்கற்களால் ஆயிருக்கோ, அதே போல ஒரு சினிமா வந்து ஷார்ட்ஸால் ஆயிருக்கு, சுடுவுகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம மனதில் எதையோ ஒரு மனித கண்டிஷனை வந்து அது வந்து உரையாடணும். இப்போ மிஷோகுச்சி

0: அப்படின்னு ஒரு சிறந்த மேதை இருக்கார். அவரும் ஜப்பானிய இயக்குனர் தான். அவர் வந்து இந்த போரின் போது இடம்பெயரும் ஒரு செல்வத்தில் வளர்ந்த ஒரு குடும்பத்தை காட்டுறாரு. திருடர்களிடம் மாட்டிக்கொள்ளும் பொழுது அன்னையும் மகளும் ஒரு படகில் ஏறி தனியாகவும், சிறு மகன் வந்து இன்னொரு திருடன் வந்து கடத்தி கொண்டும் போகிற காட்சி இருக்குது. இந்த காட்சி வந்து உலகின் மகத்தான ஷார்ட்ஸில் ஒன்று. அந்த இருளில், அந்த பணியில், இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் தான். அவர்களுடைய பிரிவை, இவ்வளவு துயரத்தை இவ்வளோ அற்புதமாக காட்ட முடியாது. அதே படத்தில் வேற ஒரு காட்சியில் அந்த சிறுவனும் அவன் அக்காளும் ஒரு இடத்துல இணைவாங்க. இவனை காப்பாற்றி விடுறதுக்காக அவ மிஸ்டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய நதியில் போய் அமைதியாக இறங்கி நீரில் அவளே புதையுண்டு போவாள். அந்த நீரில் புதையும் பொழுது ஒரு குமிழ் மட்டும் மேலே வந்து அந்த மொத்த நதியும் அமைதியாக இருக்கும். இது ஒரு அற்புதமான ஷாட். எப்படி ஒரு 4-5 வார்த்தைகளில் ஒரு சொற்றொடர் ஒரு பெருங்கவிதையை சொல்லிடுதோ, அதை போல் ஒரு சின்ன ஷாட் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு அற்புதமான பக்கத்தை நமக்கு கண்காட்டிடுது. இதைத்தான் சினிமா செய்யணும், இதைத்தான் நாம் பார்க்கணும். இன்னொரு பரிந்துரையாக கிரேக்க திரைப்படங்கள் இயக்கிய தியோ ஆஞ்சலோபோலஸ் இயக்குனரை சொல்லலாம். எட்டர்னிட்டி அண்ட் டே அப்படின்றது அந்த படத்துடைய பெயர். ஒரு சிறுவனை அவர் வந்து அவனுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயல்வார். ஒரு காட்சியில் பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கம்பங்கள் இருக்கும், அது வந்து நமக்கு தெளிவாக தெரியாது, மங்களாக இருக்கும் ஒரே பனிமூட்டத்தினால. நெருங்கி செல்ல செல்ல அதில் பார்த்தா அப்படியே மனித உடல்களை வந்து பொருத்தி வச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அவர் மிரண்டுருவார். அதை பார்ப்பதற்கு மனிதர்களை கழுவேற்றியதை போல, ஒரு கோரமான ஒரு தண்டனை போல தெரியும். ஆனால் நெருங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வேலை செஞ்சிட்ருக்கிறது. அப்போ அந்த போரின் வடு வந்து ஒரு ஒரு மனதிலும் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் அவர் அற்புதமாக காட்டியிருப்பார். இதே போல் தார்கோவ்ஸ்கியின் படங்கள் ரஷ்யாவின் பல்வேறு வேதனைகளையும் பல்வேறு அழகியல்களையும் அது அற்புதமாக காட்டியிருக்குது. தார்கோவ்ஸ்கி, விக்டோரியா டிசிகா, கோபயாஷி, இப்போ இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு அந்நியமான பெயர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் ஜப்பானில் இருந்து கொண்டு நமக்காகவும், ரஷ்யாவில் இருந்து கொண்டு நமக்காகவும் வாழ்வை கண்ணாடி வைத்து காட்ட முயன்ற மேதைகள். அதனால் சினிமா என்பது வாழ்வின் பல கோணங்களை, தீராத மானுட உறவுகளை, அதன் வதைகளை, அதிலிருந்து மீளும் வழிகளை சொல்வதுதான் சினிமா.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

6:15 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிரலை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி. உங்களை பக்தி பரவசப்படுத்த முத்தான 4 பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய கற்பனை என்றாலும் என துவங்கும் பாடல்.

அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல். எல்லா மாந்தரும் தொழவாருங்கள் என்றே

இறைவனை வணங்கிட நபிமுறை பேணும் இங்கித தலமே பள்ளிவாசல். இறைமணத்தோடு தொழுதிடும் போது நிம்மதி தருவது பள்ளிவாசல். குறைகளை நீக்கும் கடமையை ஊக்கும் அறமிகும் தளமே.

பாண்டியும் அரசனும் பேதம் இல்லாமல் இணையும் தளமே பள்ளிவாசல். மாண்புறு அன்பும் நேசம் ஓங்கிட மகிழ்வாய் உதவிடும் பள்ளிவாசல். ஆண்டவன் ரஹ்மத் என்றும் இறங்கும் அருமை தளம்.

சொர்க்கம் சென்றிட அறிவுரை கூறும் சோபித தளமே பள்ளிவாசல். நுற்பவ நோயை போக்கியே நாளும் தூய்மை கொடும்

6:24. நேரலே இன்று காலை 6:35 ஹூசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக ஹூசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக நிகழ்ச்சியை இன்று காலை 6:35 கேட்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜிக்கி பாடியிருக்கக்கூடிய ரோஜாப்பூ வாசமலர்களை எனதுவங்கும் பாடல்.

6:28 நேர்களே, இன்று காலை 6:35 ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மகாநதி சோபனா பாடியிருக்கக்கூடிய எட்டுக்குடி வேலனுக்கு இணைந்தவங்கும் பாடல்.

0: நேர்களை ஒழிக்கின்ற பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:35 நிமிடம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் விதைகளை பாதுகாக்கும் முறைகள் குறித்து விளக்குகிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
4: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இன்று உங்களுக்கு விதைகளை சேமிப்பது எப்படி, பாரம்பரியமிக்க இயற்கை விதைகளை சேமித்து வைப்பது எப்படி, அதில் என்னென்ன பங்கு வகிக்கிறது என்பதனை பற்றி சொல்கிறேன். சாணம், நொச்சி, வேப்பிலை, எண்ணெய், சாம்பல், கோமியம் இவைகளை கொண்டு நாம் இயற்கை விதைகளை எப்படி சேமிக்கலாம் என்பதனை பற்றி உங்களிடையே சொல்லித்தர இருக்கிறேன். அதாவது நெல், சோளம் போன்றவற்றை சேமிக்கும் போது அந்துப்பூச்சி தாக்குதல் அதிகம் இருக்கும். அதற்கு புங்கன், வேப்பிலை, நொச்சி இலை தானியத்துடன் வைத்து கலந்து பாதுகாக்கலாங்க. அடுத்தபடியாக பயிர் வகை பயிர்களை சேமிக்கும் போது செம்மண் அல்லது வேப்ப எண்ணெய் கலந்து இத்தால் பூச்சிகளை நம்ம தூர விரட்டிடலாங்க. துளசி, வேப்பிலை, நாடுதொடா காய்ந்தலைகளை இப்போ இந்த பயிர் வகை விதையோடு கலந்து வைக்கும்போது பூச்சினுடைய சேதாரம் வரவே வராதுங்க. துவரு பயிரை உடைக்க அதன் மீது நல்லெண்ணெயை தடவி வெயிலில் காய வச்சா சுலபமாக உடைஞ்சிருங்க. மேலும் தேக்கு விதை இருக்கு இல்லைங்களா, தேக்கு விதையை கொதிக்கிற நீரில், ரொம்ப கொதிக்கிறது இல்லை, சுமாரான கொதிக்கிற நீரில் ஊற வச்சு நட்டால் அதனுடைய முளைப்பு திறன் நல்லா அதிகரிக்குங்க. அதே சமயத்தில் பயிர் வகைகளை சேதப்படுத்தும் பயிர் வண்டுகளை தடுக்க அமாவாசை அன்று எடுத்து காய வைக்கணுங்க. துவரையை சேமிப்புக்கு முன்னால் எல்லோருக்கும் தெரிந்த செம்மண்ணை கலந்து காய வச்சு சேமிக்கலாங்க. பயிர் வண்டுகள் முட்டையிடுவதை இதன் மூலம் நல்லா தடுக்கப்படுங்க. மேலும் பாவக்காய், புடலை, சுரக்காய் போன்ற விதைகளோட சாம்பல் கலந்து காய வைக்க வேணுங்க. மஞ்சள் அறுவடை செஞ்சு சாணி கரைசலை இட்டால் பூஞ்சி பூஞ்சான நோய்களை தடுக்கிறது இல்லாமல் நூற்பொருள் தாக்குதலிருந்தும் நம்ம நல்லா தடுத்துடலாங்க. பல வகைகளில் மற்ற காய்கறி விதைகளை மண்பானையில் சேமித்தா அதிக நாளைக்கு கெடாமலும் இருக்குங்க, முளைப்பு திறனும் 6 மாதம் வரை நல்லா இருக்குங்க. மேலும் நெல் விதை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம மாட்டு கோமியத்தில் கொஞ்சம் தண்ணி நீர் கலந்த மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம விதைச்சோம்னா

இதன் மூலம் இலைப்புள்ளி மற்றும் குலை நோயை நல்லா குறைக்கலாங்க. நெல் விதைகளை பாலில் ஊற வைத்து விதைச்சோம்னா நெல் துங்குறோ நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருங்க. நெல் விதைகளை புதினா இலைச்சாரில் 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சு விதைச்சோம்னா சிவப்பு இலைப்புள்ளி நோய் நல்லா கட்டுப்படுத்திடலாங்க. மக்காச்சோளத்தின் மேலே கதிரின் மேலே உரிக்காமல் இருந்தோம்னா 3 மாதத்துக்கு மேலே அதை அப்படியே சேமிக்கலாங்க. மக்காச்சோளத்தில் அது

0: முளைக்குங்க. மேலும் கம்பு விதையை விதைப்பதற்கு முன்னே இரவு முழுவதும் நீரில் ஊற வச்ச பின்பு விதைச்சா விரைவாக முளைக்குங்க. சோள விதையை மாட்டு சாண கோமியத்தில் அரை மணி நேரம் ஊற வச்சு பின்பு வெயிலில் நல்லா உலர்த்தி வளர்ச்சியை தாங்கி விதைச்சோம்னா இந்த சோள விதை வந்து வளர்ச்சியை தாங்கி வளர்வதோடு கரிப்புட்டை நோயையும் கட்டுப்படுத்துங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: தொடர்ந்து உழவர்களுக்காக தகவல்கள் வழங்குகிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
0: விதைப்புக்கு முன்பு இரவு முழுவதும் 1:10 என்ற விகிதத்தில் கோமியம் தண்ணி கலந்து கரைசலில் கேழ்வரகு அதாவது ராகி விதையை ஊற வைத்தீங்கன்னா நல்ல முளைப்பு திறன் அதிகரிக்குங்க. ஆமணக்கு விதை இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆமணக்கு விதையை வறுத்து தூளாக்கி அதை வந்து துவர பருப்போட பயிருடன் கலந்து சேமித்தோம்னா பூச்சி தாக்குதலிருந்து தடுத்துடலாங்க. துவரம்பருப்பை இப்போ பூச்சி தாக்குதலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஆமணக்கு விதையை நல்ல வறுத்து தூளாக்கி அதில் கலந்துட்டோம்னா நல்ல பூச்சி தாக்குதலேருந்து கட்டுப்படுத்திடலாங்க. துவரை சேமிக்கப்பட்ட களங்களில் காய்ந்த மிளகாயை போட்டு வச்சா வண்டு தாக்குதலை தடுத்துடலாங்க. 50 கிலோ துவரப்பருப்போட வசம்பு பயிர் இருக்குங்களா, அந்த இலைய தூளாக்கி சேமித்து வச்சோம்னா 1 வருஷம் சேமித்து வைக்கலாங்க. நன்கு காய்ந்த துவர பயிரை கோணி சாக்கு பயில சேமிப்புக்கு முன்னால் காய்ந்த நாய் துளசி இலையை அடியில் போட்டு சேமித்தோம்னா காய் தொலைப்பான் தாக்குதலிருந்தும் நல்லா தடுத்துடலாங்க. ஆமணக்கு விதைகளை விதைப்பதற்கு முன் விதையை 20 மணி நேரம் நீரில் ஊற வச்சு விதைச்சா விதை விரைவாக முளைக்குங்க. இப்படி நம்ம வந்து பல்வேறு வகையில் விதையை வந்து விதைக்கலாங்க. பருத்தி விதையை 1 கிலோவிற்கு 200 மில்லி வேப்ப எண்ணெய் என்ற விதத்தில் கலந்து பஞ்ச சாணத்தை தடவி இரவு பூரா காய வச்சு விதைச்சோம்னா பூச்சி தாக்குதலிருந்தும் தவிர்த்தரலாங்க. புடலை விதை இருக்கு இல்லைங்களா, அது சாணிப்பாலில் அரை மணி நேரம் ஊற வச்சு விதைச்சோம்னா விதை விரைவாக முளைப்பதோடு வறட்சி காலத்திலையும் நல்லா தாங்கி வளருதுங்க. பீர்க்கங்காய் மேலே உள்ள வரிகளை வச்சு அவை இனிப்பாக இல்லை கசப்பாக இருக்கிறத கண்டுபிடிக்கலாங்க. இரட்டைப்படையில் இருந்ததுன்னா இனிக்குங்க, ஒற்றைப்படையில் இருந்ததுன்னா கசக்குங்க. இப்படி நீங்கள் விதையை வந்து பல்வேறு முறையில் நல்லபடியாக சேமித்து அதை எந்தெந்த முறையில் எப்படி காக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்கள் விதையை சேமித்து நல்லபடியாக நீண்ட நாளைக்கு சேமித்தும் வச்சிருக்கலாம். அதே சமயத்தில் அதை வந்து கோமியத்திலையும் நீர்லேயும் பல மணி நேரம் ஊற வச்சு அதை விதைப்பு செஞ்சிங்கன்னா அதன் மூலம் நீங்கள் வந்து விதைப்பு திறனை வந்து முளைப்பு திறனை நன்கு அதிகப்படுத்தலாம். ஆகவே தான் இதற்கு கோமியம் வேப்ப எண்ணெய் பஞ்சகாவியம் போன்றவற்றையெல்லாம் எடுத்து வச்சுக்கிங்க. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் விதையை வந்து நீங்கள் நல்லபடியாக சேமிக்கலாங்க. அதாவது விதைகளை பாதுகாக்க சாணம் நொச்சி இலை வேப்ப இலை வேப்ப எண்ணெய் சாம்பல் கோமியம் இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்துங்க. இந்த விவசாயத்தில் பெருகி வரும் தொழில்நுட்பத்தில் நவீனமான முன்னேற்றம் இருக்கிற சமயத்தில் நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்க. இந்த இயற்கை முறையில் விதைகளை நம்ம சேமித்து வச்சோம்னா சில வழக்கங்க நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்ருக்கிறாங்க. அந்த முன்னோர்கள் கடைபிடித்த முறைகளை உங்களுக்கு நான் ஒவ்வொரு பயிருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை பயன்படுத்துங்க. அதன் பயன்பாடு மூலமாக துவரை மக்காச்சோளம் காய்கறி விதைகள் ராகி சணப்பை போன்றவற்றையெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது என்பதை பற்றி இன்றைக்கி மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தால் 9751506521 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஐயத்தை நான் போக்குகிறேன். நாளைக்கு இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை

0: இது உழவருக்காக நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் விதைகளை பாதுகாக்கும் முறைகள் குறித்து விளக்கினார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். காந்தி ஜெயந்தி விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கும் மற்ற நகரங்களிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் 1ஆம் தேதி 1580 பேருந்துகளும், அடுத்த நாள் 2ஆம் தேதி 745 பேருந்துகளும், 3ஆம் தேதி 895 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அந்த சிறுமிக்கு அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை இந்த அரசு நடத்தி வருவதாக குறை கூறியுள்ளார். இந்த சூழலில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் எப்படி பேச முடியும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தவேக, திமுக, அஇஅதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தவேக மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ராஜு இந்த தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தமிழகத்தில் மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் அந்த இயந்திரங்களை திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சனிக்கிழமைகளிலும், ஊராட்சி பகுதிகளில் வியாழக்கிழமைகளிலும் நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கால்நடை துறையினரின் இதுபோன்ற தடுப்பூசி பணிகளின் போது பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் திரு திருநாவுக்கரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அனைத்து நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் இணைந்து வெறிநோய் தடுப்பூசியினை சமுதாய நாய்களுக்கு போலவே ஊராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி பணி

0: மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த நாய்க்கடியினை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அந்த கடிக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுமாறும், இந்த நோய் கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை உறுதியாக கூற முடியும். தங்கள் பகுதியில் உள்ள சமுதாய நாய்களுக்கு துறையினர் மூலம் நாங்கள் வந்து தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளும் பொழுது பொதுமக்களும் இந்த பணிக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கனிமங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச்சாவடி வழியாக மீண்டும் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக வெளியான தகவலை தொடர்ந்து வருவாய்த்துறை, கனிம வளத்துறை மற்றும் போலீசார் இணைந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனைக்கு பின்னரே கேரளாவுக்கு செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றதோடு கனிம வளங்கள் கடத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து தற்போது அதிகாலை வரை எல்லைப் பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த தீவிர சோதனையால் புலியரை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெறும் எனவும் போலீசார் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா சந்தில்.
1: வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வடக்கு உள் கர்நாடகம் முதல் தமிழகம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நாமக்கல், ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ரபி பருவ பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்ற ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள

வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசுடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை எஸ் இனியா. வணக்கம் இனியா.
4: வணக்கம்
3: இனியா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
3: நல்லா இருக்கீங்பா, சூப்பரா அமைதியா வந்திருக்கீங்க. எப்பயுமே இப்படித்தான் அமைதியா இருப்பீங்களா?
4: ஆமா.
3: ஆஹா, சேட் எல்லாம் பண்றதில்ல?
4: இல்ல.
3: ஏன் பண்ண மாட்டீங்க?
4: பண்ண மாட்டோம்.
3: பண்ண மாட்டீங்க. அமைதியான பொண்ணு அமைதியாக தான் வருவாங்க. நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க?
4: ஒன்றாவது.
3: ம், சரி. யார் கொண்டு வந்து விடுறா உன்ன ஸ்கூலுக்கு?
4: எங்கள் அப்பா.
3: நீங்கள் வந்த மாதிரி வரமாட்டீங்களா குடுக்குன்னு ஸ்கூலுக்கு?
4: எங்கள் அப்பா தான் கொண்டு வருவாரு. தெரியும், நானே வந்துடுவேன்.
3: ஓ, இப்போ சின்ன குழந்தை இருக்கனால நீயே வரீங்கள. சே சே சே சரி, இருக்கட்டும். சரி இனியா, அம்மா என்ன பண்ணுது வீட்டில்?
4: அம்மா ஃபோன் பார்க்க.
3: ஃபோன் பார்க்குதா? ஆஹா, சமைக்கிறதெல்லாம் இல்லையா?
4: சமைப்பாங்க.
3: ஓ, சமைச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பார்த்து பாட்டு கிட்டு கேட்டுப்பாங்களா?
4: ஆ,
3: சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மாவுக்கும் போர் அடிக்காது இல்லையா? சரி, என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
4: நம்ம பாட்டு பாட போகிறோம்.
3: ஆ, பாடுங்க, கேட்போம்.
4: ஆடலாம் மாடலாம் ஆடிக்கொண்டு பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டு குறிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து வந்து தத்தலாம், தத்தலாம் தத்தலாம், தத்தி கொண்டு சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், சிரிச்சுக்கொண்டு நாம் சேர்ந்து சிரிக்கலாம்.
3: சிரிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டீங்க, எப்போ நீங்கள் சிரிப்பீங்க?
4: இப்போ.
3: இப்போ சிரிப்பீங்களா? இப்போ சிரிக்கலையே நீங்கள், பாட்டு பண்ணீங்களா?
4: காமெடி பண்ணால் சிரிப்பு வரும்.
3: ஓ, காமெடி பண்ணால் சிரிப்பீங்க. யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக காமெடி பண்ணுறதுங்க? அப்படியா, என்ன பண்ணுவ அப்படி காமெடி?
4: காமெடி டான்ஸ் ஆடுவேன்.
3: ஓ, டான்ஸ் ஆடுவார். அவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்களா ஈன்னு?
4: ஆமாம்.
3: சரி சரி சரி, நல்லா சரிங்க. அடுத்த பேர் தெரியுமா உங்களுக்கு?
4: ஹலோ ஹலோ குட் மார்னிங், ஹலோ ஹலோ குட் மார்னிங், அண்டியோ அண்டியோ.
3: சரி, அவ்வளோதான், மறந்து போச்சா? சரி பரவாயில்ல, விடுங்க, அடுத்த கிளாஸ் நம்ம எல்லா பாட்டும் மறப்பாடு பண்ணுவோம். சரி, இன்டர்வல் டைம்லாம் தண்ணி குடிக்கிறீங்கள? தண்ணி குடிக்கிறது கேன்லாம் எட்டு வந்துருக்கீங்களா
4: நீங்கள்?
3: எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க?
4: நிறையா.
3: ஆமாம்மா, நிறையா தண்ணி குடிக்கிறோம். நிறையா தண்ணி குடிச்சா என்ன இருக்கும், எப்படி இருக்கும்?
4: சுறுசுறுப்பாக இருக்கும்.
3: ஓ, சுறுசுறுப்பாக இறஞ்சிட்டே இருக்குது, நல்லா தண்ணி குடிக்கிறீங்க. சரிங்க இனியா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்களே, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணாதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க?
4: டாக்டர் வேலை.
3: டாக்டர் வேலை. சரி, டாக்டரா என்ன பண்ணுவா?
4: ஊசி போடுவோம்.
3: யாருக்கு ஊசி போடுவீங்க?
4: உனக்கு.
3: எனக்கே போடுறீங்களா? எனக்கு ஏன் ஊசி போடுறீங்க?
4: உங்களுக்கு உடம்பு சரியில்லை.
3: உடம்பு சரியா? என்னை பார்த்த கண்டுபிடிச்சு இல்லைங்களே? இல்லைம்மா, நானும் நல்லா இருக்கேன், எனக்கெல்லாம் ஊசியெல்லாம் வேணாம்.
4: மாத்திரை கொடுத்துறேன்.
3: ஆ, மாத்திரை கொடுத்துறீங்களா? சரி, ஏதோ ஒன்று கொடுங்க, நான் வா சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க இனியா, எங்கே பார்த்தீங்க?

0: ஊர்லயே பாத்துறீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பம்பளை 102.5 ஏற்காடு பம்பளை 103.7 உங்க மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். இன்றைய மலாலய மேல் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை எஸ் இனியா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
3: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
3: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
5: இன்று செப்டம்பர் 29.
6: இதழாளர், எழுத்தாளர், கவிஞர் மற்றும் திறனாய்வாளர் என்று பன்முகம் கொண்டவர்.
7: இளமையில் சுதந்திர போராட்ட களத்திலும் அதைத் தொடர்ந்து இலக்கிய தளத்திலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்.
6: நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு மகத்தான இயக்க சக்தி.
7: எழுத்தின் பல்வேறு தளங்களிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவர்.
6: இவரது உயர்ந்த பங்களிப்பானது 11 ஆண்டு காலம் கடும் தவமென அவர் நடத்திய எழுத்து இதழ்தான்.
7: எழுத்து இதழ் மூலம் அவர் விரித்த பெரும் சிறகுகளுக்குள் அடைக்கலமாகி இலக்கிய வெளியில் பல ஆளுமைகள் உயர பறந்தனர். நாட்டு விடுதலை போராட்டத்தை பற்றி விரிவாக இவர் எழுதிய சுதந்திர தாகம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது.
6: நவீன தமிழ் இலக்கிய வெளியை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றியவரும் தன்கால இலக்கிய பாதையை விரிவாக்கியவருமான சீசு செல்லப்பா பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1912.
6: கவிஞர் மற்றும் எழுத்தாளர்.
7: பள்ளி பருவத்திலேயே கவிதைகள் எழுத ஆரம்பித்தவர்.
6: தமிழ் எழுத்தாளர் சங்க நிறுவனராக பணிபுரிந்தார்.
7: தமிழ் வளர்ச்சி கழகத்தின் மூலம் தமிழ் கலை களஞ்சியம் உருவாக ஒத்துழைத்தார்.
6: மனித தெய்வம் காந்தி காதை என்ற காப்பிய நூலை எழுதினார்.
7: பல்வேறு உரை நூல்களையும் கவிதை தொகுப்புகளையும் எழுதியுள்ளார்.
6: அருட்கவி, கவித்தென்றல், கவிதை செம்மல், கவிக்கடல் உள்ளிட்ட பட்டங்களை பெற்றவர்.
7: இவரது நூல்கள் பள்ளிகளிலும் பட்டய படிப்புகளிலும் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது.
6: தமிழ் கவிஞர் எழுத்தாளர் அரங்க சீனிவாசன் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1920.
6: பிரபல மலையாள கவிஞர்.
7: மலையாள இலக்கியத்தின் ஜாம்பவான்களில் ஒருவர்.
6: பல்வேறு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார்.
7: கேரள இலக்கிய மன்றத்தின் விருது, பத்மபூஷன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார்.
6: பிரபல மலையாள கவிஞர் நாலாப்பட் பாலமணியம்மா பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1909.
6: பொறியியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர்.
7: டீசல் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர்.
6: டீசல் உந்துபொறி கண்டுபிடித்தது குறித்த ஆய்வு கட்டுரையை 1886 வெளியிட்டார்.
7: ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பொறியியலாளர் கண்டுபிடிப்பாளர் ருடால்ஃப் டீசல் நினைவு தினம் இன்று.
6: ஆண்டு 1913.
7: இதயம் ஆரோக்கியமாக இருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது.
6: செல்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குவதிலும் கழிவுப் பொருட்களை அகற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிப்பது இதயம்.

0: ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்றால், இதயத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்.
1: உலக இருதய தினம் இன்று.
0: டோன்ட் மிஸ் அ பீட் 2026 ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
1: உணவு மற்றும் வேளாண் அமைப்பு.

0: போக்கிடுவோம்.
1: சர்வதேச உணவு இழப்பு மற்றும் உணவு கழிவு விழிப்புணர்வு தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாவள்ளி, சேலம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: ஏழு மணி ஆறு நிமிடம் கேட் ரசித்து கொண்டிருக்கிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி.

0: நேர்களே, காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகளை அறிந்து கொள்ளலாம். தக்காளி 30 ரூபாய், கத்திரிக்காய் 20 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கொத்தவரை 54 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 34 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், புடலங்காய் 24 ரூபாய், பிற்கங்காய் 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், ஊட்டி கேரட் 78 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 136 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், இஞ்சி மா இஞ்சி 80 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சை பழம் 260 ரூபாய், வெள்ளரிக்காய் 54 ரூபாய். நேர்களே, இவை யாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பு நேர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
2: நெல்லை இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்த நிகழ்ச்சியில் உலக இருதய தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி, இருதய நலம் குறித்த ஆலோசனைகள், இருதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் டாக்டர் எஸ் ஏ சரவணன் அவர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: என்ன தாத்தா, பூச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
3: ஆமா சாமி, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் சாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல கட் இல்லாம தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
4: உலகளவில் ஆண்டுதோறும் உற்பத்தியாகும் உணவில் 1/3 வீணாக்கப்படுகிறது. இவ்வாறு வீணாக்கப்படும் அனைத்து வகை உணவையும் கொண்டு பசியால் வாடிக்கொண்டிருக்கும் 50 கோடி பேருக்கு உணவு அளிக்கலாம் என்ற கருத்தை ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் பாதுகாப்பு அமைப்பு FAO தெரிவித்துள்ளது. தன் பண பகட்டை காட்ட உண்ண முடியாத அளவு வாழை இலையிலே உணவு வகைகளை நிரப்புகிறார்கள் சிலர். கௌரவத்துக்காகவும் அல்லது பந்தியிலே பின் ஒருவர் நாற்காலியிலே நிற்கிறார் என்ற நேர நெருக்கடிக்காகவும் வாழை இலையை மூடிவிட்டு வருபவர்களும் உண்டு. எப்படியோ உணவு பல டன் வீணாகிறது என்பது வேதனை. மெல்ல இல்லறங்களில் விருந்தோம்பல் மறைவது ஒரு புறம், பசி பட்டினி ஒரு புறம், உணவு வீணாவது ஒரு புறம், வேதனையே. நம் அறிவம்மை, அழகம்மை, தமிழம்மை, அவ்வையம்மை தனது ஆத்திச்சுவடி 9வது பாடலில் அற்புதமாக சொல்கிறார், ஐயமிட்டு உண் என்கிறார். இல்லை என்று சொல்லி இறப்பவர்களுக்கு பிச்சையிட்டு பின்பு நீ உண்ணுவாய், ஏழைகளுக்கும் பார்வையற்றோர்களுக்கும் முதலில் உணவிடுங்கள் என்கிறார் அவ்வை. நம் பைந்தமிழ் பாகன் பாரதியோ தனது ஆத்திச்சுவடி என் 6 ஊன் மிக விரும்பு என்று சொல்கிறார். ஊன் என்று அவர் சொல்லுவது உணவை. உணவை மிக விரும்பி சாப்பிடு என்கிறார். உணவை விரும்பாதவர்கள் யார்? ஆனால் பலருக்கு உணவு கிடைப்பதே இல்லை. நமது கலாச்சார மாற்றமும் இதற்கு ஒரு காரணம். முன்பெல்லாம் உறவினர்களுக்காகவும் சேர்த்து சமைப்பார்கள். உணவு மிச்சமானால் பக்கத்து வீட்டு உறவுகளுக்கு கொடுத்து பகிர்ந்து கொள்வோம். விருந்தோம்பல் என்பது இப்போது பழைய கதையாகிவிட்டது. உறவினர் வீட்டுக்கு போனால் கூட பல இடங்களில் வருத்தங்கள் மிஞ்சுகின்றன. மலர்ந்த முகத்துடன் இடுவதே மாபெரும் விருந்து என்கிறது விவேக சிந்தாமணி. உப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலண்ணம் முகங்கடுத்திடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே என்கிறது விவேக சிந்தாமணியின் 4வது பாடல். நாம் விருந்துக்கு செல்லும் வீட்டிலுள்ளவர்கள் நம்மை கண்டவுடன் இன்முகத்துடன் முக மகிழ்ச்சியால் வரவேற்று நமக்கு மரியாதை செய்து நம்மிடத்தில் உண்மை பேசி உப்பில்லாத கஞ்சி வார்த்தால் கூட அதை குடித்தால் அதுதான் நமக்கு அமிர்தமாகும். நம்மை சரிவர உபசரிக்காமல் முகத்தை சுழித்து கொண்டு இவன் வேற வந்துவிட்டான் என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு மூவகை பழங்களோடு பால் சோற்றை போட்டாலும் அந்த விருந்து திருப்தி இல்லாமல் போய்விடும். ஏற்கனவே இருக்கும் பசியோடு சேர்ந்து இந்த அவமானம் ஏற்பட்டால் கடும் பசி ஏற்பட்டுவிடும் என்கிறது விவேக சிந்தாமணி என்னும் நன்னூல். விருந்தினர்களை இன்முகத்தோடு வரவேற்போம். விருந்தினர்கள் என்று நாம் யாரை சொல்கிறோம்? நமது மாமா, சித்தப்பா, சித்தி போன்ற உறவுகளை தாண்டி வயதானவர்கள், பசியோடு இருப்போர், ஆதரவற்றோர் என விருந்தினரை வரவேற்போம். சுமார் 700 கோடி மக்கள் வாழும் இந்த பூமியில் தினமும் 82 கோடி மக்கள் உணவு இல்லாமல் வாழ்கிறார்களாம். இனியாவது உணவுகள் குப்பை பையில் நிரப்பாமல் ஏழைகளின் இறைப்பையில் நிரம்பட்டும். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளிப்போம் என்று அறம் போற்றினார் பாரதி. நாம் அளிக்க வேண்டாம், உணவு கொடுத்து அரவணைப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின்

0: பிரதாரர், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: நேர்களை நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களே.
2: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வரும் 5ஆம் தேதி வரை அங்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் G20 வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்திற்கிடையே பல்வேறு நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்களுடனும் திரு பியூஷ் கோயல் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். அப்போது மீன்வளம், விவசாயம், புத்தாக்க நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் G20 நாடுகளுடனான உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துவார் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாகுபடிக்கான திட்டமிடுதல், அறிவியல் பூர்வ மதிப்பீடு, கள அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றம், குறைந்த அளவு மழைப்பொழிவு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட சூழலுக்கு மத்தியிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அதிக விளைச்சலை உருவாக்க மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வே பிராந்தியத்திற்குள் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. வாரணாசி மண்டலத்தில் அடங்கிய ரயில் வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதன் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் சுகாதார திட்டங்களுக்கு இந்தியா தனது உதவியை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இம்மாத தொடக்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் இந்திய எரிசக்தி வாரத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா இதனை தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு என்பது சவாலானது என்றாலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அதற்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். எரிசக்தி தொடர்பான தேவைகள், பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கு தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்ததாக திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள்.

0: ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கும் முடிவை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. என்றாலும் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்தியா மற்றும் 19 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிய சிகிச்சைகளுக்கான மருந்துகள் மற்றும் குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கான வரியில் மாற்றம் இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 100% வரி விதிப்புக்கு உரிய பொருட்கள் மற்றும் அவை இறக்குமதி செய்யப்படும் நாடுகள் குறித்த தகவலை தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு 100% வரி விதிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் முக்கிய தருணம் எட்டப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விண்கலம் 10 மணி நேர பயணத்திற்கு பின்னர் பூமியை 6 முறை சுற்றி வந்து சிலி நாட்டின் மேற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் விழும் வகையில் விஞ்ஞானிகள் அதன் சுற்றுவட்ட பாதையை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் 26 சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனப்பாகுபாடு, அந்நிய வெறுப்பு தொடர்பான சகிப்புத்தன்மை இன்மையை எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச்சபையின் 51வது கூட்டத்தில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மேற்கு பிராந்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு செபி ஜார்ஜ், உலகளாவிய சமத்துவம், மனிதாபிமான கௌரவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இன அடிப்படையிலான பிரிவினைவாதம், அவற்றை எதிர்த்து போராடுவதற்கான நிலைப்பாட்டை ஐநாவில் இந்தியா உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாகே, கொங்கன், கோவா, ஒடிசா ஆகிய இடங்களில் புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஆடவர் மற்றும் மகளிர் வில்வித்தை போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் வில்வித்தை பிரிவில் நீரஜ் சௌகான், தீரஜ் பொம்மதேவரா, மகளிர் பிரிவில் கீர்த்தி ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின்

0: ஆடவர் வில்வித்தை பிரிவில் நீரஜ் சவுகான், தீரஜ் பொமுதேவரா, மகளிர் பிரிவில் கீர்த்தி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர், சுமித் நாகல் ஆகியோர் தத்தமது போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இப்போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மொஹாலியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 7:25.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
9: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
10: இன்றைய நாகரிகமான ஒரு IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேலை செய்யும் பெண்ணும் சௌகரியமாக எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். அப்படின்னா, என்னுடைய ஒரு பேஷண்ட் IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க, அவங்க உங்களை மாதிரி ஒரு வேலை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு எக்கச்சக்கமாக லீவ் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. தூரம் வந்த முதல் அல்லது 2வது நாள் இந்த IVF ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். சுமார் 8 முதல் 10 நாட்களுக்கு தினமும் ஊசி போட வேண்டிய அவசியம் இருக்கும். இன்றைய காலகட்ட ஊசிகள் மிக மெலிவான ஊசிகள், வலியே கொடுக்காத ஊசிகள். அந்த ஊசிகளை போட்டுக்கிட்டு அவங்க தாராளமாக வேலைக்கு போகலாம், அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் நாங்கள் அப்பப்போ அவங்கள வர சொல்லி கருமுட்டை வளர்ச்சியை ஸ்கேன் மூலியமாக கண்காணிப்போம். அளவுக்கும் அதிகமான கருமுட்டைகளை வந்து நீர்க்கட்டிகள், PCOD உள்ளவங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால ஹைப்பர் ஸ்டிமுலேஷன், அதுவும் அளவுக்கும் அதிகமான கருமுட்டைகள். ஏன்னா நாங்கள் தூண்டுதலே வந்து 8 முதல் 10 கருமுட்டைகளுக்கு மேலே வளரக்கூடாதுன்ற மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் ஊசி போடுவோம். ஸோ அது உங்களுக்கு சைடு எஃபெக்டோ உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயற்கையாக ஒரு குரமுட்டை வளர்கிற இடத்துல இவங்களுக்கு இவ்வளோ கருமுட்டையாவது வளரணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்குள்ளே தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மயக்கம் கொடுத்து கருமுட்டை எடுக்கிற அன்னைக்கு ஒரு நாள் நீ லீவ் எடுத்துட்டு ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கருக்களை வளர்க்குறதுக்கு 3 முதல் 5 நாட்கள் ஆகும்போது நம்ம கருவை திருப்பி வைக்கிறோம் இல்லையா, அந்த சமயம் நீங்கள் ஒரு 10 முதல் 12 நாட்கள் நமக்கு ரிசல்ட் தெரியணும், பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றது. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாத வேலைகளை பண்ணுங்கப்பா, முடிஞ்சால் இந்த 10-12 நாட்கள் நீங்கள் லீவ் எடுத்துட்டு ஓய்வில் இருங்கன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நமக்கு ஒரு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு, ஸ்கேனில் பார்க்குறோம், ஹார்ட்

0: பேபிக்கு நல்லா தான் இருக்குன்னா மற்ற கர்ப்பம் மாதிரி தான் இந்த கர்ப்பமும் போகும். அதுக்கப்புறமா அதை டெஸ்ட் டியூப் பேபின்னு அதை வித்தியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கருவை வந்து இயற்கையாக உருவாகாமல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கரு. தரமான கருங்கிறது ரொட்டீனாக கர்ப்ப காலத்தில் போகிற மாதிரி அவங்களையும் அத்தனை செக்கப்புக்கு தான் கூப்பிடுவோம், தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக ஊசி அந்த தேவைகளே இருக்காது. கரு மாத்திரைகள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்றைக்கி இந்த வைத்தியம் எடுத்துக்கொடுக்குற பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒன்றும் ஒரு கொடுமையான வைத்தியமாக படலை, நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன், எனக்கு வந்து இது ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி ஐவிஎஃப், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வைத்தியம் சௌகரியமாக இருந்தால் தானே அந்த வைத்தியம் தேவைப்பட்ட இரண்டாவது வாட்டியோ அல்லது மூன்றாவது வாட்டியோ எடுத்துக்க ரெடியாக இருப்பீங்க. ஸோ அண்ட் பெண்கள் இன்னைக்கு அவங்க எல்லாம் வேலைக்கு போகிற பெண்கள்ன்ற புரிதலும் எங்களுக்கு இருக்குது. ஸோ எப்படி வெளிநாட்டில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒரு சப்போர்ட் இல்லாத அவங்க தான் வெளிநாட்டில் இருக்காங்க. நம்மளுக்காவது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பாட்டி தாத்தா அத்தை யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பட் சப்போர்ட்டே இல்லாமல் நீங்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தாலும் இன்றைய காலகட்ட ஐவிஎஃப் மிகவும் ஃப்ரெண்ட்லியாக மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவுக்கு ஒரு பெட்டர் டெக்னாலஜி, பெட்டர் இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு.
1: இதுவரை மகப்பேறும் மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.

நேரம் காலை 7:30 நிமிடம். நேரலை நாம் இணைகிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, 2026 ஆண்டிற்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2026 ஆண்டிற்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதே இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா. நேர்களே, இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதுவரை காத்திருங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது இவனுக்கு தன்னீலகண்டம் திரைப்படத்திலிருந்து A7 இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் ஹரிஹரசுதன் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
5: 7:37 நேற்றைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சமர் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நாமுத்துக்குமார் பாடல் வரிகளில் நரேஷ் ஐயர் குரலில் வரும் இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
4: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
5: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம்.

0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நேர்களே, இன்று காலை 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம். இந்த நிகழ்ச்சியில் உலக இருதய தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி, இருதய நலம் குறித்த ஆலோசனைகள், இதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் டாக்டர் எஸ் ஏ சரவணன் அவர்கள் பங்கேற்கும் நிரலை. காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். நேரம் காலை 7:45.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கோப்ரா என்ற திரைப்படத்திலிருந்து இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் விவேக் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல், ஜிதின் ராஜ் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
3: மணி 7:50 சந்தோஷ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரையின் பாடல் வரிகளில் கார்த்திக் பிரசாந்தரையும் பாடியிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நிர்கலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஏழு கடல் ஏழு மலை திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் மதன் கார்கியின் பாடல் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நேர்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா 2026 ஆண்டிற்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். 2026 ஆண்டிற்கான கீரா விருது எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்காக வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் உங்கள் நினைவிற்கு 2026 ஆண்டிற்கான கீரா விருது எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. திருப்பூரை சேர்ந்த எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு 2026 ஆண்டிற்கான கீரா விருது வழங்கப்பட்டுள்ளது. நேர்களே, நிறைவு பெறுகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
5: இன்று September 29. ஒவ்வொரு நாளும் புலர்கிற பொழுது ஒரே மாதிரியாகத்தான் அமைந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. இயற்கை நியதிப்படி எவ்வாறு விடிந்தாலும் அவருடைய இதய போக்கின்படி விடுகிற பொழுது தனித்துவமான வடிவம் கொண்டு விடுகிறது. புறச்சூழலின் தாக்குதலால் அக உந்தாற்றல் பெற்று எழுச்சி மிக்க நாடாக மாறிவிடுவதும் உண்டு. அகை எழுச்சியின் காரணமாக புறச்சூழலை மாற்றிவிட்டு செயல்படுகிற திறமும் சிலருக்கு வாய்த்து விடுகிறது. ஆனாலும் சோம்பல் இல்லாத பொழுதாக இதனை மாற்றிவிடுவதில் தான் நம்முடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. சோம்பலுக்கும் பரபரப்புக்கும் இடையில் சோம்பலில் சுருங்கி விடாமல், பரபரப்பில் சிக்கிவிடாமல் சுறுசுறுப்போடு இயங்குவதற்கான மன உறுதிப்பாடு நமக்கு இன்றியமையாதது. பரபரப்பின் பின்புலம் சுற்றுச்சூழலின் தாக்கம் என்பது ஒருபுறம் இருக்க, உள்ளுக்குள் இது நடக்குமா நடக்காதா என்கிற ஏக்கமும் அது தொடர்பான சந்தேகமும் அமைந்து விடுகிற பொழுது நம்மையும் அறியாமல் பரபரப்பு தொற்றி விடுகிறது. இந்த பரபரப்பு புறத்தில் இருப்பவர்களிடத்தில் நாம் செலுத்துவதன் மூலமாக அந்த சூழலே இயல்பு நிலைக்கு மாறாக அமைந்து விடுகிறது. எனவே பரபரப்பை புறந்தள்ளுவதற்கு மிக முக்கியமான அடிப்படை தேவை நமக்குள்ளே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, இதை சரியாக செய்துவிட முடியும் என்கிற உறுதிப்பாடு. இது இரண்டும் இருக்கிற பட்சத்தில் நம்மால் பரபரப்பின்றி நிதானமாக செயல்பட முடியும். அதே சமயத்தில் இந்த நிதானத்தை சோம்பலின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுகிற மாதிரியான நிலைக்கும் ஆளாகிவிட முடியாது. தாமதம், ஆழ்ந்த யோசிப்பு, பிறகு செய்யலாமே என்கிற மெத்தனம், இது மூன்றும் சேர்ந்து விடுகிற பொழுது சுறுசுறுப்பை ஓரங்கட்டி விடுகிறது. எனவே சோம்பலால் நீர்த்து போய் விடாமல் நம்மை சுறுசுறுப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு செயல் திட்டம் இன்றியமையாதது. இவையெல்லாம் விடுகிற பொழுதில் யோசித்துக் கொண்டு செய்ய முடியுமா என்கிற எண்ணம் கூட நமக்கு தோன்றும். அதனால்தான் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், பொழுது விடிந்ததும் திடுக்க

0: விழித்து எழுகிற பழக்கம் வேண்டாம். எப்பொழுது விடுகிற உணர்வு வந்து விழித்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறதோ அடுத்த கணமே படக்கன் எழுந்து விடாதீர்கள். அது படபடப்பையும் பரபரப்பையும் உண்டாக்கும். ஒரு கணம் விழித்துக் கொண்டதற்கு பின்னால் நிதானித்து சுற்றிலும் இருக்கிற சூழலை ஒரு கண்ணோட்டம் செலுத்திவிட்டு இன்று என்ன பணி, எங்கே இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நிதானமாக யோசித்துவிட்டு திரும்பவும் கண்மூடி ஒரு நிமிட அமைதிக்கு பின்னால் எழுந்துவிட்டோமேயானால் அந்த பொழுது பரபரப்பு இல்லாததாக மாறிவிடுகிறது. அதற்கு மாற்றாக ஆழ்ந்து யோசிப்பின் மூழ்கிவிடுகிற அதே வேளையில் தன்னையும் அறியாமல் உறங்குவதான ஒரு மனநிலைக்கு நம் உள்ளமோ உடலோ சென்று விடுமானால் அது சோம்பலாக மாறிவிடுகிறது. இந்த இரண்டிற்கும் ஆட்படாமல் ஒரு கண அமைதியில் பரபரப்பை புறந்தள்ளிவிட்டு சோம்பலை தூங்கிவிட்டு விட்டு நிதானமாக எழுந்து விடுகிற போதுதான் நமக்குள்ளே அந்த சுறுசுறுப்பு என்கிற இயல்பான தன்மை தோன்றிவிடுகிறது என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் அன்றாட பொழுதில் எழுந்திருப்பதற்காக அலாரம் வைத்திருக்கிற நாம் என்ன செய்துவிட முடியும் என்று கேள்வி நமக்குள்ளே தோன்றிவிடுவதும் இயற்கைதானே. அலாரம் என்பது கைபேசியிலோ அல்லது கடிகாரத்தின் முக்களிலோ இல்லை, நம்முடைய உயிர்ப்பில் உணர்வில் இருக்கிறது என்பதை அனுபவித்து பார்ப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே நண்பர்களே, இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் விடுகிற பொழுதை சோம்பலுக்குள் சுருக்கி விடாமல் பரபரப்பிற்கு தின்ன கொடுத்து விடாமல் இயற்கையாக எப்போதும் போல இயங்குகிற சுறுசுறுப்பை கொண்டு வருவதற்கு ஒரு கணம் நம்மை பற்றி நாம் முழுமையாக சிந்தித்து நிதானமாக எழுவதில்தான் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதையே இன்றளவும் கடைபிடித்து வருகிறேன். இது நன்று என்று தோன்றினால் இன்று முதல் நீங்களும் இந்த ஒரு பழக்கத்தை கடைபிடித்து பார்க்கலாம் தானே.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:06. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகிறோம். இது பொன்னியின் புதுப்புனல். இது அறிமுனையர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அறிமுனையர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும் மற்ற எண் 0-43-42-24-40-31 என்ற இந்த இரண்டு எண்களை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அறிமுனர்களே, மேலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நிர்லய நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கடத்தூரிலிருந்து ராகேஷ் பிரம்மானந்தம் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் பிரேமலோ திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 8:12 நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமுக நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பட்டில இருந்து பேசுறேன்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் நேம் கே முருகன்.
2: முருகன் ஐயா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நம்ம விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம்.
2: விவசாயம் உங்க பகுதியில் நல்லாமே எடுக்குதுங்களா? எஃப்எம்லாம்
3: எஃப்எம் நல்லா எடுக்குதுங்க. பழைய வானொலி ரேடியா.
2: அப்படிங்களா?
3: ஆமா ஆமா.
2: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும்?
3: சுப்பிரமணியபுரத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
2: சரிங்க, நிச்சயம் கொடுத்துடலாம்.
3: ஆ

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரம் காலை 8:17. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
5: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
6: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை

0: பாஸ்டராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்புணர்வை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் ப்ரோவோக்டு சீசர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஏதேனும் ஒரு காரணத்தினால் வரக்கூடிய வலிப்புணர்வை. இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து மன உளைச்சல், நம்முடைய பர்சனாலிட்டி டிசார்டர். அதாவது ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய குணாதிசயங்களை மாறுபடுறாங்க இல்லையா. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இருக்கிறதுல சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு மாமரம் இருக்குது, மாமரத்தில் வரக்கூடிய காய் எல்லா காயும் சைஸு மாறினாலும் ஒரே வகையான சுவை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 5 குழந்தைகளுக்கான வச்சுங்க, இந்த 5 குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லை, 5 பேரும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கிறாங்க. 5 விரல்களைப் போல வெவ்வேறு இருக்கிறார்கள். அதுபோல தான் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குணாதிசயங்களை மாறுபடுறாங்க. இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இது நான் சொல்லியிருந்தேன், டைப் ஏ பர்சனாலிட்டி, டைப் பி, டைப் சி அண்ட் டைப் டி பர்சனாலிட்டி 4 சொல்லியிருந்தேன். டைப் ஏ பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தொட்டாசினியை போல வந்து எதுக்கும் கோவப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப முன்ஜாக்கிரதையாக இருப்பாங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும், தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க. ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லியிருந்தேன், சாயந்தரம் 5 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் வெளியேறுவாங்க. மொத்த குடும்பத்தையும் தடதரான்னு இழுத்துக்கிட்டு யாரையும் தூங்க விடாமல் சாப்பிட விடாமல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டைப் ஏ பர்சனாலிட்டி. இவங்களுக்கு தான் அதிகமாக வலிப்பு நோய், பக்கவாத நோய், மாரடைப்பு எல்லாம் வருது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைப் சி பர்சனாலிட்டி. டைப் சி பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எதுக்குமே கவலைப்படாமல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம கிராமத்தில் விளையாட்டுத்தனமாக சொல்லுவாங்க, எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்காம பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விளையாட்டுக்காக சொல்கிற ஒரு விஷயந்தான். அதுபோல் என்ன நடந்தாலும், தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எதுக்கும் அசைவு கொடுக்காமல் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது டைப் சி பர்சனாலிட்டி. எடுத்துக்காட்டுக்கு சுனாமி வரப்போகுதுங்க, அழிய போகிறீங்க, ஊரே அழிய போகுது அப்படின்னு யாராவது உங்களுக்கு அறிக்கை தெரிவித்தால் கூட ரொம்ப கூலாக இருப்பாங்க. என்ன போகுது, எல்லோரும் தான் இறக்க போகிறோம், நானும் இறக்க போகிறேன், சுனாமி வந்தால் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் கொஞ்சம் முரட்டு துணிச்சலோடு எதையும் கண்டுக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி டைப் சி பர்சனாலிட்டி. அதுவும் இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் யாராவது சொன்னால் கூட கண்டுக்காமல் போகிற குரூப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. இது ரெண்டுத்துக்கு நடுவில் டைப் பி பர்சனாலிட்டி. டைப் பி பர்சனாலிட்டி தான் மிக மிக முக்கியமான பர்சனாலிட்டி. எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் கோவப்படுவாங்க, எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் பதட்டப்படுவாங்க. உணர்ச்சிகள் அற்ற மனிதரும் கிடையாது, அதிக உணர்ச்சி இருக்கக்கூடிய மனிதரும் கிடையாது. ஆப்டிமல் எமோஷனல் கண்ட்ரோல், அதாவது தேவையான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் வசம் கொண்ட நபர்கள் தான் இந்த டைப் பி பர்சனாலிட்டி. எதையுமே பிளான் பண்ணுவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு ட்ரெயின்னா இத்தனை மணிக்கு எந்திரிச்சா போதும், இத்தனை மணிக்கு ரெடியானா போதும், இத்தனை மணிக்கு நம்ம டாக்ஸி பிடிச்சா போதும், இத்தனை மணிக்கு டிக்கெட்டு நம்ம புக் பண்ணால் போதும் அப்படின்னு எதுக்கும் பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டைப் பி பர்சனாலிட்டி. இதில் டைப் ஏ பர்சனாலிட்டி மற்றும் டைப் சி பர்சனாலிட்டி 2 மிக மிக ஆபத்தான வகைகள். ஏன்னா 2 நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்கள், ஆபத்தானது. ஆனால் டைப் பி பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். நம்ம இந்த 3 வகையில் எந்த இருக்குங்கிறது நம்மளை யோசிச்சு பார்த்து நம்ம எப்படி இருந்தாலும் சரி. இது வரைக்கும் புத்தாண்டு வரப்போகுது, இனிமேலையாவது டைப் பி பர்சனாலிட்டி, அதாவது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கோவ பண்ணும், எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கவலை பண்ணும், தேவையில்லாத வீண் வதந்திகளையோ வீண் கற்பங்களையோ நம்பி நம்முடைய நிகழ்காலத்தை தொலைத்து வாழ்க்கையை வந்து காற்றில் கரைத்து விடக்கூடாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: 8:24 நேர்களை, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உலக இருதய தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி, இருதய நலம் குறித்த ஆலோசனைகள், இதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் டாக்டர் எஸ் ஏ சரவணன் அவர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி. இன்று நண்பகல் 12:10 உங்கள் களம். இன்று புதிய தடம், தர்மபுரி தையல் கலைஞர் மற்றும் தையல் கலை பயிற்றுனர் எஸ் பூங்காவனம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்கா பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி

இன்று நண்பகல் 12 உங்களுக்கெல்லாம் இன்று புதிய தடம். தருமபுரி தையல் கலைஞர் மற்றும் தையல் கலை பயிற்றுனர் எஸ் பூங்காவனம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்கா பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர்னா மௌலிதரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சம்மங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் மூக்கனூர் சண்முகநகர் சிவக்குமார் மலர்கொடி சபரிப்பிரியா சரோஜினி ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் சென்னை 628 திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. இது அவர்களுக்காக ஒரு பாடல்.

0: செய்கொலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: தருமபுரி மாவட்டம் பிடமனரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
4: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
4: தருமபுரி.
3: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். தமிழ் திரையுலக வரலாற்றில் ரெட்டை வேட படங்கள்ங்கிறது அதை செஞ்சு காட்டின ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா முத முதல்ல பியூ சின்னப்பா தாங்க. அவர் ஒரு உத்தமபுத்திரம் நடித்தார். பின்னாடி ஒரு உத்தமபுத்திரம் இருந்தது நம்ம சிவாஜி சார் நடித்தார். அதே பியூ சின்னப்பா 3 வேடத்தில் நடித்தாருங்க. மங்கையர்கரிசிங்கிற படத்தில் நாகேஷ் அவர் படத்தில் 4 வேடம் பண்ண வச்சுருப்பாங்க. ராம், பட்டாபிராம், சீதாராம் அப்படிங்கிற மாதிரி பணக்கார குடும்பம்னு ஒரு படத்தில் சும்மா ஒரு கேளிக்கையாக பண்ண வச்சுருப்பாங்க. எம்ஆர் அர்வாஸும் குமாரி சச்சும் சொர்க்கம்ங்கிற படத்தில் 4 கேரக்டராக வருவாங்க. 4 வாசு, 4 சச்சுங்கிற மாதிரி வருவாங்க. யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரே ஒரு நடிகர் செஞ்சுருக்காருன்னா அது சிவாஜி கணேசன் தாங்க. எப்படி அப்படின்னா அவர் நடித்த நவராத்திரியை சொல்லலாம். நவராத்திரி நமக்கு தெரியும், கொலு. நவராத்திரி சமயத்தில் கொலு நடக்கும், 9 ராத்திரி. இந்த கதை இந்த 9 நடக்கிற மாதிரி தாங்க ஆரம்பிக்கும். கதை, வசனம், டைரக்ஷன் ஏ.பி. நாகராஜன், சிவாஜி கணேசன் ஐயாவுடைய ஆஸ்தான இயக்குனர்னு வச்சுக்கலாம். ஏன்னா திருவிளையாடல் தொடங்கி தில் அணமணாம்பல் வரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்து அவருடைய வெற்றி படங்கள். திருவருள் செல்வர், திருமால் பெருமை எல்லாமே அவங்களுடைய படம் தான். இந்த படத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாமல் ஒரு கருப்பு வெள்ளை படத்தில் 9 கேரக்டர் நடிச்சிருப்பாருங்க சிவாஜி. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக முகம் மாற்றமெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார். சின்ன சின்ன மாற்றங்கள்லேயே நம்மளை மிரட்டுவார், அப்படியே குரல் மூலமாக மிரட்டுவார். உதாரணமாக படத்தோட கதைன்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறான். ஆனந்தங்கிற அந்த கதாநாயகனை, கதாநாயகி சாவித்திரி விரும்புவாங்க. இதில் என்ன ஆச்சரியம், அதை அவங்க வீட்டில் எதிர்ப்பாங்க. எதுத்தா இவ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும், நாங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு அந்த பையன்ட்டையும் அதே போல் அந்த பொண்ணுகிட்டையும் அந்த பொண்ணோடைய அப்பா அங்கிட்டு சொல்லுவார், பையனுடைய அப்பா இங்கிட்டு சொல்லுவார். இதில் சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு பிடிக்காமல் அவங்க என்ன செய்வாங்க, கதாநாயகி வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டா முதல் கதாநாயகன் ஆனந்திலிருந்து அவங்க பிரிகிறாங்க. பிரிஞ்சு ஒவ்வொரு நாள் இரவும் அவங்க சந்திக்கக்கூடிய அந்த நபர்கள் யாருன்னு பார்த்தா அத்தனை பேர் சிவாஜி கணேசன் தாங்க. அதுதான் ஆச்சரியம். படத்தை முடிக்கிறதாங்க அழகாக இருக்கும். எப்படின்னா இவங்க மேடையில் உட்காந்துருப்பாங்கள்ல, அப்போ அவங்க சொல்லுவாங்க, பாருங்க இந்த 9 நான் வந்து ஒவ்வொருத்தர் வந்து என்னை பாதுகாத்தாங்க, அவங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கேன், இந்த வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அழகாக காட்டுவாங்க. அதுவும் அந்த இவர் இந்த ஸ்டைலிஷ் சிவாஜி வர்றது, அதே போல் அந்த குடிகார சிவாஜி வர்றது, அதே போல் அந்த இவர் தொழுநோயாளி வர்றது, இது நாடக கோஷ்டி வர்றப்ப பெண்கள் வர்ற பாத்தவையில் போயிடுவாங்க, ஏ யோ இங்கிட்டு வந்துட்டோமா அங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் வர்றது, அது மாதிரி அந்த கிராமத்துக்காரர் வர்றது, கடைசியாக போலீஸ் ஆஃபீஸர் ஹஹா ஹஹா ஹா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவர் வர்றது. இப்போ இவங்க எல்லாரையும் ஒரு ஃப்ரேமில் காட்டுவாங்க. இங்கே பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருப்பாங்க, அங்கே ஒரு ஃப்ரேமில். இதில் ஒவ்வொருத்தரும் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்றபடி உட்காந்துருப்பாங்க. போலீஸ் சரியார் கம்பீரமாக, அவர் தொழில்நோயாளி உடம்பு இதாகவும், அந்த இப்போ இவர் வந்து குத்த வச்சு உட்காந்துருப்பார் சேர்லேயே, இவங்க நாடகக்காரங்க உட்காந்துருக்கிறது, இப்படி அந்த இத்தனை பேரும் உட்காந்துருக்கிறதையும் அந்த ஃப்ரேம் தனி ஃப்ரேமாக என்னன்னு நமக்கு தெரியல. இங்கிட்டினாலும் இங்கிட்டினாலும் அதை காட்டுற போது இதில் ஒருத்தர் இறந்து போயிருப்பார். வச்சு இந்த படத்தை முடிக்கிற போது உண்மையிலே எந்திரிச்சின்னு கைதட்ட தோணுங்க. ஒரு நடிகர் இத்தனை சாதிச்சிருக்காருன்னு சொன்னால் இசை கேவி

0: மகாதேவன், ஒளிப்பதிவு WR சுப்பாராவ், எடிட்டிங் வந்து ராஜன் TR நடராஜன். இந்த படத்தை விஜயலட்சுமி பிக்சர்ஸுங்கிற பேரில் ஏபி நாகராஜன் வெளியிட்டிருப்பார். இப்போ கூட நீங்கள் டிவியில் ஒரு பேட்டியில் அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறதே எங்கள் அப்பா ஏபி நாகராஜன் பேசி பார்ப்பீங்க. ஏபி நாகராஜன் பற்றிய நினைவுகளை அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க தாங்க அவங்க விஜயலட்சுமிங்கிறது. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது ஏபி நாகராஜன். எப்போவாவது நேரம் இருந்தால் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். நவராத்திரி உண்மையிலேயே இத்தனை பாடல்களோடும் இவ்வளவு நகைச்சுவையோடும் எல்லாவற்றுக்கும் மேலே பிரிந்த காதலர்கள் சேர்கின்ற அந்த அழகோடும் இந்த படம் மிகச்சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கோம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய 100வது படம்ங்கிறது அதான் ஆச்சரியம். 100வது படம் வெற்றி கண்டதாக வரலாறே இல்லையம்பாங்க, ஆனால் இவருக்கு வெற்றி கண்டது. 100வது படத்தில் 9 பாத்திரங்களில் இவர் நடிச்சிருப்பார். பிற்காலத்தில் என்னுடைய இணை நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தசாவதாரத்தில் 10 வேடம் போட்டிருப்பார். அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எனவே இந்த நவராத்திரி படம் வாய்ப்பு கிடைக்கிற போது குடும்பத்தோடு பாருங்கள். அரிய பாடல்கள், இனிய இசை, அருமையான படப்பிடிப்பு, ஒப்பற்ற நடிகர்கள், அற்புதமான படம் நவராத்திரி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: 8:36.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: நேர்களே, பொன்னின் புது நிகழ்ச்சியில் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பூர் பகுதியிலிருந்து ராஜீவ் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் மீசையை முறுக்கு 2 திரைப்படத்திலிருந்து.

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுல தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
5: என்ன, உண்மையாவா?
6: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
7: 1-800-419-1800
8: 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

8:41 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கருங்கல்பாளையம் பகுதியிலிருந்து கோவிந்தராஜ் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் டோரதி திரைப்படத்திலிருந்து. கல்யாண

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலை 8:46. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள், இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டதுன்னு வச்சுங்க, அது கூட ஆபத்தாக போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் உண்டான், அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லில் எழுதி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியலில் யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கமாக. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் கையில் ஒரு ஓட்டாஞ்சில்லு வச்சுருக்கிறான். அதில் யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் எழுத தெரியல. யாராவது அந்த வழியாக வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட ஓடினான், கையில் இருந்த மண்பாண்ட சில்ல கொடுத்தான். ஐயா, இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா, அந்த பெரியவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா, இவன் சொன்னான் அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி, ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காமல் அந்த ஆளுகிட்ட கேட்டார், அது சரிப்பா அரிஸ்டைடிஸுங்கிற பேரை எழுத சொல்கிற, அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார், அவர் பேரை இதில் எழுத சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவன் சொன்னான், அவர் எனக்கு எந்த கெடுதலும்

0: பண்ணலை, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்ட்டுருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை வந்து நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், அரிஸ்டைடஸை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல் பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அலுத்து போயிட்டுது, அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு நானும். இதிலேருந்து என்ன தெரியுது, நாம் நல்லவனாக இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதவங்களில் ஆப்ரஹாம் லிங்கனும் ஒருத்தரான். அவர் ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் வந்து எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன இடுப்புலேருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தால் போதும் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Lion King, Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: எட்டு மணி 51 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. மாக்கனூர் பகுதியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

கோயில் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: எட்டு மணி 55 நிமிடம். நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் உலக இருதய தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி, இருதய நலம் குறித்த ஆலோசனைகள், இதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் டாக்டர் எஸ் ஏ சரவணன் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நிறைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பல்லப்பநாயக்க நல்லிலிருந்து தீபக் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்ல குறையாத தங்க

0: நேர்களே, நிறைவுக்கு வருகிறது.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: இயற்பகை ராயனார் இயல்புக்கு மாறுபட்டவர், சராசரி மனித இயல்பிலிருந்து வேறுபட்டவர். எப்படி? எதையும் தனக்கென வைத்துக் கொள்ளாதவர், தனக்கு தனக்கு என்று வாழாதவர். யார் எதை கேட்டாலும் அந்த கேட்கிற பொருளுக்கு தனக்கு உரிமை இருந்தால் அதை உடனே கேட்காமல் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அதிகாரத்தை பிறருக்கு வழங்குகிறவர், அன்பின் பார்ப்பட்டு வழங்குகிறவர். அந்த இயற்பகையாரிடம் ஒரு முறை இறைவன் வருகிறார். எதை கேட்கிறார்? கேட்கக்கூடாததை கேட்கிறார். கேட்டது என்ன? அவரது வாழ்க்கை துணை நலத்தை கேட்கிறார். உடனே இயற்பகையார் என்ன சொல்கிறார்? கேட்டது முறைதானா? கேட்கிற பொருள் முறையுடையதுதானா? அதை பற்றிய சிந்தனை இல்லை. உரத்து சொல்கிறார், உடனே சொல்கிறார், யாதும் ஒன்று என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடமை. நீங்கள் கேட்டது எதுவாயிருந்தாலும் தன்னையே சுற்றி பார்த்து கொள்கிறார். தன் உடம்பில் எதுவும் ஒட்டி கொள்ளவில்லை. யாதும் ஒன்று என் பக்கல் உண்டாகி, என் பக்கத்தில் எது இருந்தாலும் அது என்னுடையதாயிருந்தால் நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்களே எடுத்துக் கொள்ளலாம். கேட்டது அவர் வாழ்க்கை துணை நலத்தை. வாழ்வில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை அமெரிக்காவில் அமெரிக்க மக்களின் மனதை ஆன்மீகத்தின் ஆளுமை செலுத்திய போது ஒரு பெண் சுவாமி விவேகானந்தரிடம் கேட்டார், சுவாமி நான் தங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். சுவாமி விவேகானந்தர் சரணப்படவில்லை, அமைதியாயிருந்தார். எதற்கம்மா? இல்லை, உங்களைப் போன்ற அறிவும் என்னை போன்ற அழகும் உடைய ஒரு குழந்தை எனக்கு தேவை, அதனால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதற்கெதற்கம்மா இவ்வளவு நாள் ஆக வேண்டும்? இப்போதே அது நடைபெறுமே. என்னையே உங்கள் மகனாய் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய அறிவுடையவனாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் என்னையே மகனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றார். இதுதான் தன்னுடைய துறவு நிலையில் ஏற்படுகிற திண்மை மனப்பான்மை. கேட்கிறவர்களுக்கு நோக்கம் முக்கியம். எப்படி? இயற்பகையாரிடம் இறைவன் அவரது வாழ்க்கை துணைவியை கேட்கிறார். கேட்ட பிறகு அந்த பொருளை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் மனைவியை வந்து கேட்ட அடியவரிடம் செல்லச் சொல்கிறார். அப்படி செல்லுகிற போது தன்னுடைய உறவினர்களால் ஆபத்து ஏற்படுகிற போது அவரே போரிட்டு உறவினரிடமிருந்து காத்து அவரிடம் ஊரை விட்டு வெளியே கொண்டு போய் விடுகிறார். விட்டுவிட்டு வருகிற போது ஓலம் ஓலம் என்று திரும்ப ஓலச்சத்தம் கேட்கிறது. என்ன இதோ வந்தேன் என்று இயற்பகை ஓலம் இயற்பகை ஓலம் என்ற ஓலக்குரல் கேட்டு இயற்பகையார் உடனே சென்றார். அங்கு இறைவன் காட்சி தந்தார். தொண்டர் மாறாத வண்ணம் காட்டுவான் வந்தார். தொண்டரது குணத்தை எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு தர வேண்டும், பிறருக்கு மறுக்கக்கூடாது என்ற தொண்டரினுடைய உறுதிப்பாட்டை உலகத்திற்கு காட்டுவதற்காக இறைவன் நிகழ்த்திய அற்புதம். இப்படிப்பட்ட தொண்டர்களைத்தான் சேக்கிழார் பாடினார். எந்த நிலையிலும் சலனப்படாமல் சஞ்சலப்படாமல்

0: தங்கள் கடமையை விட்டு தங்கள் நிலைப்பாட்டை விட்டு விலகாத தொண்டர்கள் அவர்கள்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டம் பிடமனரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் நான் சொன்ன அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா இமிடியேட்டா நீங்க பண்ண வேண்டியது, பக்கத்துல இருக்க ஒரு கிளினிக் போய் லேண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இசிஜி பண்ணி பாக்குறாங்க. இசிஜி கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க. ஹார்ட் அட்டாக் தான் அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா கேத்லாப்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. ஸோ கேத்லாப் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டுட்டு அங்க டிரான்ஸ்பர் ஆகி போகிறது தான் பெட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு, இமிடியேட்டா பண்ண வேண்டியது.
5: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி, சேலம்.
6: கால ஓட்டத்தில் மனித வாழ்வில் பிறப்பு முதல் வாழ்வின் இறுதி நிமிடங்கள் வரை ஓய்வில்லாமல் மூடிய கைப்பிடி அளவில் மனிதனை இயக்கத்தில் வைத்து கொண்டிருக்கும், இயங்கியும் கொண்டிருக்கும் உறுப்பு இதயம். அந்த இதமான இதயத்தை சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்று உலக இருதய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் இருதய நலம் குறித்த ஆலோசனைகள். சேலம் சுந்தரராஜன் மருத்துவமனையின் இருதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் மருத்துவர் எஸ் ஏ சரவணன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்கள், இருதயம் சம்பந்தமான உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0-4342 என்ற முன்னிணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் இருதய நலம் குறித்த ஆலோசனைகள். மனித உடலின் பாதுகாப்பு இதயம், அந்த இதயத்தின் பாதுகாப்பு மனிதன். ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டால் வாழ்வு சுகமாகும். சார் வணக்கம்.
7: வணக்கம்
6: சார். இன்று உலக இருதய தினம், இந்த நன்னாளில வந்து நீங்கள் நிகழ்ச்சியில பங்கேற்றிருப்பதற்கு வாழ்த்துக்கள் சார்.
7: இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றி.
6: சரிங்க சார். பொதுவாகவே மனித செயல்பாட்டில் முக்கிய இடமாக இருப்பது இதயம். அந்த இதயத்தை பற்றி மருத்துவரா மக்களுக்கு சொல்வது என்னங்க சார்?
7: ஸோ இதயன்றது நீங்க சொன்ன மாதிரி 24 hours நாம ரெஸ்ட் எடுத்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்கன். அது ஒரு 2 minutes ரெஸ்ட் எடுத்தா கூட நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இதயத்தை எப்படி நம்ம

0: எப்படி பாதுகாப்புன்றது நம் மக்களுக்கு அறிவுறுத்துறது ரொம்ப அவசியம். அதுல இந்த உலக இதய தினத்தன்னைக்கு இந்த ரேடியோ மூலமா மக்களுக்கு பரிமாறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இதயத்தை எப்படி பராமரிக்கிறது, யாருக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், இதய நோய் இருக்கவங்கள எப்படி ஃபர்தராக டெஸ்ட் பண்ணி பாதுகாக்கணும், எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம்.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இந்த இதயம் மூலம் மனித உடல் செயல்கள் என்னவெல்லாம் இயங்குதுங்க சார்?
0: இதயம் மூலியமா தான் உலகத்தின் உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் இயங்குது. நம்ம மூளையிலேருந்து நம்ம நடக்கிறதுக்கு வர கைகால், அப்புறமா அது கிட்னிஸ், லிவர் அப்படின்ற எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் அத்தியாவசியம். ஸோ இந்த பிளட்டை எல்லா ஆர்கன்ஸுக்கும் பம்ப் பண்ணக்கூடிய உறுப்பாக்கிறது தான் இதயம். இது தீரா பம்ப் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான வைட்டல் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய பிரெயின், கிட்னி, லிவர் எல்லாம் ப்ராப்பரா பிளட் போய் சேராம அதுகள் செயல் எழுந்து போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு பிளட் பம்ப் பண்றது மட்டும் இல்லாம அது எஃபிஷியண்டா வேலை பார்க்கறதுன்றது ரொம்ப முக்கியம். இதனாலதான் இருதய பாதுகாப்புன்றது ரொம்ப அவசியம்.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இந்த இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் பின்பற்றலாங்க சார்?
0: ஸோ நம்ம ஒரு பேஷண்ட் பாக்குறோம், அவங்களுக்கு இருதய நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நேற்றோ இன்னைக்கோ இருதய நோய் வந்தது கிடையாது. அவங்களுக்கு பல வருஷங்களாகவே உடம்புக்குள்ளார இருக்கு அழுக்கிறதால கழிவுனாலையும் உண்டாகி அந்த டிசீஸ் ப்ராசஸ் தான் நாளடைவில் இப்போ இருந்து நம்ம ஹார்ட் அட்டாக்கவோ இல்லை ஹார்ட்ஃபெயிலியராகவோ நமக்கு தென்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத ஆரம்ப காலத்திலேயே நம்ம கண்டறிஞ்சு அதை வராமல் தடுக்கிறது தான் ப்ரைமாரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். அந்த ப்ரைமாரி ப்ரிவென்ஷன் நம்ம கையெழுக்கிறது மூலியமா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹார்ட் பாதுகாப்புக்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப நமக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான நோய் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது இன்னைக்கு வந்தது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே நம்ம சாப்பிட்ற உணவுகள், சடன்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் மற்றும் மற்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னாலதான் நமக்கு இப்ப வந்து சுகர் பிபின்றது வருது. இதனாலதான் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வருது. ஸோ அப்போ நம்ம அந்த ஆரம்ப காலத்திலேயே சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், சடன்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் இதை நம்ம கட்டுப்படுத்துறது மூலியமா சுகர் பிபி இதெல்லாம் வராம தடுக்கிறது மூலியமா நம்ம ஃபியூச்சர்ல வர ஹார்ட் ப்ராப்ளம் நம்ம தடுக்கிறோம்.
1: சரிங்க சார், சிறப்பா சொல்லியிருக்கு சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம், யார் எங்க இருந்து?
2: நாமக்கல் மாவட்டம் மங்கபுரத்து ராஜசேகர்.
1: ராஜசேகர் ஐயா.
2: ஐயா டாக்டர் ஐயாவுக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்
2: ஐயா. நான் மங்கபுரம் தாங்க ஐயா. நம்ம ஹாஸ்பிட்டல் கூட வந்திருக்கிறேங்க ஐயா ஏற்கனவே. ஐயா வந்து என்னோட கேள்வி, ஒருவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஸ்ட்ரோக் வருதுன்னு வச்சுக்கீங்க, ஹார்ட் அட்டாக், சாரி ஹார்ட் அட்டாக், அவங்களை வந்து எந்த
0: மாதிரியான ஏற்படக்கூடிய அடைப்பு
2: ஐயா?
0: அதாவது ஹார்ட் அட்டாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படின்றப்ப அட் ஏர்லியஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இசிஜி பண்ணி பார்க்கறது கட்டாயம். அதுல ஒருவேளை நமக்கு மாரடைப்பு இருக்குன்றது உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இமிடியட்டா அந்த மாரடைப்பு சரி பண்றதுக்கான வழியே என்னன்றது டாக்டர் மூலமா கேட்டு அதை சரி பண்ணணும். அதாவது மாரடைப்புன்றது ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது, அந்த அடைப்பை உடனடியா நீ போக்குற மாதிரி கேத்லாப்ன்ற ஃபெசிலிட்டி உங்களுக்கு போய் ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த அடைப்பு எடுத்து வர்றது ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், ஸ்டென்ட் வைக்கிறது, கலர்ஜல் டெம்பர் சொல்லணும். ஸோ இதுதான் அதுக்கான இமிடியட்டான மேனேஜ்மெண்ட். இது செய்யறது மூலியமா நம்ம அடைப்பு எடுத்து விட்டுறோம். ஆனா இதுக்கப்புறம் ஃபர்தரா அந்த ஸ்டென்ட்டுக்குள்ள அடைப்பு வராமல் இருக்கிறதும், இதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் மற்ற ரத்த குழாய்கள் அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுக்கு இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த சுகர், பிபி, கொழுப்பு இதெல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறது, பிளஸ் நம்ம இந்த ஸ்டென்ட் போட்டதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் தரக்கூடிய மருந்துகளை வேலை தவறாமல் சாப்பிடுவது, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம மற்ற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது தினமும் வாக்கிங் போறது, அப்புறம் உங்களுடைய உணவு பழக்கங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வர்றது, அதிகமா இந்த சுகர் பிபியில தவிர்க்க வேண்டிய உணவுகளை எல்லாம் தவிர்த்து ஹெல்தியான டயட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: சரிங்க சார், சிறப்பா சொல்லியிருக்கீங்க சார். இந்த மாரடைப்பு வருவதற்கான காரணம் என்னங்க சார்? ரத்த குழாயில அடைப்பு
0: பார்த்தீங்கன்னா, அதான் ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது ரெண்டு வகையா இருக்கும். ஒண்ணு வந்து ரொம்ப வருஷமா ரத்த குழாய்கள்ல கொழுப்பு பரிமாணங்கள்

0: வந்து வந்து வந்து வந்து அந்த கொழுப்பு கொழுப்பு அந்த பிளாக்ன்றது அன்ஸ்டேபிள் ஆகும் போது அது வெடிப்பு ஏற்படும். அந்த வெடிப்புல மேல பிளேட்லெட் சொல்லக்கூடிய ரத்த அணுக்கள் மேல மேல ஒன்று மேல ஒன்று சேர்ந்து அதை 100% பிளாக் ஆகிறது தான் எம்ஐன்னு சொல்றோம், எஸ்ட் எலிவேஷன் எம்ஐ.
1: சரிங்க சார்.
0: ஸோ இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்குக்கான மெயின் ரீசன். இது இல்லாம ஸ்மோக்கர்ஸ் இல்லைன்னா வந்து இயல்பாகவே சிலருக்கு உடம்புல வந்து ரத்தம் உறையக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும், அவங்களுக்கு நார்மல் ரத்த குழாய்கள கொழுப்பு பரிமாணங்கள் இல்லாமலே ரத்த கட்டிகள் உருவாகி அந்த ரத்திகள் வந்து ரத்த குழாய்களை முழுமையை அடைச்சிடும். அப்படி ஏற்பட்டாலும் மாரடைப்பு உண்டாகும். ஸோ ஒண்ணு, இந்த சுகர் பிபி இருக்கவங்களுக்கு கிரானிக்கா ரொம்ப நாளா கொழுப்பு பரிமாணங்கள் படைஞ்சு அது இவென்ச்சுவலா அன்ஸ்டேபிள் ஆகி ரத்த குழாய் முழுமையை அடையலாம். அப்படி இல்லைன்னா இல்லை இந்த புகைப்பிடித்தவர்கள் இயல்பாக ரத்தத்துல ரத்தம் கட்டப்பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களுக்கு வந்து பிளாக்கேஜ் ஏற்பட்டு அட்டாக் வரலாம்.
1: சரிங்க சார். சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நவீன காலகட்டத்தில் உணவு முறைகளாகட்டும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நவீன காலகட்டத்தில் சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வருதுங்க சார். அதற்கான காரணம்
0: நல்ல கேள்வி. நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது நிறைய பேருக்கு 50 வயசு 60 வயசுலதான் மாரடைப்பு ஏற்படும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா நம்ம 30 வயசு 40 வயசு இவங்களுக்கு எல்லாமே வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்றது நிறைய பாக்குறோம். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சின்ன வயசுல எப்படி நம்ம நடந்துக்கிறோம், எப்படி நம்ம வாழ்க்கை முறை இருக்குன்றத பொறுத்துதான். இப்ப நிறைய நீங்க பாக்குறீங்க, நம்ம வெளியே போய் விளையாடுறதுலாம் குறைஞ்சிருச்சு. வெளியே போய் கிரிக்கெட் விளையாடுறதோ ஒரு ஃபுட்பால் விளையாடுறதுன்றது சுத்தமா இல்லை. எல்லாரும் போன்லயே மூழ்கிடுறாங்க, போன்ல கேம்ஸ் விளையாடுறாங்க. இதனால என்ன ஆகுது, செடன்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறாங்க. ஸோ அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையுது. ஸோ அவங்களுக்கு இயல்பாகவே வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிற மெட்டபாலிசம் அதிகமாக நடந்து அவங்களுக்கு நாளடைவில் செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால சுகரு பிபி போன்ற வியாதிகள் சீக்கிரமாக வருது. இதனால நான் சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு பரிமாணங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சு அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது 30-40 வயசுலேயே அவங்களுக்கு மாரடைப்புள்ள போய் அவங்கள விட்டுருது.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா யார் எங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட
2: கேளுங்க. ஐயா, இந்த மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரத்துக்கு முக்கியமா இருதய அறைகள்ல அடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பதும் காரணம்ங்கிறாங்க. கொழுப்பு இருதய அறையில படியுதுன்னா அதை வந்து மெடிக்கல் அதாவது மெடிசன்ஸ் கொடுத்து கரைக்கிறதா அல்லது ஆப்ரேஷன் பண்ணறதான்னு எந்த ஃபேக்டரை வச்சு டாக்டர்ஸ் டிசைட் பண்றாங்க? ஏன் இருதய அறையில கொழுப்பு சிலருக்கு படியுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
0: நல்லா கேட்டீங்கம்மா. அது ஆக்சுவலா இருதய அறையில இல்ல, இருதய அறைன்றது 4 அறை இருக்கும், ஏட்ரியம் வென்ட்ரிக்கிள்னு சொல்லிட்டு இருக்கும். கிடையாது, இருதயத்துல இருக்க அந்த ஹார்ட்ல இருக்க மசில்ஸுக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய ரத்த குழாக்கள்ல தான் இந்த கொழுப்பு பரிமாணங்கள் வரும். இந்த ரத்த குழாக்கள்ல கொழுப்பு பரிமாணங்கள் வரதுதான் வந்து அத்திரோஸ்க்ளியோசிஸ் சொல்லுவோம். இது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால வருது. இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சுகர் பிபி செடன்டரி லைஃப் ஸ்டைல் உணவு முறைகள்னால வருது. இது வந்து நமக்கு ஓரளவுக்கு வரைக்கும் போகும்போது நம்ம மருந்து மாத்திரையிலே இது நம்ம ப்ரோக்ரஸ் ஆகாம பாத்துக்கலாம். உதாரணத்துக்கு ரத்தம் உறையாம இருக்கிற மருந்துகள் ஆஸ்பிரின் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொழுப்புகள் அது ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகாம நம்ம கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்தக்கூடிய கொலஸ்ட்ரால் மாத்திரைகளும் இதை ஃபர்தரா ப்ரோக்ரஸ் ஆகாம தடுக்கும். அதையும் மீறி நமக்கு ஒரு அளவுக்கு மீறி அதாவது ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பு 70% மேல இருக்கும்போது அவங்களுக்கு மருந்து மாத்திரன்றது வேலை பார்க்காம அவங்களுக்கு தான் நம்ம ஸ்டென்டிங்கோ பைபாஸ் ஆபரேஷனோ நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம கொழுப்பு பரிமாணம் எவ்வளவு இருக்கு, எந்த அளவுக்கு சிவியரா இருக்குன்னு பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் கொரோனரி ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவோம். அந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் மூலியமா அந்த அடைப்பு எவ்வளவு இருக்குன்றதை நம்ம கண்டறிவோம். அந்த கொழுப்பு பெர்சன்டேஜ் 70% மேல இருக்கும்போது அதை நம்ம ஸ்டென்டோ
1: தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: ايشيا سانفلاور اويل.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய வானொலியில் வசந்தம் இருதய நலம் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார். சேலம் சுந்தரராஜன் மருத்துவமனையின் இருதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் மருத்துவர் எஸ் ஏ சரவணன் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் இருதயம் சம்பந்தமான உங்கள் சந்தேகங்களை தெளிவு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னிணிப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். சார்
2: சார்
1: பொதுவாகவே ஒரு காமனான ஒரு விஷயந்தாங்க சார், இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு இதயம் சம்பந்தமான நோய்களுக்கான விழிப்புணர்வு என்பது வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி வந்து இருதய நோய் முதல் டைம் வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான முதலுதவிகள் பண்ணலாம், அதே போல் அதனை இருதய நோய் வருவதற்கான அறிகுறிகள் என்னவெல்லாம் தென்படுங்க சார்?
2: இந்த மாதிரியான கிராமப்புறங்கள்ல இருக்க மக்களுக்கு முதல்ல எப்ப ஹாஸ்பிட்டல் போகணுன்றது தெரியணும். அது ஹார்ட்டான வழியா ஹார்ட் சிம்டம்ஸான்றது தெரியும். சோ இது யாருக்கெல்லாம் நம்ம வந்து இதை கவனமா பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மோஸ்டா 40 இயர்ஸ்க்கு அபவ் இருக்கவங்க, எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து பிபி, சுகர், கொழுப்பு சத்து இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க நெஞ்சு வலி ஏற்படும் போது அதை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும். இது அசிடிட்டி, இது வந்து ஏதாச்சும் சாப்பிட்டா சரியா போயிடும், அஜீர்ண கோளாறுன்னு அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. முதல்ல உங்க வீட்டுல இருக்கவங்ககிட்டயோ இல்ல அக்கம்பக்கத்துலயோ முதல்ல சொல்லுங்க. இந்த வழி வந்து யூஸ்வலா லெஃப்ட் சைட்ல ஏற்படுற வழி, உங்களுடைய தாடைக்கோ இடது கைக்கோ வந்து பரவற மாதிரி இருக்கு, இல்ல அதீதமான வேர்க்குது, மூச்சு இழப்பு ஏற்படுது அப்படின்ற பட்சத்துல இது மாரடைப்புக்கான அறிகுறியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்க வந்து இம்மிடியட்டா பக்கத்துல இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டருக்காச்சும் வேகமா போகணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி எல்லா பக்கமும் சரி ஒரு புரோட்டோகால் இருக்கு. இசிஜி முதல்ல எடுத்து பார்த்துட்டு மாரடைப்பு உறுதி செய்யப்பட்ட முற்பாடு அதை எவ்வளவு சீக்கிரம் ஓபன் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அடைப்பேச

0: பண்றோம்ன்றத ரொம்ப முக்கியம். அதாவது உங்களால 90 minutes ஆர் 2 hours அதை சரி பண்ணா மட்டுமே உங்களுடைய ஹார்ட்ல இருக்க தசைகளை நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ அவங்க நீங்க பக்கத்துல இருக்க பிஹெச்சியோ இல்ல ஹாஸ்பிட்டலோ வந்து அடுத்த ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஃபெசிலிட்டி என்ன இருக்கோ அதை பொறுத்து அதற்கான கரெக்டான சிகிச்சையா அவங்க அளிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 40 வயசு மேல இருக்கிற ஃபேக்டர்ஸ் இருக்குன்ற பட்சம் நீங்க கவனக்குறையா இல்லாம நெஞ்சு வலி ஏற்படும் போது உடனடியாக வேகமா விரைந்து செயல்படணும். இதே வந்து ஒரு யங் பேஷண்ட், ஒரு 20 வயசுல இருக்காங்க, 18 வயசுல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இடது பக்கம் மாதிரி ரொம்ப குத்துற மாதிரி வலி இருக்கு, பூச்சி இடுத்தா வலிக்குது அப்படின்ற மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வேற சுகர் பிபி கொழுப்பு அப்படின்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாத பட்சம் இது மாரடைப்புக்கான வழியாட்டிற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு வந்து வேற விதமான அசஸ்மெண்ட் பண்ணணும். அவங்க வீட்டுல யாருக்கும் இந்த மாதிரி ரொம்ப யங்கேஜ் மாடி வந்திருக்கா, யங்கேஜ் சொல்லும் போது ஒரு 55 வயசு 40 வயசுக்குள்ள இருக்க மாடி வந்திருக்கு, எங்க அப்பா அம்மாக்கோ இல்ல வந்து மாமாக்கோ அண்ணன் தம்பிக்கோ மாடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இவங்களுமே வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கும் எங்கேஜ் தான் மாரடைப்பு வரதுக்கான சான்சஸ் அதிகம். அது பிபி சுகர் அப்படின்ற காரணங்கள்லாம் இல்லாட்டினாலும் வேற சில ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்னால அவங்களுக்கும் ஏர்லியா மாரடைப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபேமிலிஸ் இருக்கவங்களும் யங் ஏஜ்ல இந்த மாதிரி பெயின் வருதுன்றப்போ கொஞ்சம் கவனமா இருக்கும். பெயின்ன்றது நம்மளா வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அஜீர்ண கோளாறுன்றது அலட்சியப்படுத்தக்கூடாதுன்றதுதான் இந்த கேள்விக்கான டேக் ஹோம் மெசேஜா இருக்கணும்.
1: சரிங்க சார், சிறப்பா சொல்லியிருக்கீங்க சார். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருதய பிரச்சனை ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்தால் தான் அதனுடைய தெளிவு பிறக்கும் அப்படின்னு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருதயத்துக்கு சம்மந்தமான ஒரு பரிசோதனை முறைகளெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் எப்போல்லாம் செய்யலாங்க சார்?
0: ஸோ கார்டியாக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பார்த்தோம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க பிபி சுகர் இருக்கவங்கன்றது பேசிக்காக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுறதுன்றது அவசியம். அட்லீஸ்ட் கார்டியாக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய சுகர் கட்டுப்பாடுல இருக்கா, கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடுல இருக்கா, HbA1c லெவல் எப்படி இருக்கு, சுகர் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கறது அவசியம். இது மட்டும் இல்லாம பேசிக்கா ஒரு ECG-யும் எக்கோவும் அவசியம்.
1: செல்மில்
0: எல்லாத்துக்கும் அவசியமானு கேட்டீங்கன்னா இல்ல. உங்களுக்கு ECG எக்கோ எதுவும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்கு, இல்ல உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கு, அதாவது இப்ப நடந்தா கொஞ்சம் இழப்பு வர மாதிரி இருக்கு, நடந்தா கொஞ்சம் நெஞ்சில கனமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற பேஷண்ட்ஸ் ட்ரெட்மில்ன்ற அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்டிங்கு போகலாம். அதே மாதிரி ட்ரெட்மில் யாருக்கு பண்ணக்கூடாதுன்றதும் சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப எல்டர்லி பீப்புள்னால இந்த ட்ரெட்மில் நடக்கக்கூடிய முடியாதவங்க, முட்டி வலி இருக்கக்கூடியவங்க, இல்ல வயசான இந்த மருந்து வியாதி அதாவது அல்சைமர்ஸ் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து ட்ரெட்மில் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நீங்க வந்து ஒரு ஹெல்த் செக்அப் பேனல் இருக்குன்றதுக்காக நீங்க ட்ரெட்மில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க ECG-யை பார்த்து உங்க கார்டியாலஜிஸ்டோ இல்லை அடுத்த இருக்க ஃபிசிஷியனையோ அணுகிட்டு அவங்களுடைய அறிவுறுத்தல் பெறும் மட்டும்தான் ட்ரெட்மில்ன்ற அடுத்த ரெஸ்ட்டுக்கு போகணும்.
1: சரிங்க சார்.
0: ECG எப்போன்றது இந்த மாதிரி 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அவசியம். 40 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கும் கட்டாயம் பண்ணணும்.
1: கண்டிப்பா சிறப்பா சொல்லியிருக்கு சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: தி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: இன்றைய வானொலியில் வசந்தம் இருதய நலம் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் சேலம் சுந்தரராஜன் மருத்துவமனையின் இருதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் மருத்துவர் எஸ் ஏ சரவணன் அவர்கள். சார், சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரத்த குழாயில் அடைப்புன்னு சொல்கிறீங்களா, அது ஸ்டண்ட் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு சிகிச்சைக்கு பின்னாடி பின்பற்ற வேண்டிய முறைகள் பத்தி சொல்லுங்க சார்.
4: நம்ம ஸ்ட்ரென்த் வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் மெடிசின்ஸ் கரெக்டா சாப்பிடுறது. ஸோ ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஒரு ஃபாரின் பாடி, நம்ம உடம்புல எந்த ஒரு ஃபாரின் பாடி வந்தாலும் அதுக்கு எதிரான ரியாக்ஷன் நம்ம உடம்பு தானாவே இயற்கையாவே நடத்தும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்துக்குள்ளார மீண்டும் அடைப்பு வராமல் இருக்கிறதுக்காக டாக்டர் கூடிய தரக்கூடிய மெடிசின் தான் இந்த ஆன்டிபிளேட்லெட் சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டிபிளேட்லெட் தர மெடிசின்ஸையும் அப்புறம் கொழுப்பு குறைக்கிறதுக்கான ஸ்டாட்டின் சொல்ற மெடிசின்ஸையும் கட்டாயமா ஒரு வேலை தவறாம அட்லீஸ்ட் 1 இயருக்கு சாப்பிடணும். ஸோ டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம இல்ல அன்லெஸ் உங்களுக்கு வேற எதுவும் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படாம அந்த மருந்து எதையுமே நிப்பாட்டக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட்.
3: சரிங்க.
4: இது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ளார திரும்பவும் அடைப்பு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இயற்கையாவே நம்ம ரத்த குழாயில எப்படி கொழுப்பு படிமங்கள் வருதோ இந்த சுகர் பிபி வியாதிகளால ஸ்ட்ரென்த்துக்குள்ளாரையும் நம்ம சுகர் பிபி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தல அப்படின்னா அதுக்குள்ள திரும்பவும் கொழுப்பு படிமானங்கள் வந்து அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ள திரும்பவும் அடைப்பு ஏற்பட்டு திரும்ப மீண்டும் அடைப்பதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ மெடிசன்ஸ் ஒரு கண் அப்படின்னா நீங்க உங்க ரிஸ்க் ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்றதும் உங்க லைஃப் ஸ்டைல மாத்துறதும், அதாவது வாக்கிங், நீங்க சாப்பிட்ற டயட்டு, இந்த சடன் லைஃப் ஸ்டைல அவாய்ட் பண்ணிட்டு ஆக்டிவா இருக்கிறது மூலியமா நம்ம திரும்பவும் அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ளார அடைப்பு ஏற்படாம தவிர்க்க முடியும். மத்த ரத்த குழாய்களையும் ஃபர்தரா இதே மாதிரியான மோசமான அடைப்பு வராமலும் பாதுகாக்க முடியும்.
3: சரிங்க சார், சிறப்பா சொல்லிருக்கீங்க சார். இனிப்பில் ஒரு நேயர் இருக்கிறாங்க சார், பேசிடலாம். இனிப்பில் இணையம் நேயர், வருக வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், யார் எங்க இருந்து?
5: நான் தருமபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
3: மோகன் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர் ஐயா கிட்ட கேளுங்க.
5: ஐயா, மருத்துவர் ஐயாவுக்கு வணக்கம்.
6: வணக்கங்க
5: ஐயா. இப்ப பொதுவா இதய பிரச்சனை பாத்தீங்கன்னா இதய வளர்ச்சி வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம சிறு வயது முதலே அது இருக்குதுங்க, பொதுவான கேள்விதான். அது சின்ன வயசுலயே இதய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னங்கிறது ஒண்ணு. அடுத்தது சிறு வயது முதலே நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல எந்த மாதிரி எடுத்துக்கலாம், எந்த மாதிரி உணவை தவிர்க்கலாம் இருந்தா அந்த இதய நோயை இயற்கையாவே சரி செய்யக்கூடிய வழி என்ன இருக்குன்றத கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
4: நன்றி. ஸோ நான் நீங்க நிகழ்ச்சியை முதல்ல கேட்டுதான் தெரிஞ்சிருக்கோம். சின்ன வயசுல பாரடைப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை வழிமுறைகள் தான் சொல்லியிருந்தேன். ரொம்ப செடன்டரியா இருக்கிறது, அதாவது ஆக்டிவா இல்லாம ரொம்ப நீங்க ஒரே இடத்துல இருக்கிறது, மொபைல் மாதிரியான கேஜெட்ஸை பார்த்துட்டு அசைவ் இல்லாம இருக்கிறது, விளையாடாம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட வேண்டிய உணவு கேட்டீங்க, அதை நான் சொல்றேன். ஸோ நம்ம பேசிக்கா காய்கறி பழங்கள் இருக்கக்கூடிய ஃபுட்டை அதிகமா எடுத்துக்கணும். குறைக்க வேண்டிய ஃபுட்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ட் ஃபுட், எனி ப்ராசஸ்ட் ஃபுட், பேக்கெட்ல இருக்கிற ஃபுட்டோ டின் ஜார்ல இருக்கிற ஃபுட்ன்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். ரிஃபைன் சுகர் அவாய்ட் பண்ணும். அதிகமா இந்த சாச்சுரேட்டட் ஃபேட் சொல்லக்கூடிய பேக் ஐட்டம்ஸ், டிரான்ஸ் ஃபேட் சொல்லக்கூடிய இந்த எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தே தவிர்க்கிறது மூலியமா நம்ம ஃபர்தரா நமக்கு சுகர், பிபி, கொழுப்பு சத்து போன்ற வியாதிகள் வராம நம்மளால தடுக்க முடியும். ஜீரோ பண்ண சொல்லல நான், அட்லீஸ்ட் அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாசத்துக்கு ஒரு எடுத்துக்கிறனால தப்பு இல்ல. பட் அதையே நம்ம வாடிக்கையா வச்சிருக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டின்றத ட்ரிகர் பண்ணும். இதனால நம்ம உடம்புல கொழுப்பு சத்து சேர்ந்து போறதுன்றது நடக்குது. இதனாலதான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணமா இருக்கு. ஸோ அதை நம்ம சிறு வயதுல இருந்தே நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாவும் நம்ம இருக்கிற வாழ்க்கை வழிமுறை மூலியமாவும் அதை சரி பண்ணிட்டோம்னா நம்ம தடுக்க முடியும்.
3: சிறப்பா

0: பண்ணிருக்கீங்க சார். இனிப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க சார், நிறைய தகவல் வந்து சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். இந்த இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து? சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவ ஐயா கிட்ட கேளுங்க. சார் வந்து இதைய வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார், ரெண்டு வால்வ் வந்து வச்சிருக்காங்களாம். அத பத்தி கேக்குறாங்க சார்.
1: என்னன்னு
0: சொல்லுங்கம்மா.
2: நாராயணால்
1: தொந்தரவு என்னங்கம்மா
2: இருக்கு? எனக்கு இப்ப தலைதாங்க ரொம்ப வலிக்குது
0: சார். தலைவலி இருக்குங்களா?
1: எனக்கு உங்க கேள்வி முழுசா புரியலாம். இவ்வளவுக்கு என்னால யூகிக்க முடியுமா? ஹார்ட்ல இவ்வளவு நேரமா நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா, ஹார்ட்ல இருக்கிற ரத்த குழாய்கள் பிரச்சனையினால மாறிடுச்சுன்னு சொன்னோம். உங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து ஹார்ட்ல வந்து மொத்தம் நாலு வால்வ் இருக்குங்கம்மா. இது வந்து ரூமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் இல்லைன்னா சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால பாதிப்பு அடைஞ்சிருக்கும். சின்ன வயசுலயே ரொம்ப நாளா பாதிப்பு அக்யூமுலேட் ஆகி அது செயல் இழந்து போயிருக்கும். இல்லைனா அது செயல்திறன்லாம் கொஞ்சம் மாறுபாடு ஏற்பட்டிருக்கும். அப்படி அந்த வேல்வ் வந்து லீக் ஆகும் போதோ இல்ல வந்து அடைப்பு ஏற்படும் போதோ அந்த டேமேஜ் ஆன வேல்வை மாத்திட்டு புதுசா ஒரு வேல்வ் வைப்பாங்கம்மா உடம்புல. அதுதான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்கம்மா. இந்த வேல்வ் வந்து யூஸ்வலா ரெண்டு வகைப்படும். ஒண்ணு வந்து டிஷ்யூ வேல்வ் சொல்லுவோம், இன்னொன்று வந்து மெட்டல் வேல்வ். நீங்க சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு சாப்பிடக்கூடிய மருந்து வந்து ரத்தம் உறையாம இருக்கிறதுக்காக போடுற மாத்திரைங்கம்மா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டென்ட் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் வேல் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு அந்நியம், அது ஃபாரின் பாடி. அது வைக்கும் போது நேச்சுரலா நம்ம உடம்பு அதுக்கு எதிராக அதை அட்டாக் பண்ணும், அதுக்கு எதிராக ரத்த கட்டி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரியான ரத்த கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த வேல்வும் இந்த ஸ்டென்ட் எல்லாமே செயலதுக்கான வாய்ப்பு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ரத்தம் உறையாமல் இருக்கிற மாத்திரைகள் கொடுப்போம். அந்த மாத்திரையே நம்ம ஆறு அந்த மாத்திரை சொன்ன மாதிரியான ஆறு மணிக்கு போடுற மாத்திரை. இதை ஸ்பெசிஃபிக்காக ஏன் ஆறு மணிக்கு போட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரையில வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவோடு நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும். உங்களுடைய மாத்திரையினுடைய செயல்திறனை வந்து கூட்டும் இல்லை குறைக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நீங்கள் ஒரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு போடுவோம். ஏன்னா நம்ம மதிய உணவு ரெண்டு மணி மூணு மணிக்கு சாப்பிடுவோம், இரவு உணவு ஏழு எட்டு மணி சாப்பிடுவோம். ஸோ இந்த கேப்ல நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால அஞ்சு மணிக்கு சாப்பிட சொல்றோம். மற்றபடி ஆறு மணி அஞ்சு மணின்றது ஒரு கட்டாயமான ரூல் கிடையாது. நீங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் முன்ன பின்ன நீங்க சாப்பிட மாட்டேன் வெறுவச்சு இருக்க முடியும் அப்படின்னா நீங்க மாத்திரை எப்போ வேணாலும் போட்டுக்கலாம்.
0: சரிங்க சார்.
1: இந்த ரத்தம் உரையாம இருக்கிறதுக்கான போடுற மாத்திரை தான் நீங்க போட ஆரம்பிக்கிற மாத்திரை. வேற சந்தேகம் இருக்காமல்
0: இல்லைங்க சார்.
1: ஓகே.
0: இனிப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஐயா நான் தர்மபுரி உழவர் சந்தைகளுக்கு முனைப்புனையா பேசுறேன்.
0: முனைப்புனையா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவரையா கிட்ட கேளுங்க.
3: ஐயா மருத்துவராயாவுக்கும் வானொலி உருவங்களுக்கும் காலை உங்களுக்கு நல்லா அற்புதமா சொல்லிட்டு வர்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுலங்க சென்னையில ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவன் பேர் சிந்தரன் சொல்லி அவங்க நாட்டு வேற ஆளு பயன்படுத்துறான். இன்றைக்கு உலக இது இருதய தினம், நல்வாழ்த்துக்கள். ஐயா சிறப்பா சொல்றேன், அவங்க ஒரு பாராட்டு வாழ்த்துங்க. நன்றி.
0: நன்றிங்க. இணைப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
4: ஐயா அனுசாரம் இறங்கட்டுக்கோட்டையிலிருந்து சேகர் சின்னசாமி ரிட்டையர் கண்டக்டர் பேசுறேங்க. வணக்கம்.
0: உங்களுடைய சந்தேகங்களை மட்டும் கேளுங்க ஐயா.
4: ஐயா இது குழந்தைக்கு குழந்தை பிறக்கும் போதே வந்து வால்வில் ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு செக் பண்ணாங்கன்னா இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் அந்த மாதிரி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா?
1: நல்ல கேள்விங்க. நம்ம இது வரைக்கும் பேசாத ஒரு டாபிக். நம்ம இது வரைக்கும் நம்ம பெரியது வந்து கைட்டா பாத்துக்கோம். இந்த மாதிரி சிறுவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு அறைகள் இருக்கும்.

0: பெரிய மென்டிக்னு சொல்லுவோம். இந்த நாலு அறையிலையும் தடுக்கக்கூடிய தடுப்பு சுவர் தான் வந்து சட்டம்னு சொல்லுவோம். இந்த சட்டம் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அது சட்டத்துக்குள்ள நடு பண்ணி கனெக்ஷன் நடு இருக்கும். நம்ம பிறந்து வளர வளர என்ன ஆகும்னா அந்த கனெக்ஷன் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இல்லாம இருக்கும். ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட்டுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் கனெக்ஷன் இல்லாம இருக்கும். அப்படி ஒரு சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கனெக்ஷன் முழுமையா அடையாம ஒரு சின்ன ஹோடா ஒரு சின்ன ஹோலா அப்படியே பெர்சிஸ்டண்டா இருக்கும். இதுதான் வந்து ஹார்ட்ல ஹோல் ஹார்ட்ல ஹோல்னு சொல்றோம். இது என்ன பாத்தீங்கன்னா இது எந்த மாதிரியான ஹோல் கொடுத்துருக்கு, ஹார்ட்டோட எந்த அறையில இந்த ஹோல் கொடுத்துருக்கு, ஏட்ரியம் நடுவில் இருக்கா இல்ல வென்ட்ரிக்கிள் நடுவில் இருக்காட்டதை கொடுத்துருக்கு. ஸோ இதோட சைஸை கொடுத்தோம்னா நம்ம இதை சரி பண்ணணுமா பண்ண வேணாமான்னு தீர்மானிக்க முடியும். ஒருவேளை உங்க குழந்தைக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைக்கோ இருக்க ஹோல் ரொம்ப சிறிய ஹோலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிறிய ஹோல் வந்து என்ன ஆகும்னா நாளடைவுல தானாவே அடைஞ்சிடும், நமக்கு பெருசா இந்த மாதிரி ஏற்படுத்தாது. அதனால ஒன் இயரோ இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சோ திரும்ப எப்போ பார்த்துட்டு நம்ம வேணா க்ளோஸ் பண்ணலாமா வேணாமாட பத்தி பண்ண சொல்லிருப்பாங்க. ஒரு சில ஹோல் வந்து நம்ம பிறந்த உடனே கட்டாயமா க்ளோஸ் பண்ண வேண்டிய கூடிய ஹோலா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஹோலா உங்க குழந்தைக்கு இல்லாதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க.
1: சரிங்க சார், சிறப்பா சொல்லியிருக்கீங்க சார், நிறைய தகவலை. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம் சார்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க, நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இன்றைய வானொலியில் வசந்தம் இருதய நலம் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் சேலம் சுந்தரராஜன் மருத்துவமனையின் இருதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் மருத்துவர் எஸ் சரவணன் அவர்கள். சார் சார், நிறைய தகவல் வந்து இருதயம் சம்பந்தமான நிறைய தகவல் வந்து சொல்லிட்டு வரீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வளர்ந்து வரும் காலகட்டத்தில் இப்போ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வளர்ச்சியெல்லாம் வந்திருக்கு. இந்த இருதய துறையில் பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பங்கள் சிகிச்சைகள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குங்க சார்?
3: ஸோ நவீன சிகிச்சைகள் நம்ம ஹார்ட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட்ல ரத்த குழாய்கள்ல நம்ம ஆன்ஜியோ மூலியமா எவ்வளவு அடைப்பிருக்குன்னு பார்த்து சொல்றதை விட அந்த ரத்த குழாய்களுக்குள்ளாரையே கேமராவை போட்டு அந்த கொழுப்பு கட்டியோட தன்மை என்ன, அது என்னது, அது சுண்ணாம்பு எதுவும் படிச்சிருக்கா இல்ல வெறும் கொழுப்பு கட்டி தானா அப்படின்னு தெரியற அளவுக்கான டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஐவஸ், ஓசிடி அப்படின்றத சொல்றோம். அந்த மாதிரியான லேட்டஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 70% மேல பிளாக்கு தான் அப்படின்னு பண்ண சொல்லியிருந்தேன். சம்டைம்ஸ் 60-70 கன்ஃபியூஷன் வரும்.

0: சோ இத வந்து நம்ம இந்த மாதிரி டவுட்ஃபுல் சிச்சுவேஷன்ல வயர் மாதிரி ஒரு கருவியை உள்ள செலுத்தி அந்த அடைப்புல இருக்க ப்ரெஷர் எவ்வளவுன்றத கண்டறிஞ்சு இந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்க பட்சம் அது அப்ப ட்ரீட் பண்ணக்கூடிய நம்மளுக்கான ஃபெசிலிட்டிஸ் இப்ப நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது நம்ம இதனால வந்து ஒரு என் ஸ்டேஜ், இதுக்கு மேல அவங்களுக்கு பெருசா குணப்படுத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா அது ஹார்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ் சொல்லக்கூடிய கருவிகள் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப மோசமா ரொம்ப பிபி கம்மியாகி சுத்தமா வந்து காப்பாற்ற முடியாத நிலைமையில வருவாங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பிபிய இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ப்ரொசீஜரை ஸ்மூத்தா முடிக்கக்கூடிய அளவுக்கு கருவிகள் எல்லாம் நிறைய வந்துருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம துடிப்பு சம்பந்தமான நோய்களுக்கு பேஸ்மேக்கர் ஐசிடிஸ் இந்த மாதிரியான பேஸ்மேக்கர் போன்ற கருவிகள் நிறைய இருக்கு. இந்த பேஸ்மேக்கர் இத்தனை வருஷமா நமக்கு ஒரு ஒயர் ரெண்டு ஒயர் மாதிரியான கனெக்ஷன் இருக்கும், வெளியில பேட்டரி இருக்கும், அந்த ஒயர் இதுக்குள்ள கனெக்ட் இருக்கும். இப்ப இந்த ஒயர் இல்லாம டீப்லெஸ் பேஸ்மேக்கர் சொல்லக்கூடிய சில கருவிகள் இந்தியாவில வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது கார்டியாலஜி ஸ்பெஷாலிட்டியில இருக்கிற பல லேட்டஸ்ட் அட்வான்ஸ்லாம் நான் சொன்ன வெறி ஒரு ரெண்டு மூணு தான், இந்த மாதிரி நிறைய இருக்கு.
1: சரிங்க சார், சிறப்பா சொல்லிருக்கீங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, இனிப்புல தான் இருக்கீங்க?
2: வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஐயா நல்லமல்லியோட கெட்டிக்குட்டி மாட்டுக்காரரும் கிருஷ்ணன் பேசுறேன் ஐயா.
1: கிருஷ்ணன் ஐயா, உங்களுடைய
2: படப்படப்பு இந்த பயத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க.
1: படப்படப்புங்களா சார்? குறிப்பா பாத்தீங்கன்னா படப்படப்பு பதட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
0: ஸோ இந்த படப்படப்பு அப்படின்றது ஒரு ஹார்ட் சிம்டம் ஆகலாம், இல்லாம அது உடம்புல இருக்கக்கூடிய நார்மல் ரெஸ்பான்ஸ் ஆகலாம். அது எப்ப வருதுன்றதை பொறுத்து. இப்ப நீங்க ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, இல்ல ஏதாவது பார்த்து பயப்படுறீங்க அப்படிங்க அப்படின்னா, இல்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ், இல்ல வீட்டு சண்டை அப்படின்றப்ப ஏற்படுற படப்படப்புன்றது நார்மல் ரெஸ்பான்ஸ். இதே வந்து அப்நார்மலா நீங்க நார்மலா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேகமா படப்படப்பு வருது, வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது, இல்ல நடக்கும்போது ரொம்ப அதீதமான படப்படப்பு வருது அப்படின்றது அப்நார்மல். ஸோ எந்த சுச்சுவேஷன்ல நமக்கு படப்படப்பு வருதுன்ற பொறுத்துதான் இது அப்நார்மலா நார்மலான்னு சொல்ல முடியும். மட்டும் இல்லாம நம்ம இந்த படப்படுப்பு ஏற்படும் போது அது உண்மையிலே படப்படப்பு தானா அப்படின்றத உறுதிப்படுத்த இசிஜி எடுத்து பார்க்கறது கட்டாயம். அதுல நம்ம படப்படப்பை உறுதிப்படுத்தும் போது அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணலான்றது ஃபர்தரா அந்த இசிஜி வச்சு டிசைட் பண்ணணும்.
1: சரிங்க சார், சரி சிறப்பாக சொல்லியிருக்கு சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாக்கி வந்துட்டோங்க சார். பொதுவாக வந்து இதயம் தொடர்பான பல விஷயங்களை சிறப்பாகவும் அழகாகவும் சொல்லிட்டு வரீங்க சார். இப்போ மக்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா இருதய பாதுகாப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது, எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத சுருக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஸோ நம்ம இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஈஸியாக எடுத்து பார்க்கணும் எக்கோ எடுத்து பார்க்கணும்னு வராங்க. இந்த இசிஜியை கோப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து நீங்க ஆரம்பகட்ட காலத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை முறைகளை கடைபிடிச்சீங்கன்னா, ப்ராப்பரா கடைபிடிச்சீங்கனாலே தவிர்க்கலாம். நீங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது செடன்டரி இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, வாரத்துக்கு 150 நிமிடங்கள், அதை நம்ம வந்து ரஃபா கேல்குலேட் பண்ணோம்னா ஒரு 7 நாள்ல 5 நாளாச்சும் ஒரு 30 நிமிஷம் மாடரேட் ஆக்டிவிட்டி, அதாவது நடக்கிறதோ இல்ல ஸ்லோ ஜாகிங்கோ பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 75 நிமிஷம் ஆச்சும் விகரஸ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது சைக்கிளிங், ஸ்விம்மிங் இல்ல ரன்னிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாம தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த இப்ப காலகட்டத்துல வேகமாக மூடிட்டு இருக்கும் போது தூக்கம்ன்றதை யாரும் பொருட்படுத்தல இல்லை. ஒரு நார்மல் அடல்ட் ஒரு 7 to 9 hours ஆச்சு ப்ராப்பரா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருக்கணும், உங்களுக்கு வர சிம்டம்ஸ அலட்சியப்படுத்தாம போய் கரெக்டான நேரத்துல போய் மருத்துவர் அன்னைக்கு காட்டணும். இது இல்லாம உங்களுடைய டயட், இந்த உங்க உணவை நீங்க ஆரம்ப காலத்திலிருந்தே நீங்க நெறிப்படுத்துறது மூலியமா இந்த ஹார்ட் டிசீஸ் தவிர்க்க முடியும். ஸோ உணவு, இந்த சென்டரி தவிர்த்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, தூக்கம், உங்களுடைய மென்டல் வெல்பீங், இதை நம்ம கவனமா பாக்கிறது மூலியமா நம்ம ஹார்ட் டிசீஸ் நம்மளால கட்டாயமா தவிர்க்க முடியும்.
1: கண்டிப்பாக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொன்னா நேரத்தை பண்பலையோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிகள் சார்.
0: நன்றி.
1: இதுவரை இன்றைய வானொலியில் வசந்தம் இருதய நலம் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் சேலம் சுந்தரராஜன் மருத்துவமனையின் இருதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் மருத்துவர் எஸ்

0: சரவணன் அவர்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 10 மணி. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: ஆள் பாதி ஆடை பாதி என்கிறார்களே, ஆடை பாதி சரி, அது என்ன ஆள் பாதி? பாதி ஆளை வீட்டில் வைத்து விட்டு மீதி பாதியால் வெளியே செல்ல முடியுமா? கேட்டார் நண்பர் புகழ்மதி. புகழ்மதி, இந்த உலகத்தில் மனிதர்களை மக்கள் எதை வைத்து மதிப்பீடு செய்கிறார்கள் என்பதை விளக்குவதற்காக ஏற்பட்டது இந்த பழமொழி. பாதி பேர் ஆடையை வைத்தும் அணிந்திருக்கும் நகைகளை வைத்தும் மதிப்பீடு செய்கிறார்கள். பாதி பேர் ஆளின் தராதரத்தை வைத்து மதிப்பீடு செய்கிறார்கள் என்றேன் நான். இல்லைங்க, இதற்கு அது அல்ல பொருள். எல்லா மனிதர்களும் உடுத்தும் உடைகளை தேர்ந்தெடுப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஆளை எடை போடும் போது அவர்கள் அணிந்திருக்கும் ஆடையை வைத்தும் எடை போடுகிறார்கள் என்றார் நண்பர் புகழ்மதி. நீங்கள் சொல்வதும் ஒரு வகையில் அர்த்தம் உள்ளதே. நாம் அணியும் ஆடை எளிமையானதாக இருந்தாலும் நம்முடைய கண்ணியத்தை, நம்முடைய மரியாதையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அணிந்திருக்கும் ஆடையை வைத்து நமக்கு மரியாதை கூடும் அல்லது குறையும் என்றேன் நான். நேற்று சென்னையில் ஒரு 5 நட்சத்திர விடுதியில் விருந்தொன்று வைத்து அழைத்திருந்தார்கள். நானும் கிளம்பி போனேன். ஓட்டலின் வாயிற்காவலர் உள்ளே அனுமதி இல்லை என்று கூறிவிட்டார். கையில் கொண்டு போயிருந்த அழைப்புதலை காட்டினேன். செல்லுபடி ஆகாது என்று விட்டார். ரூபாய் தாளில்தான் செல்லும் செல்லாது என்று இருக்கிறது. இது என்ன அழைப்புதலில் செல்லும் அழைப்புதல் செல்லாத அழைப்புதல் கேட்டேன். அதற்கு அந்த வாயிற்காவலர் சொன்னார், ஐயா அழைப்புதல் சரி, ஆனால் நீங்கள் இந்த ஓட்டலுக்குள் போக வேண்டுமென்றால் முழுக்கை சட்டை போட்டிருக்க வேண்டும், கழுத்தில் டை கட்டியிருக்க வேண்டும், காலில் ஷூ அணிந்திருக்க வேண்டும் என்றார். அப்போதுதான் தெரிந்து கொண்டேன் ஆள் பாதி ஆடை பாதி என்கிற பழமொழிக்கான முழு அர்த்தத்தை என்றார் புகழ்மதி. ஆடை அணிவது என்பது ஒழுக்க நெறிகளுக்குள் ஒன்று. அதனால் சில தங்கும் விடுதிகளில், கேளிக்கை விடுதிகளில் இதுபோன்ற விதிமுறைகள் உண்டு. உள்ளே வருகிற உறுப்பினர்கள் ஒரு தன்மையினராக இருக்க வேண்டும் என்பதற்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்விக்கூடங்கள், சில அலுவலகங்களில் கூட சீருடை முறை உண்டு. வெளிநாட்டில் இதுபோன்ற ஆடை கட்டுப்பாடுகள் அதிகம் உண்டு. வட்டமேஜை மாநாட்டிற்கு காந்தியடிகள் லண்டன் சென்றிருந்தார். மாநாடு தோல்வியில் முடிந்தது. இருந்தாலும் காந்தியடிகளின் வருகையை ஒட்டி இங்கிலாந்து மன்னர் பக்கிங்ஹாம் அரண்மனையில் ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். இங்கிலாந்தில் உள்ள பெரும் பணக்காரர்களும் உயர் அலுவலர்களும் பங்கேற்பதாக இருந்தது. அந்த விருந்தில் மகாத்மா காந்தி எவ்வாறு பங்கேற்கப் போகிறார் என்பதே லண்டன் பத்திரிகையாளர்களின் ஆர்வ கேள்வியாக இருந்தது. ஏனென்றால் இங்கிலாந்தின் உயர் அதிகார மாளிகையாம் பக்கிங்ஹாம் அரண்மனைக்குள் செல்ல வேண்டுமென்றால் அதற்கென பிரத்யேக ஆடை விதிமுறைகள் உண்டு. முழந்தால் அளவே ஆடை உடுத்தும் விரதம் மேற்கொண்டுள்ள அரையாடை பக்ரி என கேலி செய்யப்பட்ட மகாத்மா காந்தி அந்த விருந்திற்கு எப்படி போகப் போகிறார் என்பதை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். காந்திஜி இதற்காக தனது உடைமுறைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. எளிமையான ஆடையுடன் விருந்திற்கு சென்றார். அண்ணலுக்காக அரண்மனையின் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டன. விருந்து முடித்து அடிகள் வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். இந்த உடையுடன விருந்தில் கலந்து கொண்டீர்கள், இந்த முழந்தால் அளவு ஆடையுடனா? ஒரு நிருபர் கேட்டார்.

0: கேட்டார். ஆம், இதே உடையுடன் தான் கலந்து கொண்டேன். இது போதாதா? எனக்கும் சேர்த்துத்தான் உங்கள் இங்கிலாந்து அரசர் அதிகப்படியாக அணிந்திருக்கிறாரே என்று கேலியுடன் சொன்னார் மகாத்மா. கௌரவம் என்பது உடையில் இல்லை. போலி கௌரவத்திற்காக கொள்கைகளை விட்டுக் கொடுப்பவர் இல்லை மகாத்மா. நம்புவோம், நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேரம் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப விடுப்பாளரும் இடம்பெறணும் அப்படின்னா 0343 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் இவை அனைத்தையும் உங்களோட குரலில் பதிவு செஞ்சு நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. நிச்சயம் உங்களுடைய பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெறும். நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் 1990களுக்கு பின்னர் வெளிவந்த திரைப்பட பாடல்களாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்களே, நேர்களை நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம் என் இனிய அன்பு சொந்தங்களே, நான் ஈரோடு மாவட்டம் பெருந்தறை வட்டம் திங்களூர் ஜி கே கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். பூப்பறிக்கு வருகிறோம் படத்திலிருந்து 8 அலகு 18 அலகு பாடல். இது அனைத்து பண்பலை நேயர்களுக்காகவும். நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: திருண 100 கிராம் பால்கோவா கொடுங்க.
3: 250 கிராமுக்கு கீழே கிடைக்காது.
2: ஆனா ஏன்
3: மினிமம் ஆது வாங்கி ஆகணும்ல?
2: என்னண்ண இப்பெல்லாம் பேங்க் அக்கவுண்ட் கூட மினிமம் பேலன்ஸ் கேக்குறது இல்லையே.
4: பேங்க் அக்கவுண்டா மினிமம் பேலன்ஸ் இல்லாமலா?
2: பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டிபாசிட் அக்கவுண்ட், அதாவது BSBD அக்கவுண்ட். இதுல மினிமம் பேலன்ஸ் இல்ல, ஆனா பலன்கள் நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
5: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
6: தர்மபுரி மாவட்டம் பிடமனரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபிட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
7: 10:13 நிமிடம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
8: கொல்லி புதூர்ந்து ஞானசேகரன் டிரைவர் பேசுறேன். எனக்கு வருஷமெல்லாம் வசந்த படத்திலிருந்து முதல் முதலா என்ற பாடல் வேண்டும். நன்றி.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: நேரம் காலை 10:19. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், இண்டூர்ல ஜேசிபி ஆபரேட்டர் வெங்கடேஷ் பேசுகிறேன். எனக்கு தோஸ்த் படத்துல இருந்து இரண்டு எங்களுக்கு ரோஜா என்ற சாங்ஸ். நன்றி, வணக்கம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின்
2: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: 10:26 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
4: அனைவருக்கும் காலை வணக்கம். தருமபுரியில் இருந்து தீபாஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள், அதனால படம் கற்பூரம் இல்லை, பாடல் பூங்காவியம், பேசும் ஓவியம். நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி அப்பம் காலை வணக்கம். என்னுடைய பேர் மோகன், நான் கிருஷ்ணகிரிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பேட்டா படத்துலேருந்து எத்தனை சந்தோஷம் தினமும் சுத்ததியம் மேலே அந்த சாங் ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: 10:38 நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
2: வணக்கம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் நந்தா கருப்பு படத்திலிருந்து ஒரு பாட்டு கொடுங்க.

0: 10:42 மணி நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: பண்பலைக்கு இணைய காலை வணக்கம். தர்மபுரியிலிருந்து வசந்தி. எனக்கு பார்வை ஒன்று போதுமை படத்தில் இருந்து நீ அசைந்தாடும் காற்றுக்கு பாடல் போடவும்.

0: 10:47 நிமிடம் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். எம்எல் முருகேசன், காமராஜ் நகர், மருதேரி. செந்தமிழ்பாட்டிலிருந்து செந்தம் வண்ண வண்ண சொல்லிடுத்து செந்தமிழ்பாட்டு இந்த பாட்டை போடவும் அனைத்து நேர்களும்

0: 10:53 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: 102.5 தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் சேலம் அம்மாப்பட்டிலேருந்து ஜான்சி மேரி பேசுகிறேன். சிவளப்பேரி பாண்டி படத்துலேருந்து கிழக்கு சவக்கையில் அந்த சாங் போடுங்க அனைவருக்காகவும்.

0: டே கண்ணா, டேய், நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா, போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வா.
1: மா, பாம்படிக்கு என்ன கூப்பிடுறேன், போமா.
0: அதானே தைரியசாலின்னு உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். போ, போய் ஃப்ரீ ஃபயரு பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ.
1: ஐயோ அம்மா, அது இல்ல, பாம்புகளை அடிக்க கூடாதுமா. பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன். நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தாமா அதிகம்.
0: என்னது, விஷம் இல்லாத பாம்புகளா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
1: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், புல்லுருவி, ஓலப்பாம்பு, தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், வெள்ளிக்கோள் வரையன், மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா.
0: அப்போ விஷம் உள்ள பாம்புன்னா அது என்னன்னு?
1: நீ நல்ல பாம்புன்னு சொல்றியே, அந்த நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ராஜநாகம், இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷமுள்ள பாம்புகள். இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்.
0: சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ புகுந்தா என்ன பண்றது?
1: அம்மா, எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா அவங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா?
0: அடேங்க அப்பா, எப்படா, எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா? வன உயிர்களை பாதுகாப்போம்,
1: சுற்றுச்சூழலை காப்போம்.
0: அக்கறையுடன்
1: தர்மபுரி பண்பலை 102.5.
2: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்ல அல்ல குறையாத தங்க புதையல் தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

நேர்களே, இன்று நண்பகல் 12 பத்திற்கு உங்கள் களம் இன்று புதிய தடம். இன்று நிகழ்ச்சியில் தருமபுரி தையல் கலைஞர் மற்றும் தையல் கலை பயிற்றுனர் எஸ் பூங்காவனம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்கா பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனிவர்னா மௌலிதரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி சம்மங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ். ராமஜெயம் அவர்களுடன் நிர்வாகம் கேட்கலாம். தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சினசேலம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி. சுமதி அவர்களுடன் நிர்வாகம் கேட்கலாம். நிர்களே, நிறைவு பெறுகிறது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாய்.

0: நன்றி நேர்களே. நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, கேட்டால் சுவைக்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி அவகோடா மசாலா ரொட்டி ரோல் தாங்க செய்ய போறோம். அவகோடா மசாலா ரொட்டி ரோல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுடலாமா? அவகோடா 2, வெள்ளரிக்காய் 1, தக்காளி 1, வெங்காயம் 1, வேக வைக்காத முளைக்கட்டிய பயிறு 1 கப்பு, துருவிய கேரட் 1/2 கப்பு, கொத்தமல்லி தலை சிறிதளவு, எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுதூள் சிறிதளவு, சாட் மசாலா சிறிதளவு, சப்பாத்தி அல்லது ரொட்டி தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு கேட்டலாம்.

முதல்ல பழுத்த அவகோடாவை எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும். அதுல பொடி பொடியா நறுக்குன வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், துருவிய கேரட்டு, முளை கட்டிய பயிறு வகையை சேர்க்கணும். அதோட மிளகுதூள், உப்பு, சாட் மசாலா, எலுமிச்சை சாறு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலக்கிக்கணுங்க. இப்ப இந்த கலவைய ரொட்டியோட மேல அப்படியே நல்லா பூசி விட்டு ரோல் செய்தால் சமைக்காத அவகோடா மசாலா ரோல் தயார். ரோல்னாலே அடுப்புல தோசைக்கல்ல சூடாக்கி காய்கறிகளை வதக்கி மசாலா போட்டு செய்யணும்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம ரோலுக்கு அடுப்பே தேவையில்லைங்க. காய்கறிகளோட சத்துக்களும் அவகோடாவில் உள்ள சத்துக்களும் அப்படியே நம்மளுக்கு முழுசா கிடைக்கும். அவ்வளவுதாங்க, சுவையான அவகோடா மசாலா ரோல் ரெடி. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு அசத்துங்க.

0: என்ன நேயர்களே, அறுசுவை விருந்த தினமும் கேட்டு ரசிச்சு ருசிக்கணுமா? அப்ப நீங்க மறக்காம தினமும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேளுங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 11:05. இன்றைய பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக
1: நான் டாக்டர் சிவசுப்பிரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஹார்ட் அட்டாக் வரதுக்கு மெயின் ரீசன் சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் தான். உடல் பருமனம், சாப்பிட்ற சாப்பாடு, தூக்கம் இல்லாமல் இருக்குது, இதுதான் மெயின் காரணம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பர்ஃபெக்டாக வச்சுட்டு பிஎம்ஐ 23 கீழே இருக்கணும். தூக்கங்கிறது பல பேர் சொல்லுவாங்க, மினிமம் 8 hours தூங்கணும், ஃபிக்ஸ்டு டைமில் தூங்கணும், 10 to 6 ரெகுலராக அதை தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் அட்டாக் நம்மளால தடுக்க முடியும்.
2: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி, சேலம்.
3: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு

0: வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பூவே பெண் பூவே, பாவையர் விருப்பமாக. சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அறிமுக சகோதரிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42 என்ற முன்னிணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிற்கு, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். இன்றைய பூவே பெண் பூவே, பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் மின்சார கண்ணா எனும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் பாவேறு விருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
4: ஹலோ சார்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: தர்மபுரி மாவட்டம் நேரடி எம் தானியஸ்ரீ பேசுறேன் சார்.
3: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: பிகில் படத்துல இருந்து பாடல் கொடுங்க சார்.
3: நன்றிம்மா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
4: தேங்க்யூ சார்.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும். அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை www.skilltraining.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினோடு தேர்வு கட்டணமாக 200 ரூபாய் இ சலான் மூலம் www.karuvoolam.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் செலுத்த வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 04342288099 என்ற எண்ணிலும், 90802761 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொக்கல்பட்டில இருந்து ஐயா, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: ஐயா ஒட்ட படம், அது ரொம்ப பாட்டுப்பட்டிருக்கேன்.
5: சரிம்மா, என்னம்மா பண்ணிட்டு வர்றீங்க?
6: என்னங்க ஐயா?
5: என்ன வேலை பாக்குறீங்க?
6: நான் வீட்டுல இருக்கேங்க. மாட்டு சொன்னாலே 100 நாள் வேலைக்கு போவாங்க.
5: சரிம்மா, கண்டிப்பா நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சிமா. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றிமா.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
7: நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
8: ஹலோ.
7: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
8: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
7: சாந்திமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
8: படம் கிழக்கு வாசல். அதுல பச்சை மலை பூ வேணுங்க.
7: பச்சை மலை பூ பாடல் வேணுங்களா?
8: ஆமாங்க, உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.
7: நன்றிமா, இனிப்பில இருந்து நமக்கு நன்றி.
8: நன்றிங்க.
9: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
10: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
9: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
11: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
12: தர்மபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம் ஊத்து பல்சம்பு வெண்ணிலா பேசுறேங்க.
8: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
12: படம் செவ்வந்தி. பாட்டு செம்மீனே செம்மீனே.
8: பாடல் கேட்டு நீங்க நீங்களே பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, என்ன வேலை பாக்குறீங்க?
12: மாடு விவசாயம் தாங்க, காட்டுல பாருங்க, மலாடி வாரத்துல இருக்குறங்க.
8: நல்ல இயற்கையோடு இணைந்தே வந்து பண்பலை கேட்டிருக்கீங்க.
12: ஆமா, இது இல்லாம இருக்கவே முடியாதுங்க. ஒரு நிமிஷம் கூட மலை அடியிலேயே இருக்குறங்க. கிழக்கு பறம், இது பக்கம் கிழக்கு பறம்.
8: மிக்க மகிழ்ச்சிமா, இனிப்பில் என்ன மிக்கி?
12: நன்றி, நன்றி.

வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: தருமபுரி மாவட்டம் நாகையங்கொண்டாயில் பக்கம் புளியம்பட்டில இருந்து பொட்டியம்மாள் பேசுறோம் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: நினைத்தேன் வந்தாயில இருந்து ஒரு நல்ல பாடலாம் கொடுத்துருங்க சார் அனைவருக்கும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
3: நலம் நலம் அறியாவல் நலம் நலம் அறியாவல்.
2: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: இன்று பகல் 12:10 புதிய தடம். தர்மபுரி தையல் பயிற்றுனர் எஸ் பூங்காவனம் அவருடன் நேர்முகம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. யார் எங்கிருந்து?
2: ஹலோ.
1: வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட பேர்மா?
2: பிரியா.
1: பிரியா, என்ன பாடல் வேணுமா? என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
2: என்ன
1: படம்?
2: சிமர் பிடிச்ச படம்.
1: சரிம்மா, நன்றிமா. என்ன பிள்ளை இந்த நன்றிமா.
2: நன்றி.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளர் செல்வா அவர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கம்.
3: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
4: மேட்டூர் வட்டம் அழிமத்தூர்ல இருந்து கலைச்செல்விங்க.
3: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: படம் சிவாஜி, பாடல் சகாரா, சாரல் புத்ததோ, அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்.
3: நன்றிமா, இணைப்பிலிருந்து நன்றி.
4: நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவி இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

பண்பலையில் வளம் வரும் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 புதிய தடம் தருமபுரி தையல் பயிற்றுனர் எஸ் பூங்காவனம் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சோழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசு இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 நேயர் விருப்பம். இன்று பகல் 1:30 தருமபுரி பீஜால் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இன்று பகல் 2:00 விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருளும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் மௌலிதரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடைத்திட வினாக்கள். மாலை 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட்கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தென்றல். மாலை 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இசை மின்னல். ஆறு 40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒடியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சியில் சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தானூர் எஸ் ஜெயராமன் அவருடன் நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பி சுமதி அவருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 8:00 இளந்தென்றல். இன்று இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 தினசரி கண்ணோட்டம். அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் புதிய தடம். இன்றைய நிகழ்ச்சியில் தையல் கலைஞர் மற்றும் தையல் கலை பயிற்றுனர் எஸ் பூங்காவனம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: சரிங்கம்மா, தையல் தொழிலை வந்து ஒரு விருப்ப தொழிலாக பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு எப்படி முதல் முதல்ல இந்த ஆர்வம் வந்துச்சு?
1: என் பேர் பூங்காவனங்க, நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் எனக்கு நான் செய்யலைங்க. சரி, நம்ம அந்த மாதிரி டைலரிங் சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காக அதுக்கு போகலாம் அந்த மாதிரி போயிட்டு கற்றுக்குன்னு இது பண்ணி இப்போ நான் கடை வச்சுருக்கிறேங்க நான்.
0: சரிங்க, இப்போ வந்து அரசு சார்ந்த நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க, அதன் மூலயமா கற்றுக்கிட்டீங்களா இல்லை யார்கிட்டனா போய் கற்றுக்கிட்டீங்களா?
1: இல்லை, எங்கள் ஓனர் அவர் அன்பழகன் அவர் பேர். அவர் வந்து மும்பையில் ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ வந்து ஒரு 10 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து தருமபுரியில் கடை வச்சுருந்தார். நான் அவர்கிட்ட ஒரு 7-8 வருஷமாக அவர்கிட்ட நான் அங்கேயே கற்றுக்கினேன். அவர் கடையில் கற்றுக்கினு இப்போ நான் தனியாக வந்து கடை வச்சுருக்கிறேன் நான்.
0: சரி, ஓகேங்க. இப்போ வந்து டைலரிங்கில் வந்து ஆண் பெண் 2 வகை இருக்குது, நீங்கள் எந்த வகையை பின்பற்றுறீங்க?
1: லேடிஸ் சம்மந்தப்பட்டது தாங்க நாங்கள் தைக்கிறோம்.
0: சரிங்க, இப்போ லேடிஸில் வந்து நிறைய வகைகள் இருக்குது, அதில் என்னென்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லாமே.
1: ஓகேங்க. ஆரி ஒர்க்கு, இப்போதைக்கு பேட்டர்ன் ப்ளவுஸு நிறைய வருதுங்க. போட் நெக்கு, ஃப்ரின் ஸ்கர்ட்டு, பாவாடை ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் சுடிதாரு, இந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்டது நிறைய இது ஆகுதுங்க. இப்போது கவுன் வருதுங்க, எல்லாமே தைக்கிறோங்க.
0: சரி, ஓகேங்க. குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக என்னென்னலாம் தைக்கிறீங்க?
1: குழந்தைங்களுக்கு பாவாடை ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் கவுனு, இந்த மாதிரி நியூ மாடல் என்னவோ அந்த மாதிரி இதுவெல்லாம் தைச்சி கொடுக்குறோங்க இப்போது.
0: சரி, ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் மும்பை டிசைனை வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க, இப்போ அங்கே இருக்கக்கூடிய டிசைன்கள்லாம் எப்படி எப்படி? நம்பூரில் அது வந்து ஓகேவா இருக்கா?
1: இல்லைங்க, செட் ஆகாதுங்க. அங்கத்துக்கு நல்லா நியூ மாடலாக எல்லாமே இருக்குது. இங்கே அந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்க. இங்கத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கற்றுன்னு இருக்கோங்க நாங்கள்.
0: உங்ககிட்ட இருக்கக்கூடிய தையல் இயந்திரங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது, எத்தனை வகைகள் இருக்குது?
1: எங்கிட்ட இருக்கிறது வந்து மிஷின் வந்து ஜுக்கி மிஷின் இருக்குங்க, மெரிட்டி மிஷினு, உஷா மிஷினு, இந்த மாதிரிலாம் வந்து நான் டைலரிங்கும் கற்றுக் கொடுக்கறதால இங்கே வந்து தைக்கிறதுக்கு வந்து ஜுக்கி ஜாக்கு இந்த மாதிரி மிஷின் இருக்குங்க. அங்கே வந்து நாங்கள் டைலரிங் கற்றுக் கொடுக்குறதுல எல்லா மிஷினும் கலந்தது, ஒரு 5-6 மிஷின் இருக்குங்க. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே இருக்குங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ வந்து தையல் கலையை கற்றுக்கிறவங்க முதல்ல என்னென்னலாம் பண்ணணும்?
1: முதல் வந்து அவங்களுக்கு பேசிக் என்ன தெரியுதுன்னு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு உங்களுக்கு பெடல் மெரிக்கு தெரியுமான்னு கேட்கணும். பெடல் மெரிக்கு தெரியும்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கச்சிப்பு, அந்த பை, இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்போம். முதல்ல தையல் போடுறது இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்போம். இல்லை எதுவுமே தெரியாதுன்னா பெடல் மெரிக்கு கற்றுக் கொடுப்போம் முதல்ல எடுத்தோடனே. இல்லை அதுவும் இதுவுனா ஒரு 2-3 நாளைக்கு பெடல் மெரிக்கு விட்டு அதுக்கப்புறம் நார்மலாக கச்சிப்பு இந்த மாதிரிலாம் தைக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம பேண்ட்டு, டாப்பு, ப்ளவுஸ் இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ வந்து தையல் இயந்திரத்தை வந்து முறையை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்?
1: தையல் எந்திரத்த முறையை வந்து காலையில் வந்து வந்த உடனே மிஷினுக்கு வந்தோடனே ஆயில் வந்து விடணுங்க. பவர் மிஷினாக இருந்தாலும் சரி, செட்டில் மட்டும் ஆயில் விடணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லான்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கிடுங்க. இந்த நம்ம பெடல் மிஷினாக இருந்தால் அதில் வந்து எண்ணெய், அதே மாதிரி எல்லாம் நெட் இதுவெல்லாம் இருக்கிறோம், அந்த இடத்துல ஆயில் விட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பெடல் பண்ணிவிட்டு உட்கார்றது ரொம்ப நல்லதுங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ வந்து ஒரு தையல் கலைஞராக இருக்கிறீங்க, ஒரு துணியை தேர்ந்தெடுக்கும் போது பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லை வாடிக்கையாளராக இருக்கட்டும், அவங்க எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அவங்க எடுக்கிற துணியை?
1: எப்படின்னா இப்போ அவங்க ஒருத்தர் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா இந்த துணி இந்த மாடல் தைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது அவங்களுக்கு கரெக்டாக பத்துமா பத்தாதா, இல்லை இந்த டிசைன் தைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்குமா இல்லை அப்படின்றது நம்ம பார்த்து ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. இல்லை இந்த துணி இந்த மாடல் வரும் இல்லை வராது அந்த மாதிரினா அந்த கஸ்டமர் இதிலே அந்த மாதிரி சொல்லிடணுங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ வந்து துணியோட தரத்தை வந்து எப்படி நம்ம கண்டறியறது? இப்போ ஒரு துணி வந்து ஒரு கடையில் போய் ஒருத்தர் வாங்குறாங்க, அதனுடைய தரத்தை வந்து எப்படிலாம் கண்டறியலாம் இல்லை அதுக்கு அறிகுறிகள்லாம் எப்படிலாம் இருக்கும்?
1: அறிகுறினா வந்து மெயின் வந்து இந்த துணி வாங்கிட்டு வந்தால் அந்த துணி வந்து ஒன்று வசவசன்னு இருக்குங்க, ஒன்று நார்மலாக வந்து எப்பயும் போல் கொஞ்சம் நார்மல் துணினா எங்களுக்கே தெரியும், நல்ல துணியாக இருந்தால் அதுக்கேற்ற டிசைன் வச்சு கொடுப்போம். நார்மல் துணினா இதில் இந்த மாடல் வராதுங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஏடி ஜெட்டில் அந்த மாதிரி நாங்கள் பார்த்தோன்னே அவங்க கஸ்டமருக்கு சொல்லிவிடுவோங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ வந்து ஒருத்தர் துணி எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து அளவுகள் எப்படி நீங்கள் எடுப்பீங்க, அதுக்கு என்னென்னலாம் கருவிகள் பயன்படுத்துகிறீங்க?
1: கத்திரிக்கோள், மெயின், இன்ச் டேப்பு, இது எல்லாமே தேவைப்படுதுங்க. இது அவங்களுக்கு அளவு எடுத்து இப்போது உங்கள் அவங்களுக்கு வந்து நான் எனக்கு அளவு எடுத்துருங்க எடுத்து தைங்க, இல்லை எனக்கு அளவு ஜாக்கெட் இல்லைன்னா நாங்கள் அந்த மாதிரி அளவு எடுத்து தாங்க தைப்போம். அதான் இன்ச் டேப் வச்சு அளவு எடுத்து அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தைச்சி கொடுப்போங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ வந்து அளவு எடுக்கிறதுல அதிகபட்ச தவறுன்னா எதில் நடக்கும்?
1: இந்த செஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நம்ம இது அளவு எடுக்கிறதுல கொஞ்சம் லூஸு டைட்டு அந்த மாதிரி வருங்க, அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்போம். இந்த ஷோல்டர் கொஞ்சம் லூஸு டைட் வரும் அந்த மாதிரி இது பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுப்போங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் முதல்ல கற்றுக்கும் போது என்னென்னலாம் தப்பு பண்ணீங்க?
1: நான் முதல் கற்றுக்கும் போது ஒரு துணியே வந்து ஓனர் சொல்லி கொடுத்தது பேண்ட்டை வந்து ஆப்போசிட்டாக மாற்றி போட்டே கட் பண்ணிட்டேங்க. பேண்ட்டே உபயோகம் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் ஓனர் வந்து அவரே துணி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சரி விட்டுருங்க அது போனால் போய்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு வேறு துணி எடுத்து தாங்க தச்சு கொடுத்தோம். அந்த மாதிரி எனக்கு அது முதல் முதல் பண்ண தப்பு எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு.
0: சரி, ஓகேங்க. இப்போ இந்த தையல் கலையை கற்றுக்கணுன்னா எத்தனை நாட்கள் ஆகும்?
1: இப்போ வந்து

0: நாங்கள் வந்து டைலரிங் சொல்லிக் கொடுக்குறோங்க. 40 நாள் நாங்கள் டைம் கொடுத்துருக்குறோம். என்கிட்ட வந்து இப்போ 5 மிஷின் இருக்குங்க. இப்போ அந்தமாரி 5 பேர் காலையில் ஒர்க் பண்ணுறாங்க, அதை வராங்க தைக்கிறதுக்கு. நாங்கள் இங்கே தனியாக இன்னொரு கடை வச்சுருக்குறோம், அதில் வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க தைப்பாங்க, ஒரு ஆள் தைப்பாங்க, இன்னொரு ஆள் வந்து சீசன் டைம் மட்டும் கூப்பிட்டுக்குவோம். பக்கத்துலேயே இந்த கடை டைலரிங் கடை இருக்கிறதால இதுக்கு வந்து ஒரு 5 பேர் காலையில் வருவாங்க, மதியம் ஒரு 3 பேர் வராங்க, 8 பேர் மொத்தம்.
1: சரி ஓகேங்க. இப்போ நீங்கள் பண்ண தவறை தாண்டி துணியை அளவு எடுக்கிறதுல ஏற்படக்கூடிய தவறுகள்லாம் என்ன நல்லா இருக்குது?
0: தவறுகள் வந்து மெயின் அதை பெரும்பாலும் வந்து நம்ம எடுக்கிறது இந்த செஸ்ட் அளவுலாம் பார்த்து கரெக்டாக எடுக்கணும், இடுப்பளவு கரெக்டாக எடுக்கணும், ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு கழுத்துலாம் கரெக்டாக வைக்கணுங்க, அப்படி இல்லைனா லூஸ் டைட் அந்த மாதிரி வருங்க.
1: சரி ஓகேங்க. இப்போ நீங்கள் தைக்கக்கூடிய துணியிலே அதிகபட்சமாக விரும்பக்கூடிய மாடல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: நிறைய வந்து இப்போ போட் நெக்கு, பிரின்ஸ் கட், பேட்டர்ன், அந்த இது வந்து கேலப் டிசைன், நிறைய நியூ மாடலாக தைக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் நிறைய தைச்சி கொடுக்குறோம் எல்லாருக்குமே. ஸ்கேலப் மாடல் மாடலாக வருது, அதுதான் நிறைய தைச்சி கொடுக்குறோம்.
1: சரி ஓகேங்க. அந்த மாடலை பற்றிலாம் கொஞ்சம் விவரமாக சொல்லலாமே.
0: ஆரி ஒர்க்குன்னா முதல்ல வந்து நம்ம வெளியில் கொடுத்து போட்டுன்னு வந்தோம்னுங்க. போட்டுன்னு வந்துட்டு அவங்களுக்கு தேவைக்கிற மாதிரி ஆரி ஒர்க்கு டிசைன் சொல்லுவாங்க, அதுமாரி போட்டுன்னு வந்து நம்ம தைக்கணுங்க. தைச்சி அவங்களுக்கு கொடுத்தோம்னா ஆரி ஒர்க்கு. போட் நெக்னா நம்ம வந்து கழுத்துனா தான் ஷோல்டர் அளவு எடுத்து எப்பயும் போல் லென்த்து இந்த மாதிரி எப்படி வேணுமோ, பிரின்ஸ் கட் வேணுன்னா பிரின்ஸ் கட்டு, இல்லை மேலே கழுத்து வேணும், இல்லை பின்னாடி வந்து ஓப்பன் வேணும், அந்த மாதிரி தேவைப்படுற மாதிரி அந்த மாதிரி வந்து இது பண்ணி கொடுப்போங்க. அதுக்கப்புறம் பேட்டர்ன்றது நம்ம கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புறது, அந்த மாதிரி கேன்வாஸ் அந்த மாதிரி இது பண்ணி கொடுப்போம். கேலப் டிசைன்னா அதேமாதிரி இப்போ நியூ மாடலாக கேலப் டிசைன் தான், அதுலேயே மாடல் மாடல் மாடலாக கேலப்லாம் வருது நல்லா, அதே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். எல்லாமே ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, கவுன் டைப்னாலும் அந்த மாதிரி தாங்க. நம்ம எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி அளவெடுத்து கவுன்லாம் இது பண்ணி கொடுப்போம்.
1: சரி ஓகேங்க. இப்போ உங்கள் தொழிலுக்கு தேவையான பொருட்கள், இப்போ அந்த எப்படி சொல்கிறது, காஜா சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்டன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க? நம்ம ஊர்லேயே கிடைக்குதா இல்லை வெளியூர்லேருந்து வாங்குறீங்களா?
0: இல்லை வெளியில் இல்லைங்க, தருமபுரிலே தான் நாங்கள் நான் வாங்குகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஜென்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இது பண்ணுறதில்ல, லேடிஸ் சம்மந்தப்பட்டதாக கொக்கி, நூல், ஊசி எல்லாமே ஏடிஜெட்லேருந்து ஜேகேன்னு சொல்லிவிட்டு இங்கே பூபால் செட்டியார் கடையில் அந்த அதுக்கு அந்த லைனில் இருக்காங்க. அங்கே தான் நாங்கள் எல்லாருமே வாங்கிட்டு வந்துடுறோங்க. இந்த கஸ்டமர் வர்ற பசங்களுக்கும் எல்லாருக்குமே அங்கே தாங்க சொல்லி கொடுக்குறோம். அங்கே தான் ஏடிஜெட்லேருந்து எல்லாமே இருக்குது, அங்கேயே வாங்கிக்கிறோங்க எல்லாமே.
1: சரி ஓகேங்க. உங்கள் கடையில் இருக்கக்கூடிய மிஷின்களோட அளவுகள்லாம் என்னென்ன, எத்தனை இருக்குது?
0: இப்போ நாங்கள் தைக்கிறது வந்து இந்த ஜுக்கி மிஷினுக்கு வந்து 16 நம்பர் ஊசி, மீதி வந்து இந்த ஓவர்லாக்கு இது ஊசிக்கு வந்து அந்தமாரி 12 அந்த மாதிரி இருக்குது. மீதி அது இதுக்கு மாற்றி மாற்றி ஊசி டைப் வந்து மாறுங்க. இப்போ நாங்கள் வந்து பெடல் மிஷின் அங்கே சொல்லி கொடுக்குற இதுக்கும் அந்த 16 டைப் அதே போட்டுக்கலாம், இல்லை 15 டைப் அந்தமாரி ஊசியும் போட்டுக்கலாங்க, அந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம்.
1: சரி ஓகேங்க. இப்போ வந்து துணியை வெட்டும்போது துணி வந்து வீணாவதை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் குறைப்பீங்க?
0: குறைக்கிறதுனா இப்போ வந்து அவங்க வந்து அளவு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு, அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்களா இல்லை மீடியமாக இருக்காங்களா அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருக்கோ கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் துணி பத்தாதுங்க, கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க துணி பத்துங்க. அந்த துணி ஏதாவது வச்சு நாங்கள் பட்டி தைக்கிறதுக்கோ, இல்லை இப்போ நாங்கள் டைல் கிளாஸ் சொல்லி கொடுக்குறதுல அதை மீந்தால் அது எதனா பை மாதிரி இல்லை கச்சிப் மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக பத்தாதுங்க துணி, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம்.
1: சரி ஓகேங்க. இப்போ வந்து கைகளால் செய்யப்படுற தையலுக்கும் இயந்திரத்தில் பண்ணுற தையலுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்க?
0: கையில் தைக்கிறதுனா கொஞ்சம் ஃபினிஷிங் அவ்வளோ இது ஆகாதுங்க, லேட் ஆகும். இப்போ நம்ம மிஷினில் தைக்கிறதுனா நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே நம்ம கேட்குற மாதிரி கஸ்டமர் கேட்கணும், சீக்கிரமே தைச்சி கொடுத்துடலாம். அதுதாங்க இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக தான், சீக்கிரம் குயிக்காக வேலை ஆகும், அது வேலை கம்மியாகுங்க, அது கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க.
1: சரி ஓகேங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். ஒரு தையல் பயிற்றுனராக நீங்கள் இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக அந்த தொழிலில் செய்கிறீங்க?
0: இந்த தொழில் வந்து ஒரு 15 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேங்க. அந்த தொழிலை ஓனர்கிட்ட ஒரு 8 வருஷமாக அந்தமாரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் தனியாக வந்து கடை வச்சு ஒரு 5-6 வருஷமாக நான் தனியாக கடை வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த வேலை ஒரு 6-5 வருஷமாக செஞ்சிட்ருக்கேங்க.
1: சரி ஓகேங்க. இப்போ இங்கே வந்து தனியாக கடை வச்சுருக்கீங்க, புதுசாக வர பசங்களுக்கு வந்து கற்றுத்தரத்துக்கு வந்து பயிற்சி மையத்தை வந்து வச்சுருக்கீங்க நீங்கள், எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? அது எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க?
0: இப்போ ஒரு 2 வருஷமாக அந்த தையல் பயிற்சி வச்சுருக்குங்க.
1: சரி ஓகே. எத்தனை மாணவர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க?
0: ஒரு காலையில் வந்து ஒரு 5 மிஷின் இருக்குங்க. ஒரு காலையில் வந்து ஒரு 5 பேர் வருவாங்க. அதே மாதிரி மதியம் காலையில் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 9-9:30 வந்துடுவேன். வந்துட்டு இங்கே நாங்கள் தைக்கிற இடத்துல வந்து ஒரு லேடிஸ் தைக்கிறாங்க, அங்கே கட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு ஒரு 10 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோங்க. 3 மணி நேரம், 40 நாள், 4000 ரூபா பீஸ் வாங்குறாங்க ஒரு மாணவருக்கு. வாங்கிட்டு ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, சாதா டாப்பு, லைனிங் டாப்பு, சாதா பேண்ட்டு, பட்டியலா பேண்ட்டு, பேசிக்குனா இது மட்டும்தாங்க, இதை சொல்லி கொடுப்போம். அடுத்தது வந்து 5 பேர்

0: காலையில் வராங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு 3 பேர் வராங்க கிளாஸுக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு இந்த 40 நாள் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடல் சம்மந்தப்பட்டது இப்படி சொல்லுதுன்னா அது ஒரு மாதம் டைம். அப்புறம் மாடலுக்குன்னு கற்றுக்கிறதுக்கு வருவாங்க. அதை இந்த ஆரிய ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, போட் நெக்கு, ஃப்ரின்ஸ் கட்டு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே, ஏடிஜெட்லேருந்து கவுனு, பேட்டர்ன் எல்லாமே அவங்களுக்கு சம்மந்தப்படும். அது இன்னும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா சேர்ந்து வாங்குவோம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரிங்க, இப்போ நீங்கள் மிஷினில் உட்காந்துட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக பொழுதுபோக்குன்னு எல்லா டைலரும் வந்து ஒரு பின்னாடி ஒரு பாக்ஸில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களா?
0: கண்டிப்பாங்க. நாங்கள் வந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம செல்லுலேயே வந்து பாட்டு கேட்டால் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ வர்றதில்லைங்க. ஏன்னா எஃப்எம்ல எல்லாமே கலந்து வருதுங்க. தருமபுரி எஃப்எம் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி கடை வச்சுக்கிறவங்களுக்கு எஃப்எம் தாங்க பொழுதுபோக்கு. நாங்கள் நல்லாவே இந்த சாங்ஸ் எல்லாமே கேட்போம். நாங்கள் 8:45 தென்கட்சி சாமிநாதன் அந்த நிகழ்ச்சி வந்து பார்ப்போங்க நாங்கள். அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு பூவை பெண் பூவை அது பார்ப்பேங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு உழைக்கும் கரங்கள் அதுவும் இது பண்ணி கேட்பேங்க. 1:10 நேயர் விருப்பம் பழைய பாடலுங்கள் கேட்பேங்க. 2 மணிக்கு விவசாய அரங்கம் அது கேட்பேங்க.
1: சரி ஓகேங்க, தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பீங்க போல இருக்கு நாள் ஃபுல்லா. சரி ஓகேங்க, நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா?
0: எல்லாமே நிறைய கேட்டிருக்கேங்க.
1: சரிங்க, எந்த நிகழ்ச்சியில் முதல் முதலாக பாட்டு கேட்டீங்க?
0: 8 மணிக்கு வந்து பொன்னியில் புதுப்புனல், அதில் வந்து ஜீன்ஸு படத்துலேருந்து ஒரு சாங்ஸு கேட்டேங்க.

0: சரி ஓகேங்க. நீங்கள் கேட்ட பாட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு எந்தளவு சந்தோஷமாக இருந்துச்சு?
1: ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க.
0: கண்டிப்பாக சரிங்க, நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: மீதியெல்லாம் பண்ணுவேன்.
0: சரி ஓகேங்க. இப்போ புதுசாக வரவங்க அதிகமாக பண்ணக்கூடிய தவறுகள் அப்படின்னு என்னென்னலாம் நீங்கள் சொல்லுவீங்க?
1: பெரும்பாலும் வரவங்க ஊசி கரெக்டாக போட மாட்டாங்க, இது பாருங்கள் இந்த நூல் வந்து இது கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க, சிலது வந்து தையல் கரெக்டாக உட்காரதில்ல பாருக்கா தையல் உக்கார மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. துணி மடித்து போடுறதில் மாற்றி மடித்து போட்டுருவாங்க, இந்த பக்கமாக அந்த பக்கம் மாற்றி மடித்து போட்டுருவாங்க, அதை வந்து கரெக்ட் பண்ணுவேன். இல்லை தப்பாகவே வெட்டிடுவாங்க சிலது, அந்த மாதிரி தான் எல்லாமே மாற்றி செய்வாங்க. அப்படி தான் செய்வாங்க, ஒரு டைம் ரெண்டு டைம் பழகிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிக்குவாங்க.
0: சரி ஓகேங்க. ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்கு நீங்கள் பயிற்சி சொல்லி கொடுக்கறதுல உங்களுக்கு எந்தளவு சந்தோஷமாக இருக்குது?
1: ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நான் வந்து கற்றுக்கின தொழில் வந்து நாலு பேருக்கு நான் உதவி பண்ணுறதால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷத்தான் படுறேங்க. என்னால் என்னென்னா ஒரு கடைக்கு இப்போ ரெண்டு கடை நான் பார்க்குறேன், இன்னும் ஒரு கடை பார்க்குற அளவுக்கு கூட எனக்கு மனசில் திகிரி இருக்குது. ஏன்னா அந்த தொழில் வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான். அதால் அந்த நேசித்து அந்த தொழில் செஞ்சால் நாலு கடை நான் அஞ்சு கடை கூட என்னால் சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குதுங்க எனக்கு. அதால் இது இன்னும் மேலும் மேலும் வளரணும், இன்னும் மேலும் மேலும் நான் முயற்சி பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு. இது
0: கண்டிப்பாக உங்களுடைய பேச்சிலே தெரியுது. சரி ஓகேங்க. இப்போ வந்து பெண்கள் ஆடைகள் தைக்கிறதுல வந்து நிறைய சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் நீங்கள் எந்தளவு கையாளுறீங்க?
1: இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. தெரியாதவங்களுக்கு ஓகேங்க, இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான் அது கஷ்டம்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இந்த 13-14 வருஷமாக தைக்கிறதால எங்களுக்கு அதெல்லாம் எந்த ஒரு பெரிய தவறுகள்லாம் எதுவும் நடக்கிறது இல்லைங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் நாங்கள் தெரியலனா கூட யூடியூப்பில் பார்த்தனா கூட அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ணி தச்சு கொடுக்குறோங்க.
0: சரி ஓகேங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். ஒரு பயிற்சியாளராக நீங்கள் மாணவர்களுக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பீங்க, புதுசாக அவங்க கடை வைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும், என்னென்ன இயந்திரங்கள் இருந்தால் அவங்க ஆரம்பிக்கலாம்?
1: நார்மலாக வந்து இப்போது பவர் மிஷினு இந்த மாதிரி வாங்கணுன்னா ஒரு வந்து பவர் மிஷினே வந்து 25,000 புது மிஷின் வருது. அதை வாங்கிட்டு அவங்க கடன் வந்து வாடகைன்னு வச்சா அதை வாடகைக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுத்துட்டு அப்போ அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு தேவையாகிற பொருள் இந்த மாதிரி இருந்தால் ஒரு 50,000-1,00,000 இருந்தால் புதுசாக வந்து கடை இது பண்ணலாம். இல்லை நார்மல் மிஷின் வாங்கி வீட்டிலே தைக்கிறோன்னா ஒரு 20,000 அந்த மாதிரி இருந்தாவே நம்ம நார்மலாக வீட்டில் தைச்சிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடை வைக்கணும்னா வேறு அமௌண்ட் 1,00,000 ரூபாய்க்குள்ளே ஆகும். நம்ம வீட்டில் நார்மலாக தைக்கிறதா இருந்தால் ஒரு 20,000

0: நேரத்தில் இந்த மாதிரினா ஒரு நார்மல் மிஷினை, பெடல் மிஷினே வாங்கி போட்டு வீட்லேயே அந்த மாதிரி தைக்கிறதா ஒரு 20,000 இருந்தாவே போதுங்க.
1: சரி ஓகேங்க. உங்களுக்கு எவ்வளோ வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க?
0: வாடிக்கையாளர்ன்றது நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து நான் இவ்வளோ வருஷமாக நான் தைக்கிறதால மாறி மாறி மாறி ஆட்கள்லாம் நிறைய வருவாங்க. புது ஆளுங்களும் வராங்க, பழைய ஆளுங்களும் வருவாங்க. எல்லாமே மாற்றி மாற்றி, நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புதுசாக கடை வச்சுருக்கிறதால அங்கே இருக்கிறவங்க வராங்க, இங்கே இருக்கிறவங்க வராங்க, மாற்றி மாற்றி. நான் மெயின் ரோட்லேயே இருக்கிறதால போகிறவங்க வராங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆளுங்கன்றதுனா எவ்வளோ சொல்கிறதுனா அந்த அளவுக்கு ஆட்கள்லாம் நிறையவே இருக்காருங்க. தைக்க முடிகிறதால அந்த அளவுக்கு துணியும் வருதுங்க. என் நேரமும் நான் வந்து ஒரு காலையில் ஒரு 9:30 மணிக்கு வந்தால் நைட்டு 9:30-10 மணி வரைக்கும் நான் அங்கே கடையிலே தாங்க நான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு வேலை வருதுங்க. இந்த கடையும் பார்த்துக்கிறேன், அதையும் பார்த்துக்கிறேங்க. அதெல்லாம் எந்த இதுவும் இல்லைங்க, நல்லா தான் போயிட்டுருக்குதுங்க. ஆளுங்களாம் நிறைய கஸ்டமர் வராங்க.
1: சரி ஓகேங்க. இப்போ நீங்கள் தைச்ச துணியை வந்து ஒருத்தர் போட்டுட்டு ரொம்ப அழகாக தெரியும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்?
0: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வந்து என்கிட்டே காட்டுவாங்க, நீங்கள் நல்லா தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இது பண்ணிட்டு போவாங்க. ஒருத்தர் லைட்டாக வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னா, சரி கொடுங்கக்கா நீங்கள், நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான். சரி ஓகேம்மா, நான் இது பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவாங்க.
1: சரி ஓகேங்க. இப்போ உங்கள் கடையில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க?
0: கடையில் வந்து நாங்கள் தைக்கிற கடையில் வந்து ஒரு லேடிஸ்க்கு மட்டும் நான் கட் பண்ணி கொடுக்குறேங்க. சீசன் டைமுக்கு இன்னொரு அக்காவை நாங்கள் கூப்பிட்டுக்கோங்க. நான் இந்த பக்கம் நான் இன்னொரு கடை, ரெண்டு கடை தள்ளி வச்சுருக்கேங்க. அதில் வந்து டைலரிங் கற்றுக் கொடுக்குறேன். அங்கே வந்து 5 பிள்ளைங்க வந்து அங்கே காலையில் வராங்க, மதியம் 3 பேர் வராங்க. அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டுருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு.
1: சரி ஓகேங்க. இப்போ வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமிங்லாம் உங்களால் எப்படி சமாளிக்க முடியுது?
0: எல்லாமேங்க, அதான் ஒரு ஆள் வந்து புதுசாக இன்னொரு ஆள் போட்டுக்குவோம். போட்டுட்டு நைட்டும் போகலாம். ஒரு அந்த ஒரு 10 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அந்த 1 மணி 2 மணி காலையில் வெடிகால 5 மணிக்கு இந்த மாதிரிலாம் எழுந்து வந்து தான் இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படி தான் தச்சு கொடுத்துருக்குறோம். யாருக்கும் டிலே பண்ணுறதில்ல, அப்படியே டிலே ஆனாலும் காலையில் வெடிகாலத்துக்குள்ளே கொடுத்துட்றோம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம். எங்களுக்கு நாங்கள் தீபாவளிலாம் நாங்கள் கொண்டாடுறதெல்லாம் செய்கிறதில்லைங்க. இந்த கஸ்டமர் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். முடிச்சு கொடுத்துட்டு தான் நாங்கள் போய் நல்லது கெட்டது தீபாவளி எதாக இருந்தாலும் நாங்கள் இது பண்ணுவோங்க.
1: நீங்கள் சொல்லும் போதே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. ரொம்ப நேரம் தையல் இயந்திரத்தில் உட்காந்துட்டே இருக்கிறீங்க, அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள்லாம் என்னென்ன?
0: வருங்க கண்டிப்பாக. வந்து எப்படி சொல்லணும், நம்ம கட் பண்ணால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக ஒரு 4 துணி 5 துணி போட்டு கட் பண்ணும்போது கை கொஞ்சம் வலி எடுக்குங்க. திருப்பி வந்து உக்காந்துட்டே இருக்கிறதால இடுப்பும் வலிக்குங்க. திருப்பி வந்து எப்படி சொல்லுதுன்னா கால் மறுத்து போகும், எல்லாமே பிரச்சனை இருக்குதுங்க. அதெல்லாம் தொடர்ந்து உக்காந்துட்டே இருந்தால் கண் பார்வையும் பிரச்சனையாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எழுந்து வெளியே வந்து ஒரு 5 நிமிஷம் ஏன்னா டீ குடிக்கிறதுனா ரிலாக்ஸ் ஆகி, இல்லை ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு திருப்பி போய் கண்டினியூவாக உட்காந்தா மெயின் ரிலாக்ஸாக இது பண்ணிவிட்டு உட்காந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க, கரெக்டாக இருக்கும். நீ தொடர்ந்து உக்காந்துட்டே இருந்தால் இடுப்பு வலி எல்லாமே கை கால் எல்லாமே வலியாக தாங்க இருக்கும்.
1: சரி ஓகேங்க. இப்போ நீங்கள் தைக்கும் போது நிறைய பொருட்கள் வந்து வெட்டுவீங்க, அதனால் வேஸ்ட்லாம் ஆகும் நிறைய துணிகள். அதெல்லாம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து அதை மெயின் வந்து இந்த பட்டிக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க. நிறையா ஜாக்கெட் தைக்கிறதெல்லாம் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அப்படியே இல்லைனாலும் நாங்கள் டைலரிங் கற்றுக் கொடுக்குறதால அந்த பிள்ளைங்களுக்கு கச்சிப்பு இந்த பை இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்குவோங்க.
1: இப்போ வந்து நீங்கள் தைக்கக்கூடிய இயந்திரங்களை வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கணும்?
0: இப்போ காலையில் வந்தவொடனே மிஷினை தொடச்சிட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எல்லாம் இதை பண்ணிவிட்டு ஆயில் செட்டில் எண்ணெய் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்து எல்லாம் ஊற்றிட்டு தொடச்சிட்டு அப்புறம் தாங்க நாங்கள் உட்காருவோம்.
1: சரி ஓகேங்க. உங்கள் கடையில் நீங்கள் தைக்கக்கூடிய துணிகளுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க நார்மலாக? ஸ்டார்டிங்
0: வந்து சாதா ப்ளவுஸ்னால் 150 ரூபா வாங்குறோங்க. லைனிங் ப்ளவுஸ்னால் 300 ரூபா, நாங்களே லைனிங் போட்டால் 350. அதுக்கப்புறம் மாடல்னா 500 ரூபா அந்தமாரி சார்ஜ் பண்ணுறோங்க. இந்த ஆரிய ஒர்க்கு இந்த மாதிரிலாம் 500 ரூபா தாங்க வாங்குகிறோம். அவங்க போட்டு வந்து கொடுத்துட்டா 500, மீதி இல்லைனா நாங்கள் அவங்க சொல்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காசு வாங்கிக்கோங்க. மீதி பேட்டர்ன் இது அதெல்லாம் 600 700 அந்த மாதிரிக்குள்ளே வாங்குறோங்க நாங்கள்.
1: இப்போ வந்து நீங்கள் தையல் தொழிலில் பண்ணுறதுனால வீட்டுக்கு போயிட்டு கூட வேலை இருக்கும் கண்டிப்பாக, எப்படியும் பட்டன் தைக்கிறது அந்த மாதிரிலாம். அதுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை நீங்களே பண்ணிக்கிறீங்களா?
0: இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்க. அவரும் வந்து அவருக்கு வேலை சரியாக இருக்குது. நாங்கள் மட்டும்தாங்க இது பண்ணிவிட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டுனா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு இல்லைனா நாங்கள் இந்த டைமில் நாங்கள் கட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோங்க, வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க.
1: சரிங்க. இப்போ வந்து உங்களுடைய கடை வந்து எங்கே இருக்குது?
0: என்னுடைய கடை வந்து தருமபுரியில் கொல்லப்பட்டி போகிற ரோட்டில் சாய்பாபா கோயில் அருகேங்க. அங்கே தான் பொம்பை ஃபேஷன் டெய்லர்னு நான் கடை வச்சுருக்கேன். இந்த கடை பேரும் பொம்பை ஃபேஷன் டெய்லர் தான், அதுவும் பொம்பை ஃபேஷன் டெய்லர் தான். ரெண்டு கடை இது பண்ணிகிட்ருக்குங்க. அங்கே தான் இருக்கேன் கடை. குறைந்த விலையில் வந்து ப்ளவுஸும் தையல் பயிற்சியும் கற்றுக் கொடுக்குறேங்க.
1: சரி ஓகேங்க. இப்போ வந்து இதை கேட்டுட்ருக்க நிறைய நேயர்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும், தையல் பயிற்சி பற்றி நிறைய சந்தேகங்கள் வந்து உங்ககிட்ட பேசணும்னு தோணும். நிறைய சந்தேகங்களுக்கு வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு தோணும். அதுக்கு உங்கள் தொலைபேசி எனக்கு கொடுக்கலாமா நீங்கள்?
0: என்னுடைய தொலைபேசி நம்பருங்க 63 74 17 40 10ங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணலாங்க.
1: சரிங்க. ரொம்ப அழகாக பேசுனீங்க, நிறைய தகவல்களை வந்து எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய தொழில் சிறக்க தருமபுரி பண்பலை சார்பாகவும் ஏற்காடு பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க.
0: எனக்கு வாய்ப்பளித்த தருமபுரி எஃப்எம்க்கு ரொம்ப நன்றிங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய தடம் என்ற நிகழ்ச்சியில் தையல் கலைஞர் மற்றும் தையல் கலை பயிற்றுனர் எஸ் பூங்காவனம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பையிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதிகள்: இளங்கலை படிப்பில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை www.bcmbcmw.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 605 என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 15. இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்கா பெருநத்தியின் ஊடுருளும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் என் மாலிதரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்செவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 மணிக்கு விடுதிடும் வினாக்கள். மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நிவான்சால்கர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இன்று மாலை 5:05 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 இசை மின்னல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதய நோயை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக திரு நட்டா தெரிவித்தார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உடற்பயிற்சி மூலம் இதயத்தை பாதுகாக்கலாம் என்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலமுருகன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: உலக இதய தினத்தின் இன்றைய செய்தியானது டோன்ட் மிஸ் எ பீட். நமது இடைவிடாமல் சுற்றுக்கொண்ட இதயத்தில் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் நம் உடனே நம்

0: மருத்துவரை அணுகி என்ன நமக்கு பிரச்சனைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு ஏற்படும் வித்தியாசமான துடிப்பு, படபடப்பு, மயக்கம், சோர்வு, நெஞ்சுவலி, தோள்பட்டை வலி, இதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனையை அணுகி உடனடியாக அதை என்னன்னு பரிசோதிச்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாளைக்கு நம்ம இதயத்தை காப்பாற்றிக்கலாம். இதுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, சீரான உடற்பயிற்சி, மன அழுத்தம், தூக்கமின்மையை தவிர்த்து, புகைப்பழக்கத்தை தவிர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்துக் கொண்டால் நாம் ஆரோக்கியமான இதயத்தை பெற்று சீராக வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக செயல்படுவோம்.
1: கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஒடிஷா பாரதீப் கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலை மீட்க துறைமுக அலுவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை அவர் பாராட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பலில் 9000 மெட்ரிக் டன் பாமாயில் இருந்ததாக கூறியுள்ளார். அந்த கப்பலில் பயணம் செய்த 23 மாலுமிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானதை அடுத்து பாரதீப் துறைமுக அதிகாரிகளுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாக் குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், உதயகிரி குகை, கினோர்கார், சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட பகுதிகள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து இந்தியாவில் உள்ள 78 இடங்கள் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்தியாவின் பாரம்பரியம் உலக அளவில் கொண்டு சேர்க்கப்படுவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக கூறினார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பங்கேற்றது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தியதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 ஆண்டை விட 91,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 61% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2015 கொண்டுவரப்பட்ட பசுமை நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 65 பொறுப்பாளர்களும் துணை பொறுப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு சந்தோஷ், உத்தரப்பிரதேச பொறுப்பாளர் திரு வினோத் தாவ்டே, திருமதி ஸ்மிருதி இரானி, திரு கஜேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் கலிண்டி பகுதியில் சிக்கிய 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய இவர்களை மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்டதாக அதன் கமாண்டன்ட் அர்பான் தெரிவித்துள்ளார். இவர்களை ஹர்சில் பகுதிக்கு கொண்டுவந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உத்தரகாஷியில் புனித யாத்திரை மேற்கொண்டு மழையால் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்க ஹெலிகாப்டரை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. முன்னதாக கேதார்நாத் புனித யாத்திரையின் போது சிக்கிய 1500 மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமகங்கா, காக்ரா ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அயோத்தியா, பாராபங்கி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாராயணி ஆற்றின் கரையோ

புறத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் தண்ணீர் கிராமங்களை சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து ஏராளமான கிராமங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் உத்தரப்பிரதேச மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் இப்பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹிராகுட் அணையிலிருந்து வினாடிக்கு 500,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கட்டாக் அருகே முண்டாலி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 800,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து கட்டாக், புரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 16 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளது. பங்களாதேஷைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களின் அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக கூறி 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரான்சில் போராட்டத்தில் ஈடுபட்ட 160 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறை, வகுப்பறை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிஸில் தொடங்கிய இந்த போராட்டம் லில்லி, மார்சிலி, சேடான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பரவியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீருதண்டா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் நீருதண்டா, மனிஷா, ஆஷிமா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். ஆடவர் குத்துச்சண்டை 90 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் நரேந்தர் பெர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். அரையிறுதியில் கஜகஸ்தானின் ஐபேக்கிடம் தோல்வியடைந்ததையடுத்து நரேந்தர் பெர்வால் வெண்கலப்பதக்கத்தை கைப்பற்றி பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் நாளை மறுநாள் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியா இதுவரை 5 தங்கம், 21 வெள்ளி, 22 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 16வது இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50.

நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் காப்போம். இன்று சத்தம் போடாதீங்க. ஆமாங்க, சத்தம் அப்படிங்கிறது ஒலி. ஆனா அளவுக்கு மீறிய சத்தம் அமைதியின் மீது நடத்தப்படும் அத்துமீறல். நாம பேசுறதுக்கு வார்த்தைகள் தேவைப்படுது, ஆனா சில நேரங்கள்ல நம்ம மௌனத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. வாகனங்கள்ல தேவையற்ற ஹாரன், அதிக ஒளியில் ஒலிக்கும் இசை, விழாக்கள் நிகழ்ச்சிகள்ல அளவுக்கு அதிகமா ஒலிபெருக்கிகள், கட்டுப்பாடற்ற பட்டாசு சத்தம், இது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கும் ஒளி சூழலை மெல்ல மெல்ல மாசுபடுத்துது.

ஒலி மாசுபாடு அப்படிங்கறது நம்ம காதுகளை மட்டும் அல்ல, நம்மளுடைய நிம்மதியும் பாதிக்குது. எப்படின்னா, ஒரு குழந்தை பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும், அதே நேரத்துல ஒரு முதியவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்திலேயே ஒரு நோயாளி உறங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, மேலும் இன்னொருத்தர் இரவு நேர பணியை முடிச்சிட்டு தன்னுடைய உறக்கத்தை தேடி பகல் நேரத்துல தூங்க முற்பட்டிருக்கலாம். நாம எழுப்புற இந்த தேவையற்ற சத்தம் அவங்களோட அமைதியான தருணத்தை களைச்சிருந்தானே. அதனால ஹாரன் அழுத்துவதற்கு முன்னாடி ஒரு நொடி யோசிங்க. இந்த ஹாரன் இப்ப தேவையா, அவசியமான ஹாரனான ஒலிபெருக்கியோட சத்தத்தை அதிகமா வைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா எந்த ஒலி அளவு சரியா இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். எனக்கு கேக்குது அப்படிங்கறத மட்டும் நிக்காம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இது தேவையா அப்படின்னு நினைச்சாலே போதும், இந்த ஒலி மாசுபாட்டை கட்டுப்படுத்தலாம். சத்தத்தை குறைக்கிறது வெறும் காதுகள்ல பாதுகாக்கிறதுக்காக மட்டும் அல்ல, ஒருத்தவங்களோட உறக்கத்தையும் ஒருத்தவங்களோட படிப்பையும் ஒருத்தவங்களுடைய உடல் நலத்தையும் மற்றொருவருடைய மன அமைதியையும் மதிக்கிறதுக்கான அடிப்படை குணம். இயற்கை நமக்கு காற்றின் ஓசையையும் மழையின் இசையையும் பறவைகளுடைய குரல்களையும் கொடுத்திருக்கு. அந்த இயற்கையின் இசைக்கு இடம் கொடுக்கலாம்.

0: செயற்கையா நம்ம ஏற்படுத்துற சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒலி இருக்கட்டும், ஆனா அளவோட இருக்கட்டும். வாழ்க்கை முழுசும் சத்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில நேரங்கள்ல அமைதியும் அழகான இசையும் தான் வாழ்க்கை பயணத்தை இனிமையா மாத்தும். அதனால சத்தம் போடாதீங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: அறிவிப்புகள். முதலாவதாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதிகள் QS உலகத்தர வரிசையில் முதல் 250 பல்கலைக்கழகத்தில் சேர்ந்திருக்க வேண்டும், இளங்கலை படிப்பில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும், பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் மிகாமல் இருக்க வேண்டும். www.bcmbcm.tn.gov.in அல்லது welfschemes-minorities.htm என்ற இரு இணையதளங்களில் ஏதாவது ஒன்றினை பயன்படுத்தி விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஆணையர் சிறுபான்மையர் நலத்துறை, கலசமஹால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம் சேப்பாக்கம், சென்னை 6,05 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த விண்ணப்பங்கள் சென்றடைய வேண்டிய கடைசி நாள் வருகின்ற மாதம் அக்டோபர் 15 தேதியாகும்.

0: எனவே இவ்வாய்ப்பினை தகுதியுடையோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, 2027 ஆண்டு ஜூலை மாதத்தில் கைவினையர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGTயில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியாகும். தேர்வு கட்டணமாக ₹200 www.karuvulam.tn.gov.in என்ற இணையதளத்தில் செலுத்த வேண்டும். விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக தொலைபேசி எண்களான 043-42 என்ற முன்னணைப்போடு 28-80-99 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 90-80-27-61-72 என்ற இரு எண்களை அழைக்கலாம். அடுத்த அறிவிப்பாக, தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி குறித்த அறிவிப்பு. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான வசதியான குறைந்த கட்டண தங்குமிடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி எதிரில் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தருமபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.toli.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஒரு வரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் மெல்லிசை.

ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை அப்படின்றது உண்மைதாங்க. விவசாயம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. உணவுப் பொருட்களோட அடிப்படையே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ், இது ஒரு நேயர்களுக்கான, அதாவது கவனத்திற்கு. இன்னைக்கு மதியம் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்கா பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா மௌலிதரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். ஸோ விவசாய அரங்க நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க, அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க.

0: நிகழ்ச்சியில் நேயர்களான உங்களோட கடித வழி விருப்ப பாடல்கள் வந்து ஒளிபரப்பப்படும். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு வந்துடலாம், சாரி கேட்டுட்டு வந்துடலாம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: இன்னைக்கு நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் யாரோடைய கடித வழி விருப்ப பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்களாம் ரொம்பவே ஆவலாக காத்துட்ருப்பீங்க. யதார்த்தமான அந்த காத்திருப்போட நேயர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? இவங்க வந்து கடத்திக்குட்டி பகுதியை சேர்ந்த சிவகாமி. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசித்து இணைந்திருங்க உங்கள் பண்பலையோடு.

பண்பலையில் தொடங்க போகிற நிகழ்ச்சி உங்கள் கடிதம் உங்கள் விருப்பம் உங்களுக்காக ஒழிக்கும் உங்களுக்கு பிடித்த பாடல். எஸ் ஆஃப்கோர்ஸ் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி தான் ஆரம்பமாயிட்டிருக்கு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் கேட்டோம். கேட்டுட்ருக்க நேயர் நீங்களும் இதுக்காக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதுக்காக தான் உங்களுக்கு அதை எப்படி எழுதி அந்த கடிதத்தை எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்ல போகிற. இப்போ தெளிவாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் மறக்க மாட்டீங்க. ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்து அதில் உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர் ஆகிய விவரங்களை எழுதி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்பட பெயர், அதையும் எழுதி நான் சொல்கிற முகவரியான நிலைய முகவரி, நிலைய இயக்குனர், நேர் விருப்பம் பகுதி, ஆகாஷவாணி, தருமபுரி பண்பலை, அதியமான்கோட்டை, அஞ்சல் நல்லம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடையது? கடித வழி விருப்ப பாடல் அப்படின்றத தெரிஞ்சுப்போமா? இவர் வந்து கெங்கிச்செட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்த பீமராஜன் மற்றும் கல்யாணி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த அஞ்சல் அட்டையை நமக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடல் புதுநெல்லு புதுநாத்து அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசித்து இணைந்திருங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: பிற்பகல் 1:26 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா ஒழிக்க வருகிறது பெரியம்பட்டி சாந்தி அவர்களின் கடிதவழி விருப்ப பாடல் மண்வாசனை என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 1:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இந்த வேரிகோஸ் வெயின், அதாவது இந்த நரம்பு சுருண்டல் பற்றி நம்ம வந்து டெலவரியாக கடந்த சில தினங்களாக பேசிட்டு வரோம், சேரம் பண்ணுறோம். அதனால் இது என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னாக்க, நமக்கு வந்து இந்த கணுக்கால் சுற்றி வந்து முதல்ல வந்து தோல் வந்து அப்படி கருப்பாக மாறும், ஒரு இச்சிங் வரும், அதாவது தினவெடுக்கும், சுற்றியுமே கால் கருப்பாக மாறி செஞ்சு பண்ணி தினவெடுக்க ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக புண்ணு ஆரம்பிக்கும். அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத புண்ணாக ஆறாத புண்ணாக மாறும். அது என்ன வைத்தியம் பண்ணுங்க, என்ன கட்டுக்கட்டுங்க, என்ன மாத்திரை மருந்து போடுங்க, அந்த புண்ணே வந்து நல்லாகாது, அது அப்படியே அந்த புண்ணு பரவ ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து அந்த லாங் ஸ்டாண்டிங்காக, அதாவது ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி வந்து புண்ணை வந்து அவங்க கண்டுக்காது விட்டுட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் நமக்கு டேஞ்சர் ஆரம்பிக்கும். அது உடனடியாக பார்த்து எதனால் என்ன ஏதுன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் வந்து அதை வந்து அந்த புண்ணை வந்து அந்த

0: இல்லாத புண்ணை வந்து நம்ம ஒரு வருடக்கணக்காக விட்டுட்டோம் செஞ்சிட்டோம்னா அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா, ஒரு சிலருக்கு என்ன பண்ணுன்னா, நைட்டு வந்து படுத்தீங்க செஞ்சீங்க பண்ணிங்கன்னா அந்த கெண்டைக்கால் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த குறைக்கால் மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த குறைக்கால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வந்து அந்த கெண்டைக்கால் சதையில் வலி எடுக்க ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். இது இல்லாத செய்யாத இந்த வலி வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். நைட்டு வந்து படுக்கும்போது தான் இருக்கும், பகலில் நீங்கள் நடமாடிட்டு இருக்கும்போது செய்யும்போது எந்த வலியும் இருக்காது செய்யாது. பட் ஆனால் நைட்டு வந்து படுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் செஞ்சிடும். ஆக ஃபஸ்ட்டு வந்து கருப்பாக மாறும், புண்ணு வரும், ரெண்டாவது மூணாவது வந்து அந்த இடத்துல வந்து கெண்டைக்கால் சதையில் வந்து ஒரு குறைக்கால் மாதிரி வந்து கிராம்ப்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நரம்பு சுருங்க, அந்த வெயின், அதாவது அந்த வந்து ரத்த நாளங்கள் சுருண்டுருக்கு இல்லையா, அதில் அடிபட்டோ இல்லை வந்து தன்னாலேயோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கால்லேருந்து அப்படியே ரத்தம் பீச்சி அடிக்கும், இந்த பைப்பிலலாம் வருது பாருங்கள், அந்த மாதிரி சரு சரு சரு சருன்னு வரும், அந்த மாதிரி பீச்சி அடிச்சிக்கிட்டு ஓடியாருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நரம்பு வந்து வீங்கியிருந்து அது தன்னாலே ஓப்பன் ஆகிடும், ப்ரெஷர் தாங்காத செய்யாத அது வந்து ஓப்பன் ஆகி செஞ்சு பண்ணி ரத்தம் வந்து மிகப்பெரிய அளவில் வெளியேறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த ரத்த நாளங்கள் வந்து வீங்கி இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சு அப்படின்னாலும் வந்து அந்த இடத்துலேருந்து ரத்த கசிவு வந்து கடுமையாக வந்து ஆகிடும். நீங்கள் வர்றதுக்குள்ளேயே வந்து ஒரு அரை லிட்டர் பக்கம் ரத்தம்லாம் வந்து கசிஞ்சு மயக்கம் போட்டு வந்தவங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், செய்கிறம் பண்ணுறேன். ஆக இதெல்லாம் தான் வந்து மேஜரான சிம்டம்ஸு. எது இந்த வேரிகோஸ்வெயின் அப்படின்ற உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் வரும், ஆறாத புண். அந்த ஆறாத புண்ணை வந்து நீங்கள் வருடக்கணக்காக கண்டுக்காத விட்டுட்டீங்க செஞ்சிட்டிங்கனாக்கா அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல ஒரு கடி மாதிரி வந்து காலை சுற்றி வந்து கடி மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அது வந்து உங்களுக்கு ஒரு நமைச்சலை கொடுக்கும், எரிச்சலை கொடுக்கும் செய்யும் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு வந்து அந்த கிராம்ஸ், இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், அதாவது இந்த கெண்டைக்கால் பிடிச்சிக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வலி எடுத்து செஞ்சு பண்ணி அதை எந்த வலி மாத்திரைக்கும் கேட்காது செய்யாது பண்ணாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரத்த கசிவு, அந்த ரத்த நாளங்கள் சுருண்டுறதுலேருந்து ரத்த கசிவு மாதிரி வர ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். இதுதான் இதோட சிம்டம்ஸு. இது எல்லாமே இருக்குது செய்து பண்ணுது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த வேலைகள் எல்லாமே நம்ம எதுவும் மாற்றிக்க முடியாத வேலைகளாக இருக்கும். ஒருத்தர் டீ மாஸ்டராக இருக்கிறார், செய்கிறார், பண்ணுறாரு, 15 வருஷமாக இருக்கிறாருனாக்கா அவரை போய் இன்றைக்கி வேறு வேலை செஞ்சுக்கோனாக்கா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தான். அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையில் அடாப்ட் ஆகிருப்பாங்க. அதை எப்படி நம்ம வராது தடுக்கலான்றதை பற்றி அடுத்த சில தினங்களில் பேசுகிறேன் நான். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேரம் பிற்பகல் 1:35. நேர்களே, நாம் மீண்டும் இணைகிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்க நேயர்களான உங்களோட விருப்பப்பாடலும் இடம்பெற நீங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதிமான் கோட்டை அஞ்சல் நல்லமல்லி 6368077 என்ற முகவரிக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர் மற்றும் ஊர் ஆகிய விவரங்களை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி எங்களுக்கு போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் எஃப்எம்ல கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய பாடல் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் பகுதியை சேர்ந்த எம் ரமேஷ் அவர்கள் விருப்பப்பட்டு கேட்டிருக்காரு. பாஸ்மார்க் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை, அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்டு

இருக்காங்க. ஏர்முனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும் இல்லைங்களா, அதே பாடல் தான் கேட்டிருக்காங்க. பிள்ளைக்கனி அமுது என்ற திரைப்படத்திலிருந்து பி ரங்கசாமி மேட்டூர் காளையனூர் பகுதியை சேர்ந்தவங்க, அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம் சரிங்களா.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2027 ஆசிய வான்வழி பாதைகள் தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 ஆண்டு வாக்கில் விமான பயணிகளின் எண்ணிக்கையை 130 கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2014 ஆண்டு 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 166 அதிகமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். உதான் திட்டம் அனைவருக்குமான விமான போக்குவரத்திற்கு வகை செய்ததாக அவர் கூறினார். ஆசிய வான்வழி பாதை 2027 23 நிகழ்வை இந்தியா ஏற்று நடத்தும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி முன்கூட்டியே இதய நோய்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். உலக இருதய

0: இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். இதய துடிப்புகளை தவறவிடாதீர்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதுகுறித்து திருச்சி இதய நோய் நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் பேசுகையில்,
1: நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஒவ்வொரு இருதய துடிப்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் அதிகமாக கோபப்படுதல், ஸ்ட்ரெஸ் ஆக்குதல் போன்ற கெட்ட பழக்கங்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் அல்லது விட்டுவிடுவதன் மூலம் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இருதயத்திற்கு ஆகாத உணவுப் பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸ், அதிக மாமிச உணவுகள், இதையெல்லாம் குறைத்துக் கொள்வதோ அல்லது தவிர்த்துக் கொள்வதன் மூலம் இருதயத்தின் ஆரோக்கியத்தை பேண முடியும்.
0: பிஜேபியின் உயர்நிலை கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. கட்சியின் அமைப்பு சார்ந்த உரிமைகள் குறித்து இதில் ஆராயப்பட்டது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் பிரச்சினையில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டுமென்று கூறினார். வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளும் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. பண்டைய பஹ குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், குப்தர் காலத்தின் உதயகிரி குகைகள், கின்னோர்கர் பழங்குடியினரின் பாரம்பரியம், சத்தியாகிரகம் நடந்த முக்கிய பகுதிகள் உள்ளிட்டவை இதில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நம் நாட்டின் சிறப்பான பாரம்பரிய பன்முக கலாச்சாரம் புலப்படுவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தமது சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். உலக அளவில் நம் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரங்களை முன்னெடுத்து பாதுகாத்து பராமரிக்கும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை இந்நிகழ்வு பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் அண்மையில் முடிவடைந்த 48 உலகத்திறன் போட்டிகளில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் 2 வெள்ளி பதக்கங்களையும் அறிவுசார் திறன் விருதுகளையும் வென்றுள்ளன. ஆடை வடிவமைப்பு, ஊடக கலந்துரையாடல், சில்லறை விற்பனை, காணொலி வர்த்தகம் உள்ளிட்ட 4 பிரிவுகளிலும் நிப்ட் மாணவ மாணவிகள் அறிவுசார் திறனில் விருதுகளை கைப்பற்றினர். உலக அளவில் இந்தியாவின் ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் விரிவடைவதையும் படைப்பாற்றல் திறன், மின்னணு தொழில்நுட்ப திறன்களில் மேம்பட்டு திகழ்வதையும் இது புலப்படுத்துவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 23 தேதி முதல் 26 தேதி வரை நடைபெற்ற இப்போட்டிகளில் 68 நாடுகளைச் சேர்ந்த 1400 மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் 64 பிரிவுகளில் களமிறங்கினர். இந்தியா 6 வெள்ளி பதக்கங்கள், 20 திறன்சார் விருதுகளை வென்று 10th இடத்தை வென்று சாதனை படைத்துள்ளது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வஃப் சட்டம் 2025 தொடர்பான செய்தித் தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பாரம்பரிய சொத்துக்கள் மீதான மகளிரின் உரிமையை உறுதி செய்யும் வகையிலும் வஃப் வாரியத்தின் சொத்துக்களை முறையான மேலாண்மைக்காகவும் வஃப் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. வஃப் சட்ட திருத்த மசோதாவும் முசல்மான் வஃப் ரத்து மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மிக முக்கிய நிகழ்வாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இஸ்லாமிய மகளிர் மற்றும் அச்சமூகத்தின் சிறுபான்மையினருக்கு எதிரான அநீதிகளை களையும் வகையில் தாவூதி போக்ரா சமுதாயத்துடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வஃப் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் மூலம் மகளிருக்கு சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டதாக திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் எம் ஏ அலீம் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்,
3: நம் பாரத பிரதமர் பொறுப்பேற்ற 25 வக்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் வாயிலாக பல நன்மைகளை இஸ்லாமிய சமுதாயம் அடைந்து வருகின்றது. இதில் எல்லவும் சந்தேகமில்லை. குறிப்பாக முஸ்லிம் மகளிருக்கான சொத்துரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்காக பிரதமருக்கு நன்றியும் கூறிக்கொள்கின்றேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கத்தை வென்று புதிய சாதனை படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் தேசிய கொடி உயர பறந்த நிகழ்வு நாட்டின் பெருமையான தருணம் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். நீருவின் சாதனை இளைய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய போட்டிகளில் இந்தியா 5

0: ஆறாவது தங்கம் பெற்றுள்ள நிலையில் பதக்கப்பட்டியலில் 11வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசிற்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை அமையவுள்ள இடத்தை மத்திய நிபுணர் குழு ஆய்வு செய்ய உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் எந்த செய்தியும் வரவில்லை என்றும் குறை கூறியுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆனைமலையில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் தகவல் அறிந்தவுடன் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் 6 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். கொங்கு மண்டலத்தில் தொழில்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக கூறினார். விருதுநகர் அருகே சத்திர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியில் மத்திய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு ரத்னம் எடுத்துரைக்கையில்,
1: மத்திய அரசின் சார்பாக அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சத்திரெட்டிப்பட்டியில் எங்கள் துணை மண்டல அலுவலகம் சார்பாக இங்கே ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணி குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து சேகரித்து உங்களுக்கு நீங்கள் எப்படி உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு எங்கள் துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது.
0: பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைக்கும் விவகாரத்தில் முதலமைச்சர் மாற்று அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் திரு துரை வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று பேசிய அவர், ஊடகங்கள் மற்றும் மக்களின் கருத்துக்களை அரசு திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய 3வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேரம் பிற்பகல் 1:55. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவுகள்: திண்டுக்கல் வேடஞ்சந்தூர் புகையிலை நிலையம் VDR ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழையளவும், திண்டுக்கல் ARG வேடஞ்சந்தூர் AWS ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் மழையளவும், ராணிப்பேட்டை அரக்கோணம் காவனூர் பகுதியில் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவும், மதுரை திருமங்கலத்தில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், திண்டுக்கல் தூத்துக்குடி கழுகுமலை திருவண்ணாமலை ஆரணி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், ராணிப்பேட்டை பணம்பாக்கம் மதுரை பேரையூர் பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், ராணிப்பேட்டை கலவை பொதுப்பணித்துறை கிருஷ்ணகிரி பையூர் AWS தருமபுரி பெண்ணாகரம் கரூர் ஆனைம்பாளையம் சேலம் TNAU CRI ஏதாப்பூர் எடப்பாடி திருச்சி கள்ளக்குடி மதுரை வாடிப்பாடி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி அஞ்செட்டி ராணிப்பேட்டை கலவை AWS திருவண்ணாமலை ஜமுனா மரத்தூர் ஈரோடு அம்மாப்பேட்டை மதுரை சோழவந்தான் ஆகிய

பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், சேலம் தம்மம்பட்டி திருப்பத்தூர் நாற்றாம்பள்ளி விருதுநகர் கோவிலாங்குளம் திருவள்ளூர் திருத்தணி பிடிஓ திருவண்ணாமலை செங்கம் ராமநாதபுரம் பரமக்குடி திருவள்ளூர் திருத்தணி திருவளாங்காடு பள்ளிப்பட்டு மதுரை ஆண்டிப்பட்டி சாத்தியார் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது.

வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டை பகுதியில் 38.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் திருத்தணி பகுதியில் 22.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை முதல் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளான மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அரபிக் கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் பிற்பகல் 2 மணி. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: பண்பலையில் தொடர்வது விவசாய அரங்கம்.
2: என்ன மருதாணி, ஏரியில மீன் பிடிச்சிட்டு வரியா?
3: ஆமா செம்பருத்தி, மீன் தான் பிடிச்சிட்டு வரேன். முழங்கால் வரைக்கும் ஒரே சகதியா இருந்துச்சு புள்ள.
2: அப்படியா? அப்போ நிறைய மீன் மாட்டிருக்குமே. எங்க காட்டு?
3: இங்க பாரு,
2: மீனுங்கெல்லாம் நல்லா பெருசா இருக்கே. அப்போ இன்னைக்கு உன்னோட வீட்ல மீன் குழம்பு தான் போலையே.
3: அதுல என்ன சந்தேகம்?
2: அது என்ன, ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. நத்தையா? ரொம்ப பெருசால இருக்கு.
3: ஆமா புள்ள, நத்தியே தான். இத அடிச்சு தூக்கி போடணும்.
2: இத பார்த்தா நம்ம உள்நாட்டு நத்த மாதிரியே தெரியலையே.
3: சரியா சொன்ன செம்பருத்தி, இது வெளிநாட்டு நத்த தான். இத ஆப்பிரிக்கா நத்தன்னு சொல்லுவாங்க.
2: ஆப்பிரிக்கா நத்தையா?

0: குண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கே, கடல் வழியா வந்திருக்குமோ?
1: அதெல்லாம் இல்ல பிள்ளை, ஆராய்ச்சிக்காக தான் கொண்டு வந்தது. இப்போ அது பல்கி பெருகிடுச்சு. மழைலாம் வந்ததுன்னா இந்த நத்தை அதிகமாயிடும்.
0: ஆமா ஆமா, போன மழையில என்னோட வயல்ல நிறைய இருந்துச்சு, அத அழிக்கிறதே பெரிய தலைவலியா போயிடுச்சு.
1: ஆமா பிள்ளை, இப்ப இதுவே பெரிய பிரச்சனையா வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்பதான் இது பத்தி விழிப்புணர்வு கூட்டம் நம்ம ஊர்ல நடக்கிறதா சொன்னாங்க. அங்கனதான் இன்னைக்கு சாயங்காலம் போலான்னு இருக்கேன்.
0: அப்படியா? அப்ப நானும் வரேன்.
1: வா பிள்ளை, உன்னை வேணானா சொன்னாங்க.
0: மருதானி, இங்க என்ன விவரம் சொல்ல போறாங்க?
1: சொல்றேன் புள்ள, ஆப்பிரிக்க பெரு நத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா மௌலிதரன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுப்போம் புள்ள.
2: எந்த சந்தைக்கு போனாலும் மார்க்கெட் போனாலும் நமக்கு கிடைக்கிற முதன்மையான உணவுப் பொருட்கள் மீன், அது இல்லாத நத்தைகள் இருக்கும். நம்ம காலங்காலமாக சாப்பிட்டுட்டு வர நத்தை பார்த்தாலே தெரியும், அது வந்து ஆப்பிள் சைன்னு சொல்லுவோம், இல்லை பச்சை நத்தைன்னு சொல்லுவாங்க, இல்லை வயல் நத்தைன்னு சொல்லுவாங்க. வயல்கள்லையும் வந்து இல்லை நீர் நம்பி ஓடக்கூடிய இடங்களையும் பார்க்கும்போது நம்மளால் அதிகப்படி பார்க்க முடியும். ஆனால் காலத்தில் இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிரிக்கன் ஜெயின்ஸ் நெல்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க பெருநத்தை சமீப காலமாக ஊடகங்கள் மக்களில் பார்த்துருக்கலாம். இந்த நத்தையால் வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுது, மனிதர்களுக்கு வந்து நோய் ஏற்படும் வாய்ப்புகள்லாம் உள்ளதுன்னு சொல்லி ஊடகங்களில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி உள்ளே வந்துச்சு, எங்கேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அது அகற்றுறதுக்கு என்னென்ன வழி உண்டு, திரும்ப அதை எப்படி மேலமைப்படுறதுன்ற முறைகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்க பெருநத்தை, ஸோ அதோட அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா லிசாகேட்டினா ஃபியூலிகா. இது வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவை பூர்வமாக கொண்டது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான மொசாம்பிக்கூ, டான்சானியா, கென்யா, சோமாலியா, ஸோ இந்த நாடுகள், இதை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை தீவுகள் இந்த இடத்த பூர்வமாக கொண்டது. இது எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சில வகையான காரணங்களும் வந்திருக்கு. ஒன்று, ஆராய்ச்சியாளர்கள் நத்தைகளை சார்ந்து ஆராய்ச்சி பண்ணவங்க நம்ம காங்காலஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நத்தைகளை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நத்தைகள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சேகரித்து வருவாங்க. அப்படி சேகரிக்கப்பட்ட ஒரு சில மாதிரிகளில் வந்து சிலது தப்பி போனதாகவும் நமக்கு தகவல் உண்டு. முதல் பதிவு எங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கல்கட்டாவில் 1847 அதோட முதல் பதிவை பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர் அவர், அவர் நத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர். அவர் கிளம்பும் போது அவரோட தோட்டத்தில் ரெண்டு நத்தைகள் விட்டுட்டு போகிறார். ஸோ அதுதான் இந்தியாவில் செய்யப்பட்ட முதல் பதிவு. ஸோ அது பெருகி பெருகி இன்றைக்கி நம்ம நாடு ஃபுல்லாக பரவிடுச்சு. இன்றைக்கி இதோட பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி இயற்கையாக புல்வெளிகள் எங்கே இருக்கோ, இல்லை செடி கொடிகள் எங்கே இருக்கோ, எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். நகர்ப்புறமாகட்டும், இல்லை வந்து கிராமப்புறங்களாகட்டும், அவ்வளோ அதிகமாக பரவிடுச்சு. ஸோ இதோட இயற்கை தன்மை என்ன, இந்த நத்தைகள் வந்து பார்க்கும்போது அது வந்து முக்கியமான தாவர உண்ணிகள், தாவரத்தை மட்டுமே உண்டு வாழக்கூடிய உண்ணிகள். சில பிறந்து வளரக்கூடிய சிறு நத்தைகள் அவங்க வந்து மக்கும் மற்றும் அழுகும் பொருட்களை சாப்பிடுவாங்க. இதே பெரிய நத்தைகள் வந்து முக்கியமாக தாவரங்களை மட்டும்தான் உட்கொள்ளும். தாவரங்கள்னு பார்க்கும்போது உணவு பயிர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கலைச்செடிகளாக இருக்கட்டும், பணப்பயிர்களாக இருக்கட்டும், விவசாயத்தில் பயிரிடக்கூடிய உணவு செடிகள், காய்கறிகள், பணப்பயிர்கள் எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய தன்மை பெற்றது இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள். அப்படி பார்க்கும்போது பூசணி, வெள்ளரி, வாழை, பப்பாளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறி செடிகள் ஆரம்பித்து வாழை மரங்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள். இவங்க வந்து முக்கியமாக மழைக்காலங்களில் அதிகமாக பரவ வெள்ளங்கள் நீரோட ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ நீரோட்டம் அதிகமாகும் போது அந்த நீரோட்டம் வழியாக இவங்க வந்து அதிக பரவல் தன்மையை பெற்று அதிக இடத்துக்கு பரவுறாங்க. அது போக விவசாயத்தில் விளைவிக்கூடிய பொருட்கள் அவங்க ஒட்டி இருக்கும்போது அதை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு விவசாய பொருட்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும்போது அது மூலயமாகவும் பரவுறாங்க இந்த நத்தைகள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது பரவலுக்கு முக்கியமான தேவை வந்து இனப்பெருக்கம். இயற்கையாகவே வந தாக்கம் பண்ணக்கூடிய தன்மையை பெறுது இல்லையா, அதுதான் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்ல போனா இன்வேசிவ் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். அந்த இன்வேசிவ்னஸ் அப்படின்றது நம்ம நாட்டு தட்பவெப்பநிலையை ஏற்ப தன தகவம்சிக்கிட்டு இங்க இனப்பெருக்கம் செஞ்சு வாழ ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுதான் இன்வேசிவ்னஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இன்வேசிவ் ஆகக்கூடிய வகையில இது ரொம்ப ஒரு முக்கியமான வகை. உலகளாவே இன்னைக்கு பிரச்சனையா இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள்ன்றது பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு. இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்துல பல நாடுகள் இந்த நத்தைன்றது வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளாகிட்டு இருக்கு. இதை எப்படி வந்து மேலாண்மை செஞ்சு வெளியேற்றணும் அப்படின்றது பல இடத்துல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பரவல் தன்மை பெறதுக்கு முக்கியமாக இனப்பெருக்கம் பண்ணணும். இந்த ஆப்பிரிக்க பெருநத்தையின் இனப்பெருக்க முறையில வந்து பார்த்தோம்னா நம்ம இதுங்க வந்து கருமப்படைன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. ஆணோட இனப்பெருக்க உறுப்பும் பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பும் ரெண்டு ஒரே நத்தைக்குள்ள இருக்கும். இந்த தன்மை பெற்றதுனால ஒரு நத்தை இருந்தாலே தன்னோட தொகையை அதுங்களால இனவருத்தி பண்ணிக்க முடியும். சாதாரணமா எல்லா நேரமும் இந்த உத்தியை பயன்படுத்தாது. மாறாக ஒரு நத்தையில் வரக்கூடிய ஆண் உயிரணுக்களையும் இன்னொரு நத்தையில் வரக்கூடிய பெண் உயிர்களையும் மாத்தி மாத்தி அவங்க பயன்படுத்தி கருத்தெடுத்து செய்வாங்க. ஸோ இந்த வகையான இனப்பெருக்க முறையில இந்த நத்தைகள் ஈடுபடுறதுனால அவங்களால சுலபமா ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு தங்களோட பாப்புலேஷனை அதிகரிக்க முடியுது. ஸோ இதனாலதான் வந்து இன்னைக்கு ஒரு ஆப்பிரிக்கால என்னதான் அதோட பூர்வீகமா இருந்தாலும் இன்னைக்கு உலகத்துல பல்வேறு நாடுகளில் தன்னோட கூட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ

இது வந்து ஒரு ஊடுருவல் தன்மையை பெற்றது, ஊடுருவல் தன்மைக்கு ஏற்ற ஒரு இந்த இனப்பெருக்க முறைன்றது வந்து அதுகளுக்கு சாதகமாக அமையுது. ஸோ இதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உயிரினம், அந்த உயிரினம் இயற்கையாகவே கட்டுப்படும் அப்படின்னா அதை உட்கொள்கிற உண்ணிகள் இருக்கணும், அதாவது பிரிடேட்டர்னு சொல்லுவோம். அந்த உண்ணிகள் வந்து அதோட இயற்கையான வாழ்விடத்தில் உண்டு. சில பாம்புகளும் சில பெரிய நத்தைகளும் அந்த ஆப்பிரிக்க பெருநத்தைன்னு சொல்லக்கூடிய உயிரினத்தை சாப்பிடும். நம்ம நாட்டிலேயோ இல்லை ஊடுருவி போன மற்ற நாடுகள்லையோ இந்த நத்தைகளை சாப்பிடக்கூடிய உண்ணிகள்ன்றது கிடையாது, இல்லை. ஸோ அதனால் இதுங்களை வந்து சாப்பிட்ற இதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவோ எண்ணிக்கையை குறைக்கவோ எந்த ஒரு உயிரினமும் கிடையாம போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்கு. இதோட எண்ணிக்கை எப்படி கட்டுப்படுத்துறது? இது நம்மளால தான் இது பரவச்சு. ஸோ இதை நம்ம தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ எப்படி கட்டுப்படுத்தலாம்? கட்டுப்படுத்தல் அப்படிங்கும் போது கையால் சேகரித்து அதை அகற்றுதல், அப்புறம் மண்ணை வந்து ஆழமாக உழணும். ஸோ மழைக்காலங்களில் இது வேகமாக பரவும்னு பார்த்தோம். வெயில் காலங்களில் இது என்ன பண்ணும் அப்படின்னா வெயில் தாக்கத்தில் தப்பிக்கவும் வறட்சியை தாக்குப்பிடிக்கவும் மண்ணுக்கடியவும் சில நிழல் பகுதி அதிகமாக இருக்கிறதுலையும் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ஏசிவேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து வெயில் காலங்களில் வறட்சியை வந்து தன் பாதுகாக்க உறைவு நிலைக்கு போகிறேன்னு சொல்லுவோம். தட் இஸ் கால் ஏசிவேஷன் சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி நிலையில் வெயில் காலங்களில் அடைஞ்சிருக்கும். அந்த இடத்த அடைஞ்சிருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சி நம்ம அகற்றுதல் செய்கிறத செய்யலாம். கையால் சேகரித்து நம்ம அதை கொள்ளலாம். இந்த ரசாயன முறைகளை கட்டுப்பாடு பண்ணலாம். அதாவது பூச்சிக்கொல்லிகள் இருக்கு, சில வகையான இன்செக்டிசைட் ஆரம்பம் மொலசிசைடு சொல்லுவாங்க, அதை நத்தைகளை மட்டுமே கொள்ளக்கூடிய சில ரசாயனங்கள் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தினால நம்மளோட நீர்நிலைகளில் வாழ்ற இயற்கையான நத்தைகளும் சேர்ந்து பாதிக்கப்படுகின்றது. அது உகந்த ஒரு முறையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்மளால் மேனுவலாக சொல்லக்கூடிய நம்மளால் கையால் சேகரித்து அகற்றதும் இல்லை ஆழமாக மண்ணை வந்து கிளறி விட்டு இல்லை அது சேர்ந்திருக்கக்கூடிய அக்ரிகேட்டிங் பிளேஸ் சொல்லுவாங்க, அதை சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால வெளிப்படுத்தினாலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று அதனோட விருப்பப்பட்ட உணவுகள் இருக்கு இல்லையா, அந்த உணவு செடிகளை ஒரு இடத்துல பயிரதுனால அதுங்களை ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்க்க முடியும். அந்த ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு அந்த சேர்ந்த குழுக்களை நம்மளால் ஈஸியாக அகற்ற முடியும். ட்ராப்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து கூட்டு முயற்சி. ஸோ ஒரு இடத்துல இருக்கு ஒரு கிராமத்திலேயோ இல்லை வந்து ஒரு நகர்ப்புறங்களில் ஒரு பூங்காலையோ அதிகப்படியாக தெரிவிக்கிறேன், அந்த இடத்த பயன்படுத்தக்கூடிய மக்களும் அந்த இடத்துல விவசாயம் செய்யக்கூடிய மக்களோ இல்லை அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களோ கூட்டு முயற்சி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அதை. எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி நம்ம இந்த நத்தைகளை அகற்றி அதுங்களை அப்புறப்படுத்துறது மூலயமா இதோட எண்ணிக்கையை வெகுவாரியாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எந்த உயிரினமும் மனித பயன்பாட்டுக்கு உள்ள வந்துச்சுன்னா அதோட எண்ணிக்கைன்றது ஆட்டோமேட்டிக் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாமல் தானாகவே பெருகி வர அந்த நத்தைகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மனித பயன்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தேடும்போது இதில் சில வகையான பயன்பாடுகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது என்ன பயன்பாடு அப்படின்னா வந்து ஆப்பிரிக்காலேயே சில மக்கள் வந்து இது உணவாக பயன்படுத்துகிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம நாட்டு மக்களுக்கான உணவு முறையில் சேர்க்கப்படுமா இல்லை வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றது நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போது தெரியும். அது ஒன்று. சிலது இந்த நத்தைகள் வந்து நகரும் போது நம்மளால் கவனிக்க முடியும். ஒரு வகையான திரவத்தை வெளியேற்றிட்டே வெளியே போகும். அது ஈஸியாக நகர்றதுக்காக அந்த ஃப்ரிக்ஷன்றது உராய்வு தன்மையை குறைக்கிறதுக்காக அந்த திரவத்தை வெளியேற்றுவாங்க. ஸோ அந்த திரவத்தில் சில வகையான மூலக்கூறுகள் இருக்கு. அந்த மூலக்கூறுகள் சில மருத்துவ பயன்கள் பெற்றதுன்னு சில ஆய்வுகள் சொல்றாங்க. ஸோ அதை பயன்படுத்தவும் முடியும் நம்மால் இந்த நத்தைகளை சேகரித்து அதுலேருந்து வரக்கூடிய திரவத்தை சேகரிக்கும் போது. ஸோ அது போக அதோட ஓடுகள், ஸோ அதோட ஓடுகள் வந்து கால்சியம் கார்பனேட் சொல்லக்கூடிய சுண்ணாம்பு மூலக்கூறால் உருவாக்கப்படுது. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு மீன்களுக்காகட்டும் பண்ணை கோழிகளுக்காகட்டும் கோழிகள்னா முட்டை இடுறதுக்கு வந்து முக்கியமான தேவை இந்த கால்சியம் கார்பனேட். ஸோ அதுகளுக்கு தேவையாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம மற்ற பயன்பாடுகளுக்கு தேவையான சுண்ணாம்புக்கான ஒரு ரா மெட்டீரியல் மூலப்பொருளாக இதை பயன்படுத்த முடியும் இந்த நத்தைகளோட ஓடுகளை. இதை நம்ம செய்யும்போது இயற்கை இடங்களில் இதோட எண்ணிக்கை குறையும்ன்றது ஆப்வியஸ்லி இது உண்மைதான். இதை மேற்கொள்ளும் போது மக்கள் வந்து திரும்பவும் இந்த முறைகளை பயன்படுத்தி திரும்ப வளர்க்காம நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதோட எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியாமல் போச்சு அப்படின்னா இது ஏற்படுத்திய முக்கியமான பாதிப்பு விவசாயம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆறுகளில் பார்க்குறோம் இந்த டேங்க் லைனர்னு சொல்லக்கூடிய மீன்களை வந்தோட பாதிப்பு எல்லா இடத்துலையும் எப்படி பார்க்கோ அதே மாதிரி இதோட எண்ணிக்கை கட்டுப்படுத்தல அப்படின்னா விவசாய வயல்களையோ இல்லை வந்து மற்ற இடங்களையோ முக்கியமான செடிகளோ பயிர்களோ இருக்கக்கூடிய இடத்துல இதுங்க உள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். நாளைக்கு நம்மளோட உணவு பயிர்களான காய்கறி செடிகளாகட்டும் இல்லை பணப்பயிர்களான வாழை தென்னை அந்த மாதிரி இடங்களுக்கு இது உள்ளே போகும்போதும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த நிலை அடையிறதுக்கு முன்னாடியே இதுங்களோட எண்ணிக்கையை குறைச்சி நம்மளுடைய சூழ்நிலையும் சுற்றுப்புறத்தையும் கண்டிப்பாக பாதுகாக்க வேணும். நம்ம மனித தவறால் உள்ள வந்து இந்த அளவுக்கு இயற்கையில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த நத்தைகளை நம்ம கண்டிப்பாக அகற்றியே ஆகணும். முடிவாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது வந்து நம்ம நாட்டில் சேர்ந்த ஒரு இனமே இல்லை, இது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அந்நிய உயிரினம். நம்ம நாட்டில் இது வந்து இன்னைக்கு பரவி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து மிகப்பெரிய சூழலியல் மாசுபாடுக்கும் சூழலியல் பாதிப்புக்கும் ஏற்படுத்துன்றது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ அதை நம்ம பாதுகாக்கணும் இல்லை தடுக்கணும் இல்லை மேலாண்மை செய்யணும் அப்படிங்கும்போது இந்த நத்தைகளை நம்ம எங்கே பார்த்தாலும் அதை அகற்றுதல் இல்லை வந்து அதை நீக்குதல் இல்லைன்னா வந்து அதை அழித்தல்ன்றது முக்கியமான ஒரு கடமையாக நம்ம செஞ்சே ஆகணும். ஸோ நத்தைகள் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஊரில் நம்ம நாட்டு நத்தைகள் இருக்குது, நம்ம ஊருக்கு சொந்தமான நத்தைகள் இருக்குது, இந்த ஆப்பிரிக்க நத்தைகளும் இருக்குது. ஆப்பிரிக்க நத்தைகள் பார்க்கும்போது அவங்க வந்து வெளிர் சிவப்புலேருந்து அடர் சிவப்பு இல்லை இந்த ப்ரௌன் கலர் வரைக்கும் இருக்கக்கூடிய கலரில் இருப்பாங்க. அதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஆப்பிரிக்க பெருநத்தை தான் வந்து இருக்கிறதே ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள் உலகத்தில் இருக்க நத்தைகளே பெருசாக வளரக்கூடிய நத்தைகள்னு சொல்கிறாங்க. அதோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் முக்கால் அடி வரைக்கும் அதில் வரக்கூடிய தன்மை பெற்றது. நம்ம ஊர் நத்தைகள் நம்ம உணவில் சாப்பிடக்கூடிய வயல் நத்தைகள் சொல்லுவோம். மழைக்காலங்களில் நம்மளால் பார்க்க முடியும். வயல்வெளிகளையும் நீர்நிலைகளையும் உருண்டையாக இருக்கும், உருண்டையாக பச்சை கலரில் இருக்கும், அதிகபட்சம் பச்சை நிறையத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த நத்தைகள் வந்து நம்ம உணவுக்கு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வரும். நம்மளுடைய சூழலியல் சமன் செய்கிற பங்குக்கும் இல்லை வந்து நம்மளுடைய இயற்கை நீர்களை பாதுகாக்கிறதும் சரி அங்கே இருக்கக்கூடிய

0: சூழல் சார்ந்த செயல்களை செய்யறதுல நம்ம நத்தைகள் வந்து மிகப்பெரிய பங்காற்றுது. ஆனா இந்த நத்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த ஆப்பிரிக்க பேரினத்தையும் சொல்லக்கூடிய இந்த ஆப்பிரிக்கன் ஜெயின்ஸ்னல் மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுத்தி வருது. முக்கியமா அது ரெண்டு நத்தைகளும் ஒரே மாதிரி உணவு தான் உட்கொள்ளும். நாட்டு நத்தைகளும் மக்கும் பொருள்களும் சாப்பிடும், தாவரத்தையும் சாப்பிடும், இந்த ஆப்பிரிக்க பேரினத்தையும் அதே உணவு தான் உட்கொள்ளும். அப்போ இந்த நத்தைகளோட எண்ணிக்கை பெருகிறதுனால நம்ம நத்தையோட உணவுக்கு பெரும் போட்டியாகவும் இல்லை தட்டுப்பாடும் ஏற்படும். அப்படிங்கும்போது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ் சொல்லுவோம் இல்லையா, எந்த உயிரினத்துக்கு வந்து அதிக திறன் இருக்கோ அவங்க தான் உணவை சீக்கிரம் உட்கொண்டு வளர்ந்து பெருக ஆரம்பிப்பாங்க. நம்ம நாட்டு நத்தைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நிலையை நம்ம தவிர்க்கணும். நாட்டு நத்தைகள் பார்க்கும்போது நம்ம ஊரில் நிறைய நாட்டு நத்தை வகைகள் இருக்கு. ஓடு உள்ளது இருக்கு, ஓடு இல்லாத இருக்கு. பார்த்தாலே நமக்கு தெரியும், சில இடத்துல வந்து அட்டைன் தப்பா கூட சொல்லிடுவாங்க, கருப்பா நம்ம நார்மலா ஊர்ந்து வந்துட்டு இருக்கும், அதுக்கு ஓடு இருக்காது. நத்தைகள் ரெண்டு வகை இருக்கு, ஓடு இருக்க நத்தை இருக்கு, ஓடு இல்லாத நத்தை இருக்கு. ஆப்பிரிக்க பேரினத்தை ஒரே வகை தான். இந்த ஆப்பிரிக்க பேரினத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு சுலமான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீளமா கோன் ஷேப்ல இருக்கும், நம்ம நாட்டு நத்தை பச்சை நேரத்தில் உண்மையான வடிவத்தில் இருக்கும். ஆப்பிரிக்க பேரினத்தை அப்படிங்கும்போது கோன் ஷேப்ல வெளி சிவப்புலேருந்து ஆரம்பிச்சு அற சிவப்பு நேரம் வரை கொண்டுள்ளதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்க்கும்போது பயிர்களை சேதம் விளைவிக்கிறது, நம்ம நாட்டு நிறுத்த நத்தைகளோட இனப்பெருக்கமோ இல்லை அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது, இது இல்லாமல் மனிதர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. என்னன்னு பார்க்கும்போது இந்த நத்தைகள் வந்து ராட் லங் வார்ம் சொல்லுவாங்க, எலிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி புழு வகைகள். இந்த புழு வகை இந்த நத்தைகளில் ஒரு கேரியர், அதாவது இந்த நத்தைகள் வந்து அந்த புழு வகைக்கு ஒரு கேரியரா இல்லை வெக்டரா பயன்படுத்த சொல்லுவாங்க, அது கடத்தின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இப்போ இந்த நத்தைகளில் சில நேரங்களில் பார்க்கும்போது பெரும்பாலாக இருக்க வாய்ப்பில், பட் சில நேரங்களில் இந்த நத்தைகள் இந்த ராட் லங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிகளில் வாழக்கூடிய ஒரு பாராசிட்டிக் வார்ம் ஒட்டுண்ணி புழுக்கள்னு சொல்லுவோம், அந்த புழுக்களை தாங்கி நிற்கும். ஸோ இந்த நத்தைகளை இப்போ நம்ம உணவாக பயன்படுத்தும் போது, இந்த நத்தை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய உணவு பொருட்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நம்ம வந்து சரியாக வேக வகையிலையோ இல்லை சரியாக ப்ராசஸ் பண்ணலனாலோ இந்த புழுக்கள்னால இந்த ராட் லங்வாம் சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணினால நமக்கு மூளை காய்ச்சல் போன்ற நோய்களுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது முக்கியமாக ஜூனோடெக் டிசீஸ் சொல்லுவாங்க, அதாவது மற்ற உயிரினங்கள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய டிசீஸ் நோய்களை வந்து ஜூனோசஸ் சொல்லுவோம், ஜூனோடெக் டிசீஸ் சொல்லுவோம். அதுக்கான முக்கியமான வாய்ப்பு இந்த ஒட்டுணிகளை வந்து இந்த ஆப்பிரிக்க பேரினத்தை கொண்டுள்ளது. ஸோ இதெல்லாம் தடுக்கும் அப்படிங்கும்போது நம்ம இதோட எண்ணிக்கை குறைச்சாகணும், இதோட பரவலை கட்டுப்படுத்தி ஆகணும்.
1: என்ன செம்பருத்தி, ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா மௌலிதரன் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? இப்ப இந்த நத்திய பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா?
2: நல்லா தெரிஞ்சுகிட்ட மருதானி, யாரோ கொண்டு வந்து விட்டதுக்கு இன்னைக்கு நாம பிரச்சனை அனுபவிக்கிறோமே.
1: ஆமா ஆமா, சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் தனி நபரோ அல்லது ஒரு நாடோ யாரு ஒருத்தர் சின்ன தப்பு செஞ்சாலும் அது ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும். என்ன நான் சொல்றது?
2: சரியா சொன்ன. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உள்ளூர் சூழலையாவது பாதுகாத்துக்கும், அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம எதிர்கால சந்ததிக்கும் நல்லது.

வேளாண் திட்டங்கள். டிஜிட்டல் வேளாண் இயக்கம். இந்திய பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருக்கும் வேளாண்மையானது மக்கள் தொகையில் பாதி அளவிற்கு வாழ்வாதாரத்தை வழங்குவது மட்டுமல்லாமல் தேசிய உணவு பாதுகாப்பிற்கும் அச்சாணியாக விளங்குகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தீவிரமாக பணியாற்றும் இந்த தருணத்தில் நவீன வேளாண்மையை முன்னிறுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். டிஜிட்டல் வேளாண் இயக்கம் என்பது டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயத்துறையை நவீனமயமாக்கவும் வெற்றிகரமாக்கவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சியாகும். செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் விவசாயிகள் தகவலறிந்து முறையாக முடிவுகளை எடுக்க உதவி செய்கிறது. இதற்காக செயற்கை நுண்ணறிவு, IoT, பிளாக்செயின், ட்ரோன்கள் மற்றும் தரவு பகுப்பாய்வு ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. அதிகரித்து வரும் உணவு தேவைகள், காலநிலை சவால்கள் மற்றும் வளங்களை மேம்படுத்துவதன் தேவை ஆகியவற்றுக்கான ஒரு எதிர்கால வாய்ப்பாக டிஜிட்டல் முறை விவசாயம் கருதப்படுகிறது. டிஜிட்டல் வேளாண்மை என்பது பண்ணை உற்பத்தி திறன், சந்தை அணுகல் மற்றும் ஒட்டுமொத்த விவசாய செயல்திறனை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை குறிக்கிறது. தண்ணீர், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போன்ற உள்ளீடுகளின் திறனை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் துல்லிய வேளாண்மை சாத்தியமாகி உள்ளது. நிகழ்நேர வானிலை மற்றும் மண் தரவுகளின் அடிப்படையில் தானியங்கி நீர்ப்பாசனம் செய்யும் ஸ்மார்ட் பாசன அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் நீர் மேலாண்மை எளிதாகிறது. பயிர்கள் மற்றும் மண் நிலையை தொலைவிலிருந்தே கண்காணிக்க ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் உதவுகின்றன. மேலும் விநியோக சங்கிலியில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தற்போது பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உயர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவை விவசாயத்தில் பயன்படுத்துவதை இந்த இயக்கம் ஊக்குவிக்கிறது. பட அமைப்புகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல், சிறந்த பயிர் திட்டமிடலுக்கான மகசூல் கணிப்பு மாதிரிகளை உருவாக்குதல், மேம்பட்ட தரக்கட்டுப்பாட்டிற்காக தானியங்கி பயிர் வரிசைப்படுத்துதல் மற்றும் தரப்படுத்துதல் போன்றவற்றில் AI பயன்படுத்தப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் வேளாண் இயக்கத்தில் ஸ்மார்ட் விவசாய நடைமுறைகளை செயல்படுத்த IoT சென்சார் கருவிகள் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்து அளவு கண்காணிப்பது எளிதாகியுள்ளது. மேலும் கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியையும் இதன் வாயிலாக கண்காணிக்க முடிகிறது. இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையே நேரடி பரிவர்த்தனைகள் செய்யவும் நியாயமான விலை மற்றும் மோசடி தடுப்பு போன்றவற்றில் பிளாக்செயின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இது வெளிப்படையான விநியோக சங்கிலியை உறுதி செய்கிறது. வான்வழி பயிர் கண்காணிப்பிற்கு ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் ஆகியவை உதவுகின்றன. மேலும் ரசாயன பயன்பாட்டை குறைத்து துல்லியமான பூச்சிக்கொல்லி தெளிப்பிற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மகசூல் மதிப்பீடு மற்றும் வானிலை முன்னறிவிப்புகள் இதன் மூலம் சாத்தியமாக்கப்பட்டுள்ளன. வேளாண் சார்ந்த தரவு மேலாண்மை இந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். பயிர் தேர்வு மற்றும் இடுபொருள்கள் மேலாண்மை

தரவு சார்ந்த முடிவெடுத்தலில் இது பங்களிக்கிறது. தீவிர வானிலை மற்றும் பூச்சி தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிந்து பகுப்பாய்வு செய்வதன் மூலம் பெரும் சேதம் தவிர்க்கப்படுகிறது. அக்ரிஸ்டாக் என்ற ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவு தளத்தை அரசு உருவாக்கியுள்ளது. இதில் விவசாயிகள் மற்றும் நிலப்பதிவு பற்றிய செயல்படுத்தப்பட்ட தரவுகள், மண் மற்றும் காலநிலை தரவுகள் இடம்பெறுகின்றன. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள், மானியங்கள் மற்றும் காப்பீடு ஆகியவற்றை எளிதாக அணுக முடியும். இந்த திட்டத்தில் இதுவரை சுமார் 10 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு அடையாள எண்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அக்ரிஸ்டாக்கின் பாதுகாப்பு அம்சங்கள் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு ஆகியவற்றின் இணைய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுக்கு இணக்கமாக அமைந்துள்ளது. பயிர் காப்பீட்டு திட்டத்தின் எஸ்டெக் முன்னெடுப்பின் கீழ் நெல், கோதுமை மற்றும் சோயாபீன் பயிர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான மகசூல் மதிப்பீடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பயிர் விளைச்சல் மதிப்பீட்டிற்காக டிஜிட்டல் பொது பயிர் மதிப்பீட்டு அமைப்பு என்ற டிஜிட்டல் முன்முயற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. இது பயிர் உற்பத்தி மதிப்பீடுகளுக்கு தேவையான துல்லியமான மற்றும் சரியான நேரத்திலான பயிர் விளைச்சல் தரவுகளை வழங்குகிறது. விவசாயத்தின் அனைத்து அம்சங்களையும் டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் இந்த இயக்கம் சிறந்த உற்பத்தி திறன், குறைக்கப்பட்ட செலவுகள் மற்றும் மேம்பட்ட சந்தை அணுகலை உறுதி செய்கிறது.

நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. வாடி இருக்கிற ஒருத்தருக்கு தேடி போய் பூக்களை கொடுத்தா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே போலதாங்க நம்ம பூங்கொத்து நிகழ்ச்சியோட பாடல்களும் நேயர்களோட ரசனைக்கு ரெண்டு மூன்று திரைப்படம்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 2:31 இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து. நேயர்களே, ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு இறைந்து திரைப்படத்தின் பாடல்களோடு நான் ரெடியா இருக்க, கேட்டு ரசிக்க நீங்க ரெடியா? நீங்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. முதல் திரைப்பட பாடல்கள் எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் புரியுது, அந்த ஆர்வத்தை நானும் புரிஞ்சிட்டு இருக்கேன். முதல் பாடலா ஒலிக்க வருது பூக்களை பூக்க வைக்கும் ஒரு பாடலோடு நம்ம இசை பயணத்தை தொடங்குவோம். மின்சார கனவு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சிட்ருங்க. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து அடுத்தடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: புங்குத்து நிகழ்ச்சியில 1997 வெளியான மின்சார கனவு என்ற திரைப்படத்தின் பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு ஏ ஆர் ரகுமான். அரவிந்த் சாமி, பிரபுதேவா, கஜோல் ஆகியோரின் அற்புதமான நடிப்பில் வெளியான இந்த படத்தை இயக்கியிருக்காரு ராஜீவ் மேனன். இந்த திரைப்படத்தோட அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

2:45 இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மதிய நேரத்தில் மதியம் வந்து பாடலானால் அந்த உணர்வையும் அனுபவிப்போம். மின்சார கனவு திரைப்படத்தின் அடுத்த பாடலோடு

பூங்கொத்து நிகழ்ச்சியில் முதல் திரைப்படத்தின் பாடல்களை அழகாக கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். அடுத்தடுத்த பாடல்களையும் கேட்டு ரசிப்போம். அடுத்த திரைப்படத்திலிருந்து ஒரு சஸ்பென்ஸோட அந்த திரைப்படத்தை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். இந்த திரைப்படம் 1997 வெளியான ஒரு திரைப்படம். இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் எழுத்துக்களை காவியமாக்கிய திரைப்படம். மோகன்லால், பிரகாஷ்ராஜ், ஐஸ்வர்யா ராய், ரேவதி, கௌதமி, தபு, நாசர் என பல துணை நடிகர்கள் நடித்துள்ள இந்த திரைப்படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்க சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். செவிக்கு இன்பம் ஊட்டும் இந்த அலைவரிசையில் ஒளி உலா வருகிறது. இருவர் திரைப்படத்திலிருந்து இதயம் தொட்ட ஒரு பாடல் கேட்டு

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: இருவர் திரைப்படத்திலிருந்து அடுத்தடுத்து பாடலை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு இருந்தோம், பட் நேரமின்மை காரணமாக அதாவது நிறைவு தருணத்திற்கு வந்துட்டோம். அதனால் இந்த ஒரு பாடலோடு இன்று நிறைவு பெறுகிறது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. பண்பலையில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 3 மணி. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து 04342244430 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சிங்காரப்பேட்டை பகுதியிலிருந்து தவமணி கேட்டிருக்கும் பாடல் வசந்தவாசல் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சோம்பட்டி பகுதியிலிருந்து நிவேதிதா கேட்டிருக்கும் பாடல் திருமூர்த்தி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.
2: என்னடி சிரிப்பு? இத பாரு, மொத மொத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
3: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி.

0: വടി.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் நாற்றம்பள்ளி பகுதியிலிருந்து கோவிந்தராஜ் கேட்டிருக்கும் பாடல் ஸ்டைல் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் வெள்ளிசந்தை பகுதியிலிருந்து மஞ்சுளா கேட்டிருக்கும் பாடல் நிலவிவா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் போச்சம்பள்ளியிலிருந்து கவியரசி கேட்டிருக்கும் பாடல் புன்னகை மன்னனம் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: ஹலோ, வணக்கம் மேடம், உங்க பேங்க் மேனேஜர் பேசுறேன்.
5: சொல்லுங்க மேடம். நான் கூட நேத்து பேங்க்க்கு வந்திருந்தேன், பான் கார்டை லிங்க் பண்ணலாம்னு வந்தேன், ஆனா சரியான கூட்டமா இருந்துச்சு, அதனால திரும்பி வந்துட்டேன்.
4: மேடம், நீங்க பேங்க் வரணும்னு அவசியம் இல்ல, நான் கேக்குற டீடைல்ஸ் இருந்தா போதும், போன்லயே எல்லாம் முடிச்சிடலாம்.
5: போன்லயே முடிச்சிடலாமா? சரிங்க மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பேங்க் புக்கு மத்த டீடைல் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன்.
6: காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி.
5: எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம்.
4: மேடம், ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்களே. அது சரி, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்க அக்கவுண்ட் எந்த பிரான்ச்ல இருக்கு? உங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் இருக்குல்ல, அதை சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் பாருங்களே.
7: இது போன்று வரும் தேவையற்ற அழைப்புகளில் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து ஏமாற வேண்டாம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா கேட்டிருக்கும் பாடல் மஜ்னு எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அரியலூர் மாவட்டம் தேவமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முருகன் கேட்டிருக்கும் பாடல் உத்தமராசாயனம் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: மச்சான் ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
4: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
3: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
4: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
3: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
4: மாமா எனக்கு ஒண்ணு புரியலையே, கிரிக்கெட்டா கபடியா இல்ல கேரம்போர்டா?
3: மச்சான் இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7

0: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம் தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் என் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்டை தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தர்மபுரியிலிருந்து சாந்தி கேட்டிருக்கும் பாடல் மறுபடியும் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாலம் பகுதியைச் சேர்ந்த அக்பர் கேட்டிருக்கும் பாடல் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் யாமக்குட்டியூர் பகுதியிலிருந்து மகிழ்மதி கேட்டிருக்கும் பாடல் 16 வயது நிலை எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரும் மாலை 4 மணி.

0: இந்த பொன்னான நேரத்தில் நான் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வணக்கம் சசிகலா.
1: வணக்கம், சொல்லுங்க
0: சொல்லுங்க சசிகலா. இன்னைக்கு அறிமுக நேயர்கள் நம்ம கூட பேசி பரிசு பாடல் வாங்கணும், சரியான பதில் சொல்லி பரிசு பாடல் வாங்கினா எந்த எண்கள்ல நம்ம கிட்ட அவங்க பேசலாம்?
1: உங்களுக்கு ஒரு உற்சாகமான வணக்கத்தை சொல்லிட்டேன், நேயர்களுக்கும் ஒரு உற்சாகமான வணக்கம். நேயர்களே,
0: காஃபி சாப்பிட்டு வந்தீங்க நினைக்கிறேன்.
1: புதிய நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன்னணி, 44-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களில் புதிய நேயர்கள் அழைக்கலாம்.
0: சரிங்க. அதே போல மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் நம்ம கூட பேசலாம். முதல்ல ஒரு நேயர் இருக்காரு. முதல்ல நிறைய குறிப்புகள் வச்சிருக்குங்க, நிறைய நபர்கள் பத்தி இருக்கு, நிறைய இடங்கள் பத்தி இருக்கு இல்லைங்களா? இப்ப ஒரு நேயர் இருக்காரு, முதல் 3 குறிப்பு அவருக்காக நம்ம கொடுத்துருவோம்.
1: இவர் ஒரு தமிழ் எழுத்தாளர்.
0: வணக்கம் ஐயா, யாருங்கிறது
1: முதல் 3 குறிப்புனவனே ஆர்வத்துல
0: சொல்லிட்டேன். ஜெய்சன் ஐயா, நம்ம சசிகலா முதல் 3 குறிப்பு அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா
1: ஆர்வத்துல
0: கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் 3 குறிப்பு உங்களுக்காக சொல்லாங்களா?
1: இளங்கலை படிச்சிருக்காரு, தமிழ்நாட்டை சார்ந்தவர், நாடக ஆசிரியர்.
0: நாடகம் அப்படின்னு சொன்னோட பம்மல் கே சம்பந்த முதலியார் சொல்லிட்டீங்க, நீங்க தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்ன துறை? நாகரசம்பட்டை.
0: சரிங்க துறையா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு குறிப்பு
2: சொல்லுங்க.
0: நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
0: வணக்கம். யாருங்கிறது? வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா. வணக்கம்யா.
0: வணக்கம்.
2: மதிகோன் பாலி, மோகன் பேசுறியா?
0: சரிங்க சொல்லுங்க மோகன், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?

0: தோராயமா ஒரு பதில் சொல்றீங்க.
1: சொல்லுங்க.
0: கோமல் சாமிநாதன்.
1: கோமல் சாமிநாதன் எப்படி சொல்றீங்க?
2: இவர்
1: சாகித்ய அகாடமி விருது வாங்கிருக்காரு கேக்குறீங்களா? வாங்கிருக்கலாம்,
3: இருக்கலாம்,
1: இருக்கலாம் அப்படின்னு
2: சொல்லப்பா.
1: சீசு செல்லப்பா என்ன காரணம்? சீசு செல்லப்பா வித்தியாசமா பதிலா இருக்கா? ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர் இல்லைங்களா?
2: என்பது
1: மிகவும் சரியான பதில் நவீன். ஏன்னா நாடகாசிரியராகவும் இருந்திருக்காரு, எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு, புதினம் நிறைய எழுதியிருக்காரு, 86 வயதில் இறந்துட்டாரு. அதே
2: மாதிரி
1: மகாத்மா காந்தி பற்றிய கவிதைகள் எழுதியவர் இவர். இவர் எங்க பிறந்திருக்காங்க? தன்னோட தாய் மாமாவோட ஊரில் பிறந்தவர். காந்திய கொள்கைகள் ஈடுபாடு கொண்டவர். சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். எழுத்தாளர், கவிஞர், திறனாய்வாளர் என பன்முகம் கொண்டவர் இவர். விடுதலை போராட்டத்திலும் கலந்திருக்காரு. அதே மாதிரி சிறுகதைகள், தனி இதழ் எல்லாம் தொடங்கியிருக்காரு. 20 மேற்பட்ட நூல்கள் எழுதியவர், கிட்டத்தட்ட 29 நூல்கள், புதினம் அதெல்லாம் எழுதியிருக்காரு. வாடி வாசல் அப்படின்னு ஒரு நூல், அதாவது ஜல்லிக்கடு பற்றி எழுதியிருக்காரு இவர். இவருக்கு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி இவரின் மறைவிற்கு பிறகு 2001 ஆண்டு தான் இவருக்கு கிடைச்சிது. இவரோட மறைவு பார்த்தீங்கன்னா 1998 ஆண்டில் இவர் மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி பல புதிய முக்கிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியவர் இவர், சரிங்களா? இலக்கிய மறுமலர்ச்சிக்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி சு செல்லப்பா. அருமையாக சொன்னீங்க நவீன். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
2: அவர் சுதந்திர தாழ்வுங்கிறதுக்காக தான் அந்த சாகித்ய
1: அகாடமி. ஆமாம், சொல்லுங்க.
2: வந்து பாட்டு வந்து சங்கர் மகாதேவன் சார் பண்ண விளையாடு விளையாடுன்னு ஒரு பாட்டு இருக்கும்.
1: சரி,
2: எனக்கு தெரியல.
1: நிச்சயம் அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. நன்றி நவீன் இணைப்பில் வந்தமைக்கு.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
8: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
7: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
8: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
9: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
8: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
10: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: சரிங்க சசிகலா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம கேட்டங்களா, நாடக ஆசிரியர் பன்முக திறமை கொண்ட சி சு செல்லப்பா அவங்கள பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம நேயர் சரியான ஒரு பதில் சொல்லிட்டார் இல்லைங்களா, அவர் ஒரு அருமையான பாடலும் கேட்டிருக்காரு.
1: அதுக்கு முன்னாடி ஒரு நேயர்களின் கவனத்திற்கு ஒரு அறிவிப்பு ஒன்று சொல்லிடலான்னு இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் TNAU வழங்கும் அங்கக வேளாண்மை ஒரு வருட பட்டயப்படிப்பு பாடங்கள் மாதம் 2 நாள் சனி மற்றும் ஞாயிறுகளில் நடைபெற இருக்கு. 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், வேளாண் துறையில உங்கள் எதிர்காலத்தை நீங்களும் உருவாக்கலாம். தமிழ்வெளி கல்வியில பாடங்கள் நடத்தப்படும், வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 93 63 05 61 30 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.

4:13. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும் 94 86 80

0: 1 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி நேபோடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களிலும் அழைத்து எங்களுடன் பேசி உங்களுக்கான விடைகளை சொல்லி, அதாவது நாங்கள் கொடுக்கிற குறிப்புகளுக்கான விடையை சொல்லி உங்களுக்கான பரிசு பாடலை வாங்கிட்டு போகலாம்.
0: சரிங்க சசிகலா, இப்ப நம்ம ஒரு பன்முக திறமையாளர் பத்தி பேசணுங்க இல்லைங்களா, சி சு செல்லப்பான்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பன்முக திறமை இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு
1: ஆசைப்படுறேன். நான் கூட எழுதுவேன், எழுதுவேன், அவர் அளவுக்கு எல்லாம்
0: எழுத மாட்டீங்க. அதாவது நீங்க எழுதுறது நீங்க படிப்பீங்க இல்லையா? எப்பவுமே நமக்கு நாமளே முதல் வாசகரா இருக்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க பாட்டி சொல்லி வளர்த்திருக்காங்க.
1: என்ன ஒரு அருமையான வார்த்தைகள்.
0: என்னால ஒரு சிலது எழுதிட்டு அரை மணி நேரம் ஓட்டு படிச்சுனா என்ன எழுதுன்னு எனக்கே புரியாது, தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பதான் அடுத்தவங்களுக்கு புரியணும், நமக்கு புரியணும் ஃபர்ஸ்ட். அதனால நம்ம என்ன சொல்ல வர நமக்கு புரியணும், அது ரொம்ப முக்கியம். எழுதுவீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க? பாட்டு பாடுவீங்களா?
1: பாட்டு பாடுவேன், ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க.
0: உங்க பக்கத்து கிட்ட இருக்கவங்க சொன்னாங்க நிறைய பாட்டு பாடுவீங்க, வளமான குரல் வளம் இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க.
1: அப்படிங்களா? இருக்குதான், பார்த்துப்போம்.
0: சரிங்க, அது என்ன பண்ணணும்னா நல்ல பாட்டு வரணும்னா இந்த கழுத்தளவு தண்ணி நிச்சு நம்ம திரைப்படங்களை சாதகம் பண்றவங்க, சாதகம் பண்றாங்க. நீங்க அந்த சாதகம் பண்ணா வாழ்க்கையில சாதனை பண்ணலாம், முயற்சி பண்ணுங்க.
1: பட்டையை கழுவிட்டீங்க போங்க.
0: அடுத்ததா ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: மாலை இனிய வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: சரிங்க கோபாலையா, பதில் சொல்றீங்களா?
2: எதுவுமே சொல்லாத பதில்.
0: ஐயா 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவர், ஐயா அதாவது
2: 9
0: எப்படின்னா 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவர், குறிப்பு இருந்தாலும் பதில் சொல்லலாம், குறிப்பு இல்லைனாலும் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க என்ன சின்ன வயசுல இருந்து. சரி உங்களுக்காக ஒரு சரி உங்களுக்காக முதல் 3 குறிப்பு. பச்சை விளக்கு
1: சர்வதேச அமைப்பால வழங்கப்படுது, ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைப்பால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விருது.
2: நன்றி,
1: நன்றி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
0: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிறது? லட்சுமணன் ஐயா, சூப்பரா பதில் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க
3: ஒரு விருது,
0: தேசிய விருதா அப்படின்னு கேக்குறீங்களா?
1: சர்வதேச விருது,
0: சர்வதேச அளவுல வழங்கப்படக்கூடிய ஒரு விருது இது.
3: நன்றி,
0: அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: இனிப்புல இருக்கீங்க, பேசுங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சொல்லுங்க.
4: ஹலோ,
1: சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
0: சரிங்க ராஜா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஒரு குறிப்பு தான் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு குறிப்பு கொடுங்க.
0: 3 குறிப்பு கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே. உங்களுக்கு 4வது குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா,
1: ஐயா இந்த விருது வந்து பருவநிலை பின்னடைவில் தலைமைத்துவத்தை கொண்டு வரவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு விருது.
4: நேத்து கொடுத்தாங்களா மேடம் இந்த விருது?
0: சம்மர்ல வெயில் அடிச்சோ இல்ல, இப்ப வெயில் அதிகமா இருக்கு, நீங்க வந்து கூல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எப்படி சொல்றீங்க கூல் லீடர்ஸ், அதாவது குளிர்ச்சியான தலைவர்கள் அப்படின்னு தமிழாக்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இந்த எப்படி சொல்றீங்க இந்த பதில்?
1: சரிதான்
0: சரிதான், கூல் லீடர்ஸ் விருது என்பது சரியான பதில். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?

0: இதய கோயில்,
1: இதய கோவில், சரிங்க.
0: இசைஞானி இளையராஜா பண்ணா இதயம் ஒரு கோயில், அந்த பாட்டு கொடுங்க.
1: இதயம் ஒரு கோவில், சரிங்க, நிச்சயமா கொடுத்தலாம். அதுக்கு முன்னாடி கூல் லீடர்ஸ் பத்தி நம்ம இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க சசிகலா.
2: இந்த கூல் லீடர்ஸ் விருது வந்து ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமையிலான கூல் கூட்டணி சிங்கப்பூர்ல நடைபெற்றுச்சு.
1: சரி,
2: 2026 உலகளாவிய குளிரூட்டும் உறுதிமொழி சமையின் போது இந்த முதலாவது கூல் லீடர்ஸ் விருது வந்து அறிமுகப்படுத்தினாங்க.
1: சரி,
2: ஏன்னா இப்பதான் குளோபல் வார்மிங் அதிகமாயிருச்சு இல்லையா, அதனால. இதோட நோக்கம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிலையான குளிரூட்டல் மற்றும் பருவநிலை பின்னடைவில் தலைமைத்துவம், கொள்கை கண்டுபிடிப்பு, தொழில்நுட்பம் மற்றும் நடைமுறை நடவடிக்கைகளை இந்த விருது வந்து அங்கீகரிக்கிறது. அப்படி அங்கீகரிச்சாவது இந்த குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக அவங்க இந்த விருதை வந்து வழங்கலாம்னு இருக்காங்க. இது அனைவருக்கான நிலையான ஆற்றல், எஸ்சி ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு அமைப்பும் கூல் கூட்டணியும் அது ரெண்டும் சேர்ந்து இந்த விருதை வந்து வழங்கி நிர்வகிக்கிறாங்க. இந்த விருது உலகளாவிய குளிரூட்டும் உறுதிமொழியை ஆதரிக்கிறது. இது செயலற்ற குளிரூட்டல் இயற்கை அடிப்படையிலான தீர்வுகள் மற்றும் ஆற்றல் திறன் கொண்ட குளிரூட்டும் அமைப்புகளை வந்து ஊக்குவிக்குது.
1: சரி, இவ்வளவு சிறப்புக்கும் வாய்ந்த அந்த விருதோட பெயர் மறுபடியும் உங்கள் குரல்ல தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்.
2: கூல் லீடர்ஸ் விருது,
1: அருமை. நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் நான் சொன்ன அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது, பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக் போய் லேண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இசிஜி பண்ணி பார்க்குறாங்க. இசிஜி கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஹார்ட் அட்டாக் தான் அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா கேத்லாப்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆஞ்சோகிராம் பண்ணுவாங்க. ஸோ கேத்லாப் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டுட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது தான் பெட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு, இமீடியட்டாக பண்ண வேண்டியது.
3: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி சேலம்.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: நிமிடம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால்
6: 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கேற்கலாம்.
5: அதேபோல் மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சொல்லுங்க சசிகலா, அருமையான ஒரு இரண்டு வினாக்கள் கேட்டாங்க. இரண்டு வினாக்களுக்கும் நம்ம நேயர்கள் சரியான பதில் சொல்லி பரிசு பாடல் கூட வாங்கிட்டாங்க.
6: பால் போட்டாலும்
5: சிக்ஸரா தான் போய்கிட்டு
6: இருக்கு,
5: பிச்சு சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம விளையாட்டு தொடர்பா அதை கிரிக்கெட் தொடர்பான வார்த்தைகளை பயன்படுத்தின பிச்சு சரியில்லை, பால் எப்படி போட்டாலும் எளிமையாவே போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அடுத்தது ஒரு நேயர் இருக்காரு, அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்.
6: ஆமா, இப்ப காத்து நம்ம பக்கம் தான் வீசும்.
5: வணக்கம். வந்தார், வென்றார், சென்றார்னு அவரும் கிளம்பிட்டாரு. படுத்த ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம்.

0: சரிங்க, சிஸ்டிக்கலா இப்ப அடுத்தது ஒரு நபரை பத்தி தான் கேட்க போறேங்க சரிங்களா. இவரும் மிக பிரபலமான நபர் தான்.
1: வணக்கம்.
0: கல்யாண சுந்தரம், உங்களுக்காக முதல் மூன்று குறிப்பு சொல்லிடலாங்களா? சரிங்க. இவர் வந்து ஒரு எழுத்தாளர் சரிங்களா. இவரின் எழுத்துக்கள் வந்து பல இதழ்களில் வந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இவர் வந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். இவர்
1: யூகிக்க முடியுங்களா?
0: லேனா தமிழ்வாணன் சொல்றீங்க.

0: சொல்லுங்கள்.
1: உங்கள் இனிப்பு விட்டு விட்டு கேட்கறதுனால கேட்கல, இன்னொரு டைம் சொல்லுங்கள்.
2: எம்எல் முருகேசன் நகர் மருதேறி.
0: இப்போ ஊர் பேர் கேட்கல.
3: எம்எல் முருகேசன் காமராஜ் நகர் மருதேறி அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? முருகேசன் ஐயா
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு, இவர் வந்து ஒரு கவிஞருங்க ஐயா, கவிதைகள் எழுதுவதில் வல்லவர்.
3: சோ ராமசாமி இல்லைங்க, தவறான பதில். நன்றி, வணக்கம்.
4: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்.
3: மாலை வணக்கம் சொல்பவர்
4: பாபாஜான் பாலகோடு.
3: சொல்லுங்க பாபாஜான், பதில் கண்டுபிடிச்சிங்களா பாபாஜான்?
4: மேல ஒரு குறிப்பு கொடுங்க சார், முயற்சி செய்யலாம்.
3: சரி, இவர் வந்து இதழில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்தவர்.
4: அரங்க சீனிவாசன்
3: யார் தெரியுங்களா? அப்படிங்களா? ஆஹா, இப்படி தப்பு பண்ணிட்டீங்களா பாபாஜான்? இப்படி எதிர்பார்க்கலையே, நீங்க சரியா பதில் சொல்லிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே பாபாஜான். அரங்க சீனிவாசன் என்பது மிகவும் சரியான பதில் தான் பாபாஜான். சொல்லுங்க பாபாஜான், ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? நீங்க சொல்றீங்கன்னா தாராளமா சொல்லுங்க. எப்பவுமே நாங்க சொல்லி சொல்லி எங்களுக்கு பழகிருச்சு, இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க கேக்குறோம்.
4: கவிஞர் மற்றும் எழுத்தாளர் பள்ளி பருவத்திலே கவிதை எழுத தொழில் ஆரம்பித்தார்.
3: அது 10 வயதிலேயே.
4: ஆமா.
3: சரிங்க, இவர் 14 வயதுல பாத்தீங்கன்னா சிறு நூல்கள்லாம் எழுதியிருக்காருங்க. அதே மாதிரி 15 வயதில் பிரபந்தங்கள் இயற்றியவர். அதே மாதிரி 5 மொழிகளில் புலமை பெற்றவர் இவரை. 2 தன் வரலாற்று நூல்கள் எழுதியவர். வரலாற்று புதினமும் எழுதியிருக்காரு. அந்த வரலாற்று புதினத்துக்கு என்ன பெயர்னா தியாக தீபம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. பல 100 கட்டுரைகள் எழுதியவர். காந்தியை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மனித தெய்வம் காந்தி காதை அப்படின்னு பேரு. இவரின் கட்டுரைகள் நூலாக வெளிவந்திருக்கு. உரை ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்காரு. ராஜாஜி நினைவு பரிசு பெற்றவர். அதே மாதிரி இவரின் நூல்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 10 வகுப்பும் பாட புத்தகத்திலும் இடம்பெற்றது இவரது எழுத்துக்கள். அதே மாதிரி தமிழக அரசின் பரிசு பெற்றது இவரின் நூல். கவிதை சம்மல் விருது அப்படின்ற விருது வாங்கியிருக்காரு. இவர் இவ்வளவு சிறப்புக்கும் உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரங்க சீனிவாசன். சொல்லுங்க பாபாஜன், என்ன பாடல் வேண்டும்?
4: அரங்க சீனிவாசன்.
3: ஆமாங்க, என்ன பாடல் வேண்டும்?
4: திரைப்படத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா காதல் தேவதை.
3: சரி,
4: அதுல மறக்கு மலரை காற்று மறக்குமா அந்த பாடல்.
3: நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துடலாம். மேலும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இவரை பற்றி இன்னும் ஒரு சில குறிப்புகள்லாம் கொடுத்துடலாம்.
1: சொல்லுங்க சசிகலா.
0: இவர் வந்து காந்தியை பற்றி எழுதியிருக்காருன்னு சொன்னீங்க, அந்த மனித தெய்வம் காந்தி கதை, அதுக்கப்புறம் ராஜாஜி நினைவு பரிசும் பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதெல்லாம் உத்தமமானது.

இவர் செப்டம்பர் 29, 1920 பிறந்திருக்காரு. தமிழக கவிஞரும் எழுத்தாளரும் மான இவர் வந்து மகாத்மா காந்தியை கதை தலைவராய் கொண்டு அந்த நூலை எழுதியிருப்பார். சீனிவாசன் பர்மாவில் பெகு மாவட்டத்தின் சுவண்டி அப்படின்ற சிற்றூரில் அரங்கசாமி நாயுடு, மங்கம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார். மங்கம்மாள் நேதாஜியோட இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சிராணி படைப்பிரிவில் துப்பாக்கி ஏந்தி போரிட்ட ஒரு பெண்மணி. அவருக்கு பிறந்தவர் தான் இவர் அரங்க சீனிவாசன் அப்படின்றவர். 1942 இரண்டாம் உலக போரின் போது பர்மாவிலிருந்து கால்நடையாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். இடையில குண்டர்களின் தாக்குதலை கவுகாத்தி மருத்துவமனையில் பல மாதங்கள் தங்கி சிகிச்சை பெற்றிருக்காரு. ராஜா சர் முத்தையா செட்டியார் நிறுவிய தமிழ் சமஸ்கிருத ஆராய்ச்சி நிறுவனத்தில் இவர் ஆராய்ச்சி முனைவராக பணிபுரிஞ்சிருக்காரு. சென்னை ரத்னவேல் சுப்பிரமணியம் செந்தமிழ் கல்லூரியில் சிறப்பு பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. திண்டுக்கல் பக்கத்தில் கோவிலூரில் வாழ்ந்து வந்திருக்காரு. 2 தன் வரலாற்று நூல்களை எழுதியிருக்காரு. சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியாரின் படத்தை அரும்பாடும்பட்டு ஊற்றுமலை ஜமனில் கண்டுபிடித்து உலகுக்கு வெளிப்படுத்தவர் இவர்தான். அரங்க சீனிவாசனுக்கு வந்து 4 மகள்கள் இருக்காங்க.

0: அவங்க வந்து விஜயலட்சுமி திருவேங்கடம் மணிமேகலை ராணி அப்படின்றவங்க. இன்னொருத்தர் பேர் வந்து சொல்லியிருக்க, நாலு பேர் பேரும் சொல்லிட்டேன், விஜயலட்சுமி திருவேங்கடம் மணிமேகலை ராணி, இவங்க நாலு பேருமே அப்பா எப்படியோ அப்படியே இவங்களும் கவிஞர்கள்.
1: சரிங்க.
0: தமிழ்நாடு மற்றும் அமெரிக்காவில் வசித்து வந்துட்டுருக்காங்க. அவர் ஒருபோதும் புத்தகங்களின் உரிமை பணம் எங்கே அப்படின்ற மாதிரி பணத்தை வாங்காம அவர் எழுதின ஒரு, ஆமா, சேவையாவே செஞ்சிருக்காரு. அவர் எழுதின ஒரு நூல் தான் புத்தகங்களின் உரிமை பணம் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. அவர் எழுதின அந்த அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னாலும் அதை எடுத்து ட்ரஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாராம்.
1: சரிங்க. சொந்த செலவுக்கு பயன்படுத்தல. எவ்வளவு சிறப்புக்கு உரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரங்க சீனிவாசன்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: நான்கு மணி 41 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள்.

0: இது போன்ற சுகமான பாடல்களை கேட்டு ரசிக்கணுமா? அப்போ பண்பலையோடு இணைஞ்சிருங்க. இன்னைக்கு என்னைக்குமே இரவு 9:30 இடைவிடாத இசை மலையோடு.
1: எல்லாம் சரி சசிகலா, சுகமான பாடல்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அதுதான் என்னால் ஏத்துக்க முடியல.
0: ஆமா, ஓ சுகமான ராகங்களையும் சேர்த்து ஹைலைட் பண்ணிக்கலாம்னு இப்போ எனக்கு தோணுது.
1: 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 10:20, இன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள்லையும் சுகமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதனால சேலம் மாவட்டம் பக்கத்தில் ஏற்காடு பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் தயாராயிருங்க. இன்று இரவு 10:20 என்னிடம் உங்களது விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு பெறலாம். சரிங்க சசிகலா, விடை தேடும் நாட்கள் 4:43 முயற்சி இல்லைங்களா? இப்போ அடுத்ததா யாரை பத்தி கேட்கலாம், என்ன கேட்கலாம், ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எந்த பால் போட்டாலே சிக்ஸ் அடிக்கிறாங்கப்பா,
0: அப்படின்னு கரெக்டா இருக்கு.
1: நம்ம
0: பேட்டிங் பண்றவங்க தான் இப்போ சூப்பரா.
1: ஆமா, இப்ப இந்த நகைச்சுவை காட்சி மாதிரி நமக்கு இன்னும் பயிற்சி தேவையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப அடுத்த ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: உங்க
1: பெயர் சொல்லுங்க மறுபடியும்.
0: சீதாவுக்கு
1: முதல் 3 குறிப்பு சொல்லாமா சீதா உங்களுக்கு?
2: சத்தியமா எனக்கு தெரியாது சார்.
1: இல்லைங்க.

0: கேளுங்க, முயற்சி பண்ணுங்க. ரகுபதி உங்களுக்கு முதல் மூன்று குறிப்பு என்னன்னு ஒரு விளையாட்டு வீரர், சரிங்களா? இந்த விளையாட்டு வீரர் இந்தியாவை சார்ந்தவர், சரிங்களா?
1: என்ன
0: விளையாட்டு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இவர் வந்து அர்ஜுனா விருதும் வாங்கியிருக்காரு. விளையாட்டுக்கு வழங்கப்படும் உயரிய விருது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்ஜுனா விருதும் வாங்கியிருக்காரு. சாதனை செஞ்சவங்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். விளையாட்டுக்கு வழங்கக்கூடிய விருது இருக்கு இல்லைங்களா சசிகலா? அர்ஜுனா விருதுன்னு ஒரு விருது கொடுப்பாங்க, அந்த விருது இவர் வாங்கியிருக்காரு. ஏன்னா உயரிய விருதுன்னு வந்து நம்ம ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அந்த மாதிரி ஒரு விருது கொடுப்பாங்க. இந்த அர்ஜுனா விருதுன்றது ஒரு சாதனை செய்யக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. அந்த விருது இவர் வாங்கியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சரிங்க சாந்திமா, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
2: உங்கள் ஆனா பெண்ணுங்களா?
0: இவர் ஆனா பெண்ண மிகவும் முக்கியமான குறிப்பு கேட்டாங்க பாத்தீங்களா. இவர் வந்து ஒரு ஆண்,
3: அதுதான் உங்களுக்கான குறிப்பும் கூட.
2: நன்றிங்க.
0: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம்.
3: வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி வலயம் கைத்தறி ஜெகநாதன்.
0: சரிங்க ஜெகநாதன்,
4: நீங்க நீங்க கலகலன்னு இருக்கிறீங்க இன்னைக்கு.
3: நம்ம பண்பலையே அப்படிதானே, எப்பவுமே கலகலன்னு தானே.
0: அதாவது நம்ம தர்மபுரி பண்பலையும் ஏற்காடு பண்பலையும் கேட்டா எப்பவுமே கலகலப்பா இருக்கலாம்.
4: ரொம்ப கலகலப்பா இருக்குதுங்க.
0: சரிங்க பதில் சொல்றீங்களா ஐயா? பதில் கண்டுபிடிச்சிங்களா
4: நீங்க? குறிப்பு இருங்க
0: ஐயா. மேலும் ஒரு குறிப்பு அப்படின்னு
3: பாத்தீங்கன்னா, இவர் வந்து பிரிட்டிஷ் U23 ஓபன் விளையாட்டு போட்டியில வெற்றி பெற்றிருக்காரு. பென் ஸ்மித்தை எதிர்த்து போட்டிட்டு.
0: லக்ஷ்மண் சிவராம கிருஷ்ணன். அவர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் நினைக்கிறேன், கரெக்டுங்களா? இல்லைங்க, அவர் இல்லைங்க. நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
5: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், பதில் கண்டுபிடிச்சிங்களா?
5: மேலும் ஒரு குறிப்பு கொடுக்கறீங்க.
0: சரிங்க. இவர் வந்து வலது கை பழக்கம் உள்ளவருங்க, அதாவது ரைட் ஹேண்ட் அப்படி யூஸ் பண்றவர்.
4: தவறான
0: பதிலா சொல்லிட்டீங்களே. நன்றி. அடுத்த நேயரே சந்திப்போம்.
3: வணக்கம்.
6: ஹலோ.
3: வணக்கம். யார் இங்க இருந்து?
6: நான் கபிஜித் பேசுறேன், சேலத்துல இருந்து.
0: கபிஜித், சொல்லுங்க கபிஜித்.
3: கபிஜித், குறிப்புகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: அபே சிங்.
0: அபே சிங்கா?
3: சேலத்திலிருந்து பேசுறாரு கபிஜித்
0: இல்ல இல்ல, இருங்க இருங்க இருங்க, ஓடிடாதீங்க.
3: குறிப்பு கேட்டு ட்ரை பண்ணுங்க.
0: அபைசிங் என்பது மிகவும் சரியான பதில். இவர் என்ன விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்குவாஷ். ஏன்னா விளையாட்டு வீரர் அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து அபைசிங் சொல்றாரு. எப்படி சொல்றீங்க அபைசிங்? எந்த குறிப்பு வச்சு கண்டுபிடிச்சீங்க?
6: நீங்க சொன்ன குறிப்புகள் எல்லாத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தேன்.
0: மேட்ச் பண்ணி பாத்தீங்க?
3: ஸ்குவாஷ் பிளேயர்ன்றது
6: மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு, அதனால சொன்னேன்.
0: அதனால சொல்லிட்டீங்க.
3: சிட்டி குழந்தை
0: அருமை
3: சூப்பரா சொல்லிருச்சு.
0: சொல்லுங்க கபிஜித், என்ன பாடல் வேண்டும்?
3: இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்டா ஓகே
0: சொல்லுங்க. இது வந்து தமிழ் பாடும் தர்மபுரி பண்பலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தமிழ் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம் நீங்க.
3: ஆமா,
6: உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது போட்டுருங்க.
0: சரிங்க, நிச்சயமா உங்களுக்கு

0: ஒரு தொழிலான பாடல் கூட நான் கொடுக்க முயற்சி செய்கிறேன். நன்றி கபிஜித். சொல்லுங்க சசிகலா, அபய் சிங் அருமையாக சொல்லிட்டார் இல்லைங்க கபிஜித், அவருக்காக ஒரு பாடல் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அபய் சிங்கை பத்தி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்குவாஷ் விளையாட்டு வீரர் இல்லைங்களா?
1: விளையாட்டு வீரர்.
0: ஏன் இந்த கேள்வி கேட்டுங்க? இதெல்லாம் நீங்க சொல்லணும்.
1: ஏன்னா அவர் வந்து ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ ஜப்பான்ல ஆசியா 20th ஆசியா கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு.
0: சரி,
1: அதுல வந்து குவாஷ் இருவர் ஆடும் பிரிவுல வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. இவரும் ஹன்ஹத் சிங்கும் சேர்ந்து வாங்கியிருக்காரு.
0: சரிங்க,
1: அதனால இவரை பத்தி கேட்டேன். விளையாட்டு பேரை கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு இருந்த நான் விளையாட்டு வீரர் அப்படின்னு குறிப்புகளை கொடுத்து தொடர்ந்து பேசிட்டு வந்ததுனால அவர் பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பரா சுட்டி குழந்தை கவிஜித் அவங்க.
0: சரிங்க,
1: அவங்க இவங்க இவங்களை பத்தின குறிப்புகளை கொடுத்துடலாம். இவர் ஒரு இந்திய குவாஷ் வீரர். உலகக்கோப்பை மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தங்கம் பதக்கம் பெற்றிருக்காரு. மேலும் 6 முறை ஆசிய சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காரு இவர்.
0: சரி,
1: சிங் பிரீமியர் குவாஷ் லீக்லயும் போட்டிட்டு இருக்காரு. இவர் வந்து வழக்கு கை பழக்கம் இருக்கிறவர் தான் நீங்க சொன்ன மாதிரி.
0: சரிங்க,
1: எங்க பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டுல பிறந்திருக்காரு. இவர்
0: தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்காரு. இந்த குறிப்புல நம்ம சொல்லாதுக்கு முன்னே பதில் கண்டுபிடிச்சிட்டா இல்லைங்களா கபிஜித்?
1: அருமையா கண்டுபிடிச்சிட்டாரு. நான் நிறைய குறிப்புகளை எடுத்து வச்சிருக்க சொல்லலான்னு
0: சொல்லலான்ட்டு. சரிங்க,
1: அது இல்லாமல் நிறைய கேம்ஸ் விளையாடி இருக்காரு. சிங்குக் ஜேம்ஸ் வில்ட்ராஃப், அரிந்தர் ஃபால்ஸ் வந்து டேவிட் கேம்பியன், மால்கம் வில்ஸ்ட்ராப் மற்றும் பாஸ்கர் பாலமுருகன் போன்ற குறிப்பிடத்தக்க குவாஷ் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இவர் வந்து பயிற்சி எடுத்துட்டு
0: முறையா
1: இவர் வந்து 6 முறை ஆசிய சாம்பியனா இருந்திருக்காரு.
0: பயிற்சி முக்கியம் இல்லைங்களா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: முடிந்தவரை முயற்சி செய், முடியவில்லை என்றால் பயிற்சி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கபிஜித்துக்காக ஒரு இணைப்பாடல் கேட்டுலாங்களா?
1: கேட்டுலாம்.
2: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: சசிகலா கிருஷ்ணன்
0: மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தர்மபுரி ஆரண்டியர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேற்று ஐசியூவில் அட்மிட் ஆகிற கேசஸ் 1-1 நம்ம இந்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். நேற்று டெங்குவை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நிறைய காய்ச்சல் இருக்குங்க. ஸ்கிரப் டைஃபஸ்ன்னு சொல்லுவோம், உண்ணி காய்ச்சல், விஷப்பூச்சி காய்ச்சல்னு சொல்லுவோம், செப்சிஸ் பாக்டீரியா கிருமினால் காசாகிற காய்ச்சல், இது எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். என்ன ஒன்று, டெங்குவில் 4-5 நாளில் காய்ச்சல் சரியாயிடும். நான் சொல்கிற மற்ற காய்ச்சல்லாம் 6வது நாள் 7வது நாளும் காய்ச்சல் நிறைய இருக்கும். நேற்று மாதிரியே தாங்க செப்டிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். டெங்குவில் எப்படி முதல் 2 நாள் திடீர்னு மயக்கம் மாறாங்க, பல்ஸ் வீக் ஆகுதுன்னு சொல்லணும், இந்த காய்ச்சல்லையும் அந்த மாதிரி ஆகலாம். ஹை ஃபீவர் அடித்து திடீர்னு மயக்கம் போடலாம், இல்லை ஃபீவர் சரியாயிட்டதுக்கப்புறம் வாமிட்டிங் ஏதாவது எடுத்து அப்புறம் மயக்கமாகலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஐசியூ தேவைப்படும். அதே மாதிரி லங்ஸில் நிமோனியா மாதிரி இருந்திருக்கும், அதை பற்றி நாளைக்கு பேசலாம். அதே இன்ஃபெக்ஷன் பிளட்டில் கலக்கும் போது அதுவும் ரொம்ப அதிகமாக செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இன்ஃப்ளமேஷன் பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்ஃபெக்ஷனும் அதிகமாக இருக்கும், லங்ஸ்லேயும் இருக்கும் பிளட்லேயும் இருக்கும். அந்த டைம்லேயும் நான் சொன்ன மாதிரி மயக்கம் வரலாம், மூச்சு திணறல் வரலாம். டெங்குவில் வந்து பெரும்பாலும் 5வது நாள் 6வது நாள் காய்ச்சலுக்கு அப்புறம் தான் மூச்சு திணறல் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொன்ன காய்ச்சலில் நான் ஆரம்பத்துலேயே லங்ஸ்லேயும் அது இன்வால்மெண்ட் இருக்கனால 2வது 3வது நாளே மூச்சு திணறல் வரலாம், அப்போயே கூட உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படலாம். அது இல்லாமல் ஐவி ஆன்டிபயோட்டிக்லாம் சிலது ஐரன் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும், அதை இன்ஃபியூஷனாக போடணும், ஸ்லோவாக போடணும், அந்த மாதிரி சூழ்நிலைகளும் நம்ம ஐசியூவில் வச்சு சேஃபாக குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாலும் நல்லது. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்கிரப் டைஃபஸ், செப்சிஸ் ரெண்டுமே டெங்கு மாதிரியே மோசமான காய்ச்சல் தான். நிறைய பேர் அந்த டவுட்டும் கேட்குறாங்க, இப்போ தான் டெங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே நெகட்டிவ் தானே, அப்புறம் ஏன் ஐசியூவில் வச்சுருக்கீங்கன்னாங்க. டெங்கு மாதிரியே பல காய்ச்சல் ரொம்ப மோசமான காய்ச்சல் இருக்குங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேற்று சொன்ன மாதிரியே தான் முதல் 2 நாள்லேயும் உங்கள் குழந்தை சிக்காய் ஐசியூக்கு போகலாம், இல்லை 5-6 நாள் காய்ச்சல் கொஞ்சம் சரியாகிற நிலமையிலையும் மூச்சு வாங்கி ஐசியூக்கு போகலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், உங்கள் பீடியாட்ரிஷனை நம்பி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் சொன்ன மாதிரி ஐசியூவில் அட்மிட் ஆகிற கேசஸ், நேற்று டிஸ்கஸ் பண்ண டெங்கு ஆகட்டும், ஸ்கிரப் டைஃபஸ், அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற நிமோனியா, வீசிங், பச்சிளங்குழந்தைகள் ஐசியூ, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு பதிவாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் டாக்டர் தீபக் வரும். அதில் இருக்கிற ஐசியூ பற்றி இந்த வீடியோ, ஹெல்த் ரிலேட்டடான வேறு சில வீடியோஸ், மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா டாக்டர் தீபக் டிபிஐ அப்படிங்கிற இதில் இன்ஸ்டாகிராம்,

0: ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வருது, என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், 7339253818. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரப் டைஃபஸ், செப்சிஸ், டெங்கு, நேற்றைய டெங்கு வந்து எத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கேஸஸ் ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அதே மாதிரி தாங்க இந்த செப்சிஸ், ஸ்க்ரப் டைஃபஸ், உன்னிக்காய்ச்சல், இதையும் நம்ம நிறைய கேஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டாக்டர் தீபக்ஸ் நியூபான் சைல்ட் கேருக்கு எங்களை நம்பி வரலாம். உங்கள் குழந்தை நல்லா இருந்தால் ஓபியாகவே நாங்கள் பார்த்து ட்ரீட் பண்ணிவிடுவோம். உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அட்மிட் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக இருந்தால் ஐசியூ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஐசியூவில் சேஃபாக நீங்கள் அட்மிட் ஆகி எந்த பிரச்சனை இருந்தாலும் குணமாகி போகலாம். ஒருவேளை ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அது ரெஃபரல் அப்படின்னு சொல்லுவோம். அது தேவைப்பட்டால் மட்டும் நாங்களே பொறுப்பாக ஒரு நல்ல சென்டருக்கு, ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பிகேபி ஹோட்டல் எடுத்தாப்பில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூபோர்ன் சைல்ட் கேருக்கு வாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு அன்பு செலுத்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க, அவங்களுடைய உடல்நலம் மனநலம் பாதுகாக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். மேலும் ஸ்க்ரப் டைஃபஸை பற்றி இப்போ நான் சொன்ன பல விஷயங்களை ஒரு தொகுப்பாக நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பதிவாக போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணினா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற உன்னிக்காய்ச்சல் அப்படிங்கிற தலைப்பு இருக்க இந்த வீடியோவையும் குழந்தைகள் நலம் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடியிலும் முடியிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலைத்தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் புதுநெல்லு புதுநாத்து எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் மனு எஸ் ஜானிக்கு குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

மங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவை

0: 新蛋糕。
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் தங்க மனசுக்காரனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் மனு எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் மண்ணுக்கேத்த மைந்தனும் திரைப்படத்திலிருந்து. தேவாவின் இசையில் காளிதாசனின் வரிகளில் மனோ எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் பாட்டுக்கு ஒரு தலைவன் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கத்தின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
3: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
4: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
3: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
4: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்தம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
3: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
4: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் சின்ன வீடு எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு.
1: ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்த்.

0: ಎಣ್ಣೆಯಲ್ಲಿ ಸೂಪರ್ ಎಣ್ಣೆ ಉಷಾ ಸನ್ ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್.
1: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் மனசுக்கேத்த மகராசா எனும் திரைப்படத்திலிருந்து. தேவாவின் இசையில் காளிதாசனின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி.

0: நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வீரபாண்டியன் எனும் திரைப்படத்தில் இருந்து சங்கர் கணேசின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் மலேசிய வாசுதேவன் கே சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த பாடல்.

0: விரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேர்கள் கேட்டு

வாசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் நிறைவு பாடல் உறவை காத்த கிளி எனும் திரைப்படத்திலிருந்து. டி ராஜேந்திரன் இசையில் கே ஜே யேசுதாஸ் பி எஸ் சசிரேகா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த பாடல்.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் தமிழ்நாட்டின் சிதம்பரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜர் திருக்கோயில். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நடன கலைஞரும், குறிப்பாக பரதநாட்டிய கலைஞர்களும் நடன கடவுளான நடராஜரை வணங்குகிறார்கள். சிதம்பரத்தில் உள்ள நடராஜரின் பஞ்சலோக உருவம் உலக புகழ் பெற்றது. சிதம்பரம் என்பது யாராலும் ஆராய முடியாத அல்லது அதன் வேர் அல்லது முடிவை கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியம். உலக புகழ் பெற்ற இந்த கோயிலில் கோவிந்தராஜர் என்ற பெயரில் காக்கும் கடவுளான விஷ்ணுவின் கோவில் அமைந்துள்ளது. இங்கே இறைவன் ஆதிசேஷர் என்ற 7 தலை பாம்பின் மீது படுத்திருக்கிறார். நாம் முதலில் பார்ப்பது நடராஜரின் உருவம். உள்ளே செல்லும் போது நாம் கோவிந்தராஜ பெருமாளை தரிசிக்கலாம். இந்த கோவில் திராவிட பாணி கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. ஆழ்வார் துறவிகளின் ஆரம்ப கால இடைக்கால தமிழ் கொள்கையான திவ்ய பிரபந்தத்தில் இது மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது. உலகை காக்கும் விஷ்ணுவின் 108 முக்கியமான கோவில்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று இது. இங்கு அவரது துணைவியார் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி தேவி புண்டரீகவள்ளி என்று அழைக்கப்படுகிறார். பூசாரிகள் ஒரு நாளைக்கு 6 முறை திருவிழாக்கள் மற்றும் தினசரி அடிப்படையில் தினசரி பூஜைகள் செய்கிறார்கள். இங்கே நாம் சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோவிலில் இணைந்திருப்பதை காண்கிறோம். 2 கடவுள்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை. இருவரும் ஒன்றுதான் என்பதை இது குறிக்கிறது. பிரம்மா 4 முகங்களுடன் விஷ்ணுவின் கடற்படை நான் மீது அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். ஆனால் அவர் இங்கு நின்று கொண்டு காட்சியளிக்கிறார். பஞ்ச பூதங்கள் ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர் மற்றும் பிருத்திவி. பெருமாள் ஆகாயத்தை நோக்கி இருக்கிறார். ஆகையால் இது ஆகாயத்திற்கு சொந்தமானது. கருவறைக்கு மேலே உள்ள விமானம் சாத்விக விமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஊர்வல தெய்வம் தேவாதி தேவன் தாயார்களுடன் அமர்ந்த நிலையில் இருக்கிறார். நின்ற கோலத்தில் மற்றொரு ஊர்வல தெய்வம் தனது பாதங்களுக்கு அருகில் தலைமை தாங்கும் இறைவனுடன் உள்ளது. கோவிந்தராஜர் சித்திரசபை எனப்படும் கோவிலில் தனது கொடிக்கம்பத்துடன் தனி கோவிலில் இருக்கிறார். முன் மண்டபத்தில் நின்று கொண்டு பக்தர் நடராஜர், கோவிந்தராஜர் மற்றும் பிரம்மா ஆகியோரை ஒரே நேரத்தில் தனது கடற்படை நானில் ஒன்றாக காண முடியும். இந்த சிவ விஷ்ணு பிரம்மா தரிசனம் இந்த கோவிலில் மட்டுமே பக்தர்களுக்கு கிடைக்கும். இது பக்தர்கள் முக்தியை விரும்பும் பூமி. கலிங்க மன்னன் காவேரனுக்கு லோபமுத்ரா என்ற மகள் இருந்தால். அகத்திய முனிவரை மணந்தாள். முனிவர் லோபமுத்ராவை காவிரி நதியாக மாற்றினார். காவேரனும் அவன் மனைவியும் தினமும் நதியில் நீராடி தங்கள் மகள் லோபமுத்ரா காவேரியிடம் முக்தியை அடைவதற்கான வழியை கேட்டார்கள். அவர்கள் தில்லை நகருக்கு சென்று விஷ்ணுவை தவம் செய்து அவர்களின் விருப்பத்தையும் இறைவனின் தரிசனத்தையும் நிறைவேற்றும்படி அறிவுறுத்தினாள். அவர்களின் தவத்தில் மகிழ்ந்த இறைவன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் தோன்றி தம்பதிகளுக்கு முக்தியை வழங்கினார். ஒரு பாரம்பரியமாக விஷ்ணுவின் கடற்படை நானில் பிரம்மா அமர்ந்த வடிவத்தில் காணப்படுகிறார். இந்த மரபிலிருந்து வேறுபட்டு இந்த கோவிலில் பிரம்மா நின்ற வடிவத்தில் இருக்கிறார். இங்கு கருட பகவான், நரசிம்மர், மகரிஷி பதஞ்சலி, ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோர் பிரகாரத்தில் உள்ள தங்கள் சன்னதிகளில் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். நாம் இதுவரை தரிசித்தோம் சிதம்பரம் ஸ்ரீ கோவிந்தராஜர் திருக்கோயில்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிய

நேரம் மாலை 6:10. எட்டதுக்கும் இசை மழை பொழியும் இன்ப தேநிலையம் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது இசை மின்னல் நிகழ்ச்சி.

துள்ளலான இசையோடும் துடிப்பான பாடல் வரிகளோடும் பாட்டு கேட்டு ரசிக்க ஆரம்பமாயிற்சி இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலை சத்தமிக்கும் நேரமெல்லாம் தித்திக்கும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது சத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
2: இசை மின்னல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஸ்பார்க்க கிரியேட் பண்ண பீட்டோட பாட்டு வருது. பீமா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்து இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இசையோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 6:22. நேர்களின் கவனத்திற்கு இன்றிரவு 10 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசியா போட்டிகளின் நேரடி வருணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். விளையாட்டின் சிறப்பம்சங்களை குறித்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

அதனைத் தொடர்ந்து 10:20 சுகமான ராகங்கள். இன்று சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிபரப்பப்படும். ஸோ சேலம் மாவட்ட நேயர்களே தயாரா இருந்துக்கோங்க, ஏற்காடு நேயர்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணலாம். இசைமின்னல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வருது இசையோட சுவாரஸ்யத்தை மேலும் கூற்ற அளவுக்கு ஒரு பாடல். வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படத்திலிருந்து

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 8 என் பாட்டு இசப்பாட்டு என்ற தலைப்பில் இளம்தென்றல் நிகழ்ச்சி வலம் வர இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. அதனைத் தொடர்ந்து 9:30 இடைவிடாத இசைமலை, தொடர்ந்து 10 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி சிறப்பம்சங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:20 சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர இருக்கு சுகமான ராகங்கள்.

0: சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக திறன் போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3 முதல் 4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மை பணியில் மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மை பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல் முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவினாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிக்க திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின்போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கி தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களை பெற்றுள்ளது. ஒட்டுமொத்த இந்திய அணியும் இப்போட்டிகளில் 6 வெள்ளிப்பதக்கங்களையும் 20 சிறப்பு பதக்கங்களையும் வென்றுள்ளது. இதனையடுத்து உலக தரவரிசையில் 10ஆம் இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. மாவட்ட மற்றும் மாநில அளவிலிருந்து திறமையான போட்டியாளர்களை கண்டறிந்து அவர்களை தயார்படுத்தியதன் மூலம் சர்வதேச போட்டியில் தமிழ்நாடு வெள்ளிப்பதக்கம் பெற முடிந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் சிறந்த அறிவை பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் உத்வேகத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் வாழ்வில் வெற்றி பெற கடின உழைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர

0: குடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தூய்மையே சேவை விழிப்புணர்வு இயக்கப்பணிகள் நாடு முழுவதும் காந்தியடிகள் பிறந்தநாள் அக்டோபர் 2 வரை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காந்தியடிகளின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சத்திர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியிலும் தூய்மையே சேவை விழிப்புணர்வு இன்று நடைபெற்றது. இதில் மத்திய புள்ளியியல் துறையின் விருதுநகர் அலுவலக உதவி இயக்குநர் திரு ரத்னம் நாட்டிலும் வீட்டிலும் தூய்மையையும் சுகாதாரத்தையும் காப்பதற்கு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார்.
2: மத்திய அரசின் அனைத்து துறைகளின் சார்பாக நாடு முழுவதும் செப்டம்பர் 17 பிரதம மந்திரி பிறந்த நாளிலிருந்து அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள் வரை நாடு முழுவதும் தூய்மை இயக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த சத்திரெட்டிப்பட்டியில துணை மண்டல அலுவலகம் சார்பாக மக்களோட ஒரு இன்டராக்ட் பண்ணி அவங்க எப்படி குப்பையெல்லாம் தனித்தனியா பிரித்து சேகரித்து உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு எங்கள் துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து நீங்கள் இதை கடைபிடித்து நம்மளும் நம்ம வீடும் நாடும் சுகாதாரமாக சுத்தமாக இருக்க உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானாவில் இருந்து மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் வடக்கு தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய
1: மாவட்ட செய்திகள். முன்னாள் மேயர் சிவராஜின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையில் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் சிறப்பு மணல் சிற்ப கண்காட்சி இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் மாவட்ட நீதித்துறை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சமரசமலம் தீர்வு, சுமூகமான தீர்வு, விரைவான தீர்வு என்ற நோக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவர்கள் இந்த கல்வியாண்டிற்கான மேற்படிப்பு உதவித்தொகை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெற்று வரும் நவராத்திரி கோலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ், பூவம்மா மற்றும் பிராச்சி கிரண் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகத்திறன் போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாக உள்ளது. இதன் விவரம், ஜூனியர் என்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி, டிப்ளமா முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/7/2026 படி இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, உடல் தகுதி தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர், பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/9/2026, அதாவது நாளையே கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு cpcl.co.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து கல்பாக்கத்தில் உள்ள இந்திய அணுமின் நிலையத்தில் பாவனி நிறுவனத்தில் 50 காலி இடங்கள் உள்ளன. இதன் விவரம், அப்ரண்டிஸ் பிரிவில் பிக்டர் 20, எலக்ட்ரீஷியன் 10, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் 10, மெக்கானிக் 5, மெஷினிஸ்ட் 1 என 50 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு ITI முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 16 முதல் 24 இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/10/2026 படி இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஸ்டைஃபண்ட் மாதம் ₹9,600 வழங்கப்படும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 1/10/2026. மேலும் விவரங்களுக்கு bavini.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் 13 இடங்கள் உள்ளன. இதன் விவரம், டெக்னிக்கல் ஆபிசர் 12, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. இதற்கு BE, BTEC, BSc, MBA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயதானது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 15/10/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/10/2026. மேலும் விவரங்களுக்கு NEERI.RES.IN என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து தமிழகத்தின் மகேந்திரகிரியில் செயல்படும் இஸ்ரோவின் உந்து விசை வளாகத்தில் 20 காலி இடங்கள் உள்ளன. இதன் விவரம், டெக்னீசியன் 13, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3, தீயணைப்பு வீரர் 3, குக் 1 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமா முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 5/10/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹750 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் ₹500 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/10/2026. மேலும் விவரங்களுக்கு iprc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் 110 காலி இடங்கள் உள்ளன. இதன் விவரம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 37, அசிஸ்டன்ட் 29, MTS 14, டெக்னீசியன் 9, இன்ஜினியரிங் ஆபிசர் 8, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 11, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 110 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, டிகிரி, BE முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 12/10/2026 படி இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹1,000 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/10/2026. மேலும் விவரங்களுக்கு cpri.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள ரிசர்ச் அசோசியேட் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு கல்வி தகுதி, PhD முடித்திருக்க வேண்டும். வயது 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை இமெயிலின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை.

முகவரி ஷேட்டில் வலா அட் இந்தியன் ஆயில் டாட் ஐஎன். விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/9/2026. மேலும் விவரங்களுக்கு iocl.com என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் செயல்படும் தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பல்வேறு பிரிவுகளிலான டெக்னீசியன் பணியிடங்களுக்கு ஐடிஐ தேர்ச்சி மற்றும் 3 ஆண்டு பணி அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 28க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 4/10/2026. மேலும் இவர்களுக்கு www.ngri.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவு பெறுகிறது வேலை காத்திருக்கு. உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.

தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலையே நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் அதிகபட்ச மழை அளவாக 87.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 38.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் திருத்தணியில் 22.8 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.4 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், விழுப்புரம், கடலூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.

0: நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: எஃப்எம்ல பேசணும்னு ஆசையா? கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? பல நாட்கள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலையா? கவலையை விடுங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
2: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: அறிவிப்புகள். முதலாவதாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக ₹36,00,000 வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதிகள் QS உலகத்தர வரிசையில் முதல் 250 பல்கலைக்கழகத்தில் சேர்ந்திருக்க வேண்டும், இளங்கலை படிப்பில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும், பெற்றோரின் ஆண்டு வருமானம் 800,000 மிகாமல் இருக்க வேண்டும். www.bcmbcm.tn

0: டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அல்லது வெல்ப் ஸ்கீம்ஸ் மைனாரிட்டிஸ் டாட் HTM என்ற இரு இணையதளங்களில் ஏதாவது ஒன்றினை பயன்படுத்தி விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஆணையர் சிறுபான்மையர் நலத்துறை கலசமஹால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 605 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த விண்ணப்பங்கள் சென்றடைய வேண்டிய கடைசி நாள் வருகின்ற மாதம் அக்டோபர் 15 எனவே இவ்வாய்ப்பினை தகுதியுடன் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக 2027 ஜூலை மாதத்தில் கைவினையர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGT நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற அக்டோபர் 9 தேர்வு கட்டணமாக ₹200 www.karuvulam.tn.gov.in என்ற இணையதளத்தில் செலுத்த வேண்டும். விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக தொலைபேசி எண்களான 0 43 42 என்ற முன்னணைப்போடு 28 80 99 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 90 80 27 61 72 என்ற இரு எண்களை அழைக்கலாம். அடுத்த அறிவிப்பாக தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி குறித்த அறிவிப்பு. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான வசதியான குறைந்த கட்டண தங்குமிடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி எதிரில் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தருமபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.toli.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
1: நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நம்ம பண்பலையில தினமும் பகல் 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்த நிகழ்ச்சியில உங்களோட ரெசிபிய சொல்ல ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து 0434242444030 என்ற பண்பலை வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சமையல் ரெசிபிய 4-5 நிமிடத்திற்கும் மிகாம எங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைங்க. அனுப்பும் பொழுது கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சிக்கான குரல் பதிவுன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்க அனுப்புற வாய்ஸ் ரெக்கார்ட உங்களுடைய குரல்லையே கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில கேட்கலாம், சமைக்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: மகாகவி பாரதி நினைச்ச உடனே மனதுக்குள்ள ஒரு இன்பமும் உடல்ல ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு பேருங்க. பிறந்த இடம் வந்து எட்டயபுரம், ரொம்ப வறட்சியான பகுதி. அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டால், எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் சில ஆண்டுகள் இருந்ததால் சம்ஸ்கிருதம், ஹிந்தி. இதை தவிர 1908-18 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்ததுனால ஃப்ரெஞ்சு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு என்று இத்தனை மொழியும் அவருக்கு தெரியுங்க. 1882 பிறந்து 1921 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த மகாகவி. 10க்கும் மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்குது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எழுந்திருங்களா, யாம் அறிந்த மொழிகளிலே

0: தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னால் எத்தனை பெருமை, எத்தனை அழகு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அதனுடைய வயதை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ உங்கள் மொழிக்கு என்ன வயது? 400. உங்கள் மொழிக்கு என்ன வயது? 800. பாரதிட்ட கேட்டாங்க, அவருடன் சொன்னார், எங்கள் மொழிக்கு வயதெல்லாம் கிடையாது, அவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பின்லாம் எங்கள் தாய். எங்கள் அம்மா வயசு எனக்கு தெரியாத மாதிரி என்னுடைய மொழியினுடைய வயசு என்னுடைய தாயினுடைய வயசு தெரியாது எனக்கு. என்னுடைய தாய்மொழி அத்தகைய தன்மை மிகுந்தது. அது மட்டும் இல்லை, இந்த குறைவான வயதுக்குள்ளே அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் எத்தனை விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார். ஒரு அதிசயமான விஷயம் படித்தேன், என்ன அப்படின்னா, அந்தணர்களில் மீசை வைத்து கொள்ள மாட்டார்கள், அவர் மீசை வச்சிருப்பாராம். வடநாட்டில் இருந்ததுனால அப்படி தலைப்பாக கட்டுப்பாராம். காசியில் இருந்தபோது அவருடைய அத்தை வீட்டுக்காரர் இவர்கிட்ட அதிகம் பேச மாட்டாராம், ஏன்னா இவன் மரபு மீறின ஆளாக இருக்கான், மீசை வச்சுக்கிட்டு தலைப்பாக கட்டிக்கிட்டு என்ன அழுவேன் அப்படின்னு பேசவே மாட்டாராம். ஒரு நாள் எட்டயபுரம் ஜமீன்தார் வந்து அங்கே வந்திருக்கிறாரு, எங்கள் காசிக்கு வந்த உடனே அந்த கோயிலில் காலையில் பூஜை நடந்த உடனே யாராவது தமிழ் பாசுரம் பாடுங்க அப்படின்னாங்களாம். அந்த ஓதுவாரை காணோம், உடனே பாரதி கணீருங்கிற குரலில் திருவாசகத்தை எடுத்து பாடுறாருங்க. திருவாசகத்தை பாடின உடனே கேட்டு ராஜா மெய்சிலுத்து போகிறார், அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே அசந்து போகிறாங்க. நீ பாரதி தானே, இன்னார் பையன் தானே? ஆமாம் சொல்லிட்டு, சரி நீ ஏன் எட்டயபுரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் பாரதி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறார். இப்போ ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள், இவர் பாடி முடித்தோடனே அவங்க அத்தை வீட்டுக்காரர் அது வரைக்கும் அவரை மதிக்காதவர் ஓடி வந்து கயிறண்டையும் பிடிச்சிக்கிட்டாரான், நாங்களெல்லாம் ஆஷாட பூதிகள் வெளிவேச்சுக்காரர்கள், நீயே உண்மையானவன், ஏன்னா உன் குரலில் இருந்த உண்மையும் உணர்வும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய விஷயம்னு சொன்னாரான். 1912 அந்த டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து போனதை பாரதி இந்தியா என்கின்ற தன்னுடைய பத்திரிகையில் அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க. 1800 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்ற டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் இப்படி நீரில் அமிழ்ந்திருக்கிறது, அதன் காரணமாக பலர் மரணமடைந்திருக்கிறார்கள், அவருடைய ஆத்மா சாந்தியடைவதாக என்று ஒரு வரலாற்று பதிவை தன்னுடைய இதில் பதிஞ்சு வைத்திருக்காருனா எத்தனை பெருமையுடையதாக இருக்குன்னு பாருங்கள். இப்படியான பெரும் தன்மைகள் கொண்ட பாரதியை ஒரு துளிதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்று சொன்னால் அந்த கடல் முழுவதையும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பெருமை இருக்கும். பாரதி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும், கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: இனி நிகழ்ச்சி இரவு 8 இளம் தென்றல். இன்றைய நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற பொருளில். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 8 இளம் தென்றல், இன்று என் பாட்டு எசப்பாட்டு. இன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. இடம்பெறும் முதல் பாடல் பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: காரைக்குடி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: திரிசியில் தொடரும் பாடல் அவள் வருவாளா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய திரை இசை. உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர். அதனை தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: நேரம் 7:10. ஆகாஷவாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
2: வேலூர் அருகே அப்துல்லாபுரத்தில் சிறிய விமான நிலையம் மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் 2017 ₹65 கோடி நிதியில் ஓடுபாதை அமைத்தல், விமான நிலைய மேம்பாட்டு பணிகள், தகவல்

0: கட்டுப்பாட்டு அறை, பயணிகள் அறை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று முடிக்கப்பட்டுள்ளது. ₹10 கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. இந்த விமான நிலையத்திலிருந்து சென்னை, பெங்களூர், திருப்பதி மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களுக்கு சிறிய ரக விமானங்களை இயக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் வேலூரில் அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், வேலூர் விமான நிலையத்தின் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து தயாராக இருப்பதாகவும், விரைவில் திறப்பு விழா தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார். அதேபோல் வேலூர் கோட்டையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தொல்லியல் துறை கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்திருப்பதால் அதை சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடம் பேசி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
1: நம்மளுடைய வேலூரை பொறுத்தளவுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல இருக்கிறவங்களுக்கு, நம்மளுடைய வேலூர் விமான நிலையம் தயாராக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே தொடர்ந்து நம்மளுடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராம்மோகன் நாயுடு அவர்களிடம் தொடர்ந்து நான் அதை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே அவர் வந்து இது சம்பந்தமா அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டது. நாம் ஒரு திறப்பு விழாவுக்கான தேதி நிர்ணயிக்கப்பட வேண்டியதுதான் பாக்கி என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வேலூருக்கு நமக்கு ஒரு நல்ல விமான நிலையம் வர இருப்பது என்பது நமக்கு எல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம்.
0: வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் இருஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் மா மதிப்பு கூட்டுதல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த ஒருநாள் கருத்தரங்கு விவசாயிகளுக்கு அண்மையில் நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்ததுடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாம்பழத்தை மாற்றிய விவசாயிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் குப்பைகளை எரிவாக்கும் திட்டம், ஆடு வளர்ப்பு, நாட்டு கோழி வளர்ப்பு ஆகிய ஆராய்ச்சி மையங்களை ஆய்வு செய்து அதன் பயன்பாடுகளை குறித்தும் விவசாயிகளுக்கு தெரிவிக்குமாறு வேளாண் துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். இக்கருத்தரங்கில் பேசிய ஆட்சியர், மா உற்பத்தி வேலூர் மாவட்டத்தில் 50,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுவதாகவும், இதனை லாபகரமாக மாற்ற வேண்டும் என்றும், மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என விவசாயிகளை அவர் கேட்டுக்கொண்டார்.
2: நம்ம டிஸ்ட்ரிக்டோட மேங்கோ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். பட் அது எப்படி ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது? ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ற பட்சத்துல அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு வந்து அதிக லாபகரமா அது வந்து எப்படி மாத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம இந்த ட்ரைனிங் ஒரு முக்கியமான ஒரு காரணம்.
0: வேலூர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா இடங்கள் குறித்து விரைவில் சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாகவும், மாவட்டத்தில் இயற்கை சார்ந்த இடங்கள் குறித்து மக்களும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்தார். வேலூர் கோட்டை பூங்காவில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறை சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான ஓவியப் போட்டிகள் மற்றும் மாணவர்களுக்கான பேச்சு போட்டிகளும், நாடகம் மற்றும் வில்லுப்பாட்டு ஆகிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். விழாவில் பேசிய அவர், மாவட்டத்தின் பெருமைகளை சர்வதேச அளவில் பேச வேண்டும் என்ற வகையில் வேலூர் நகரம் சுற்றுலாவை மையப்படுத்தி ஒரு காணொளி காட்சியை உருவாக்க உள்ளோம் என்றும், இதற்கு பொதுமக்கள் வேலூரின் சிறப்புகளையும் அதனை வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்படமாகவும் அனுப்பலாம் என்று கூறினார். வேலூரில் எண்ணற்ற ஆன்மீக தலங்களும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களும் உள்ளதால் அத்தகைய அனைத்து சுற்றுலா தலங்களையும் ஒன்றிணைத்து தேசிய அளவில் பிரபலப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
3: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

0: ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அது குறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல்பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மட்டுமன்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தோஹாவில் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கிக் கூட்டத்தினிடையே திருமதி நிர்மலா சீதாராமன் சவுதி அரேபிய நிதியமைச்சர் திரு முகமது அல் ஜடானை சந்தித்து பல்வேறு எதிர்தரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்துள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, சுகாதாரம், கல்வி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நேபாள நிதியமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாக்லே உடனான சந்திப்பின் போது அந்நாட்டின் மழை வெள்ள சீரமைப்பு பணி குறித்து கேட்டறிந்த திருமதி நிர்மலா சீதாராமன், நேபாளத்தில் யுபிஐ, என்பிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இணைப்பை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின் போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படவுள்ளது. இந்த சிறப்பு இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பணிகளின் முன்னேற்றத்தை சாலை போக்குவரத்து அமைச்சக இணைச் செயலாளர் அவ்வப்போது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் எனவும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த

இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜூலை 1 முதல் மாற்றியமைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 31,69,00,000 மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு 61.65% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கிராமப்புறங்களில் வசிக்கும் 73,00,000 அதிகமான மக்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணிகளும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் காலியாக உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்களுக்கும் உத்தராகண்டில் 1 இடத்திற்கும் அடுத்த மாதம் 16 முதல் தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட காலி இடத்திற்கான இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மாநிலங்களவையின் தற்போதைய உறுப்பினர்களான பிஜேபியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு பி எல் வர்மா, சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைவதையடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடங்களுக்கு மனு தாக்கல் செய்ய வருகிற 6 கடைசி நாளாகும். மறுநாள் 7 வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். மனுக்களை திரும்பப் பெற அக்டோபர் 9 கடைசி நாளாகும். போட்டி இருப்பின் 16 தேர்தல் நடத்தப்பட்டு அன்றே வாக்கு எண்ணிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பழங்குடியின பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து ஆவணப்படுத்தும் விதமாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திராகாந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தொடர்பாக பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பழங்குடியின மக்களின் மாறுபட்ட கலாச்சாரத்தை டிஜிட்டல் மயமாக்குவதுடன் அது குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழங்குடியினர் குறித்த ஆராய்ச்சி சூழல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்புக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் நேபாளத்திற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவஸ்தவாவிற்கான பாராட்டு விழாவில் பேசிய நேபாள பிரதமர், சமீபத்திய பெருமழை மற்றும் நிலச்சரிவின் போது இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நேபாளத்தில் மழை, வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம் என எத்தகைய பேரிடர் ஏற்பட்ட சீரமைப்பு பணிகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மருந்து பொருட்கள், தற்காலிக கூடாரம் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா உடனடியாக அனுப்பி வைத்ததுடன் உயிரிழந்தவர்களை அடையாளங்காண டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதிலும் இந்தியா உதவி புரிந்ததாக திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் உள்துறை, சட்டம் மற்றும் நீதி அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த உத்தேச சட்டம் குறித்து நாடாளுமன்ற குழுவினருக்கு எடுத்துரைத்தனர். பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் திரு சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி, தில்லி உயர்நீதிமன்றத்திற்கான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு சேத்தன் சர்மா உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற குழுவினரின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தனர். அனைத்து தகவல்களை திரட்டிய பின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வார இறுதியில் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் மொத்தம் 21 உறுப்பினர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதில் 10 பேர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவர். வெளிநாட்டு பரிசுப் பொருட்களை வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான கணக்குகள் பராமரிக்கப்பட்டு பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் பூஜா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 7:25. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்வது வயல்வெளி அறிவிப்புகள். முன்னதாக,
1: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் TNAU வழங்கும் அங்கக வேளாண்மை ஒரு வருட பட்டயப்படிப்பு பாடங்கள் மாதம் இரண்டு நாள் சனி மற்றும் ஞாயிறுகளில் நடைபெறவுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் வேளாண் துறையில் நீங்களும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கலாம். தமிழ்வழி கல்வியில் பாடங்கள் நடத்தப்படும் வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 93 63 0 5 6 1 3 0 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். விருப்பம் மற்றும் தகுதியுடையோர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அங்கக பாடல்களை, அதாவது அங்கக வேளாண் பாடல்களை கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த வேளாண் துறை அதிகாரியாக பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள்.

நேயர்களின் கவனத்திற்கு இன்னும் 2 நிமிடத்தில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதலாவதாக சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் மூத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அதனைத் தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: என்ன மருதானேக்கா, வீடு வாசல்லாம் பெருக்கி பாத்திரமெல்லாம் பங்குடு பண்ணி துணியெல்லாம் மடிச்சு வீட்டையே சும்மா பல பலன்னு வச்சிருக்கீங்களே.
1: வா அன்பரசி, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா தானே ஆரோக்கியமும் மனசுக்கு தெம்பும் கிடைக்கும். ஆமாம், நீ எங்கே கிளம்பிட்ட கையில் கூடையை எடுத்துக்கிட்டு?
0: அதுவாக்கா, பூக்களை வாங்கிட்டு வரதுக்காக ஆறுமுக அண்ணன் தோட்டம் வரைக்கும் போகிறேன்.
1: அப்படியே பிள்ள? ஆமாம், அவர் என்ன பூக்களை சாகுபடி பண்ணுறாரு, மல்லியா சாமந்தியா?
0: மல்லியும் இல்லை சாமந்தியும் இல்லை, நல்ல வாசனை தரக்கூடிய சம்பங்கி பூச்செடிகளை தான் வளர்த்துக்கிட்டு வராரு. அவங்க தோட்டத்தில் நேற்று போய் பார்த்தேங்க்கா, வெள்ளை வெள்ளையர்னு சம்மங்கி பூ பூத்து கொழுங்குது. அதை பார்க்குறப்ப மனசுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
1: ஓஹோ, சம்பங்கி பூக்களா? அது ரொம்ப அருமையான பூ வகை போயிராச்சே, வருஷம் முழுக்கும் வருமான தர பூ அது.
0: அக்கா, எனக்கு கூட அந்த பூக்களை பார்த்ததும் ஒரு யோசனை வந்துச்சு.
1: என்ன பிள்ளது?
0: நான் சந்தை வியாபாரத்துக்காக தினம் தினம் தெரிஞ்சவங்க தோட்டத்திலிருந்து தான் பூக்களை வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறேன். ஒருவேளை இந்த பூக்களை நானே எங்கள் தோட்டத்தில் சாகுபடி செஞ்சேன்னா அது மூலமாக எனக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும்லக்கா?
1: இதுவும் ரொம்ப அருமையான யோசனை தான். அப்புறம் என்ன, செடிகளை வளர்க்குறதுக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே?
0: ஆரம்பிக்கலாம்க்கா, ஆனால் அது சம்மந்தமான விஷயங்கள் தெரியணும்ல. சம்மங்கி பூச்செடி எப்படி நடணும், எவ்வளவு தண்ணி பாய்ச்சணும், எப்படி பராமரிக்கணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையேக்கா. அதை பற்றி ஆறுமுக அண்ணங்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் ஊர்லயே இருக்க மாட்டேங்கிறாரு.
1: அதுக்கு என்ன அன்பரசி, கவலையை விடு, சரியான நேரத்துக்கு தான் நீங்களும் வந்திருக்க. உனக்கு தேவையான விவரங்களை நான் உனக்கு தெரிஞ்சுக்க வைக்கிறேன்.
0: எப்படிக்கா?
1: இப்போ நம்ம ஊரில் விவசாயம் கூட்டம் நடக்க போகுது. அதில் சம்பங்கி சாகுபடி முறைகளை பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவங்க தான் வந்து தகவல்களை சொல்ல போகிறாங்க. வாப்பிள்ள ஒரு எட்டு போய் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வருவோம்.
0: ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னீங்கக்கா, வாங்க போவோம்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் பயிர் சாகுபடியில் எந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மாவட்டமாக இருக்குது. உங்கள் முத்தனூர் கிராமத்தில் நீங்கள் என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறீங்க?
3: சார், நான் வந்து சம்பங்கி சாகுபடி பண்ணிக்கிறேன் சார். ரெண்டாவது வந்து நெல் நட்டுருக்கேன் சார். கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கேன் சார்.
2: இப்பயும் போட்டிருக்கீங்களா?
3: இப்பயும் இருக்குது சார். இப்போ ஒரு 3 ஏக்கரா கரும்பு இருக்குது சார்.
2: அங்கே கரும்பு இருக்குது?
3: ஆ, இருக்குது சார்.
2: ஒரு பக்கம் கரும்பு, ஒரு வருஷத்திய பயிர் அது.
3: ஆமாம் சார்.
2: அடுத்தது நெல், ஒரு 3-4 மாதத்து பயிர்.
3: ஆமாம் சார்.
2: ஆமாங்க. சம்பங்கி?
3: சம்பங்கி வந்து குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு சார், அதிகபட்சம் 8 ஆண்டு சார்.
2: 3 ஆண்டு 8 ஆண்டுங்களா?
3: ஆமாம் சார்.
2: வச்சுக்கலாம்,
3: வச்சுருக்கலாம் சார்.
2: இதுக்கு முன்னாடி மாதிரி வச்சுருக்கீங்களா?
3: ஆ, வச்சுருக்கேன் சார்.
2: இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது எத்தனை வருஷத்து பயிர்
3: சார்? இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 2வது ஆண்டு பயிர் சார்.
2: எத்தனை ஏக்கர் அல்லது எவ்வளோ பரப்பில் சம்பங்கி வச்சுருக்கிறீங்க இப்போ
3: சார்? இப்போ 2 ஆண்டு முன்னே நட்ட சம்பங்கி வந்து 1 ஏக்கரா இருக்குது சார். இப்போ ஒரு 50 சென்ட் போட்டிருக்கேன் சார்.
2: இப்போ 1.5 ஏக்கர் இருக்குது?
3: 1.5 ஏக்கர் இருக்குது சார்.
2: பூ பறிக்கிறதும் ஆள் வச்சு தான் பறிக்கணும்?
3: இல்லை, நான் பிரிச்சிடும் சார். முடிஞ்ச வரை நான் பிரிச்சேன் சார்.
2: நீங்களே?
3: ஆ, பிரிச்சிடும் சார். முடியலாக ஆளுக்கு விட்டுருவோம் சார்.
2: சம்பங்கிலே நிறைய கலர் இருக்கு இல்லைங்க?
3: வண்ணம் இல்லை சார், ஒரே வண்ணம் தான் சார். வெள்ளை தான் சார்.
2: வெள்ளை தான் அது?
3: வெள்ளை தான்.
2: சம்பங்கிங்கிறது வெள்ளை தான்?
3: வெள்ளை தான் சார்.
2: அந்த ரகத்துக்கு பேர்
3: ஹைபிரிட் சம்பங்கின்னு சொல்லுவாங்க சார்.
2: எப்படி இந்த மாதிரி சம்பங்கி சாகுபடி பண்ணலான்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எவ்வளோ காலமாக இதில் ஈடுபட்டு இருக்கிறீங்க
3: சார்? நான் வந்து சம்பங்கி சாகுபடி வந்து ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கிறது சார். எப்படின்னாக்கா, இது மாதம் மாதம் வருமானம் வருது சார். நெல் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் சார். நெல் வந்து அறுவடை பண்ண சொல்ல மழை வந்துச்சுனாக்கா நஷ்டம் வருது சார். கரும்பு நட்டாலும் அறுவடை பண்ண சொல்ல வந்து மழை வந்தாலும் தள்ளி வெட்டுறது, அப்போ வெட்டுக்கூலி வந்து எக்ஸ்ட்ரா போகுது சார். இது சம்பங்கி வந்து மழை வந்தாலும் மானம் காஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அன்னைக்கு பயிர் அறுவடை பண்ணிடுறேன் சார்.
2: எங்கே விற்பனை பண்ணுவீங்க
3: சார்? திருவண்ணாமலை சார், பூ மண்டின்னு சொல்லிட்டு பெரிய மார்க்கெட் சார்.
2: அங்கே விற்பனை பண்ணிடுவீங்க?
3: ஆமாம் சார்.
2: எங்கே நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து எப்படி பஸ்ஸில் அனுப்பிடுவீங்களா?
3: இல்லை சார், எங்கள் ஊர்லேயே வந்து அவர் ஒரு ஆள் போட்டிருக்கார் சார். கடைக்கார் வந்து அங்கே ஒரு ஆள் போட்டிருக்கார் சார். அவர் வந்து எல்லாத்தையும் இடம் போட்டு வாங்கிடுவார் சார். வாங்கி ஒரு நோட்டில் குறிச்சு கொடுத்துருவா சார். மாதம் மாதம் எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவா சார்.
2: அப்போ தினம் தினம் ஒரு ஆள் வந்து உங்கள் கிட்டேருந்து பூவை

0: வாங்கிட்டு போயிட்டு இருப்பார்.
1: ஆமாம் சார், அவர் முத்தனூரில் வாங்கி வேனில் அனுப்பிடுவார் சார், திருநாள் அனுப்பிடுவார் சார்.
0: கிலோ கணக்குங்களா?
1: ஆமாம் சார், கிலோ கணக்கு சார். அன்னைக்கு ரேட்டு சார் அது வந்து.
0: இப்போ இந்த சம்பங்கிக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர் பாசனம் பண்ண வேண்டியிருக்கும்?
1: சம்பங்கி வந்து சார் இயற்கை பொறுத்தும் சார், அதிக மழைக்காலம் வந்துச்சுனாக்கா தண்ணி தேவைப்படாது சார். அதிக காற்று அதிகமாக அடித்தாலும் வாரத்துக்கு ஒரு டைம் கன்ஃபார்மாக தண்ணி பாசி ஆகணும் சார். வாரத்துக்கு ஒரு நாள் அதிகமாக வெயில் காற்று ரெண்டு சேர்த்து வந்துச்சுனாக்கா அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கன்ஃபார்மாக பாசி ஆகணும் சார்.
0: அஞ்சு நாளைக்கு ஒரு முறை?
1: ஆமாம் சார்.
0: ஏதாவது சொட்டு நீர்?
1: சொட்டு நீர் போட்டால் பெஸ்ட்டு சார்.
0: நீங்கள் போட்டிருக்கீங்களா?
1: நான் போட்டிருக்கேன் சார். ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டது வந்து சொட்டு நீரில் தான் போட்டேன் சார். சொட்டு நீர் போட்டு வந்து மூணு அடிக்கு ஒரு கால் போட்டு சம்பை சாகுபடி செய்யும் சார். அப்போ வந்து சம்பை சென்டரில் வந்து சொட்டு நீர் லேட்டர் போட்டு ஒரு பக்கம் வந்து சம்பா வெங்காயமும் ஒரு பக்கம் வந்து சம்பை சாகுபடியும் பண்ணியிருந்தேன் சார். சம்பா வெங்காயம் வந்து மூணு மாதம் கழிச்ச உடனே அறுவடை பண்ணிட்டேன் சார். நான் வந்து இது செலவு பண்ண காசு எல்லாமே அந்த சம்பா வெங்காயத்தில் எடுத்துட்டேன் சார்.
0: சம்பங்கிக்கு
1: ஊடு பயிர் போல சார்.
0: ஆமாம், அதில் ஒரு ஊடு பயிர்
1: ஊடு பயிர் போல
0: மூணு நாலு மாதத்தில் எடுத்துட்டீங்க?
1: எடுத்துட்டேன் சார். இப்போ லேசாக களை வெட்டிட்டு மிளகாய் நட்டுருக்கேன் சார்.
0: திருப்பியுமா?
1: இல்லை சார், அந்த புதுசாக இப்போ சம்பிங் போட்டுருக்கல சார், ஒரு 50 சென்ட்
0: போட்டு அதில்
1: அதில் வந்து இப்போ ஊடு பயிர் போல் மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன்
0: சார். ஏன் அதில் வெங்காயம் போடலையா?
1: இல்லை சார், வெங்காயம் வந்து விதை வெங்காயம் வந்து 120 ரூபா 130 ரூபா போகுது சார்.
0: நீங்களே கொஞ்சம் எடுத்து வைக்கக்கூடாதா?
1: இல்லை வைக்க முடியாது சார், வெங்காயம் வந்து
0: அடிக்கப்படும்.
1: இல்லை அப்படி நாளாச்சுன்னா தன்னால் அது சர்வ போல் போயிடும் சார்.
0: அதனால் வாங்கி தான் ஆகணும்.
1: வாங்கி தான் ஆகணும் சார்.
0: சின்ன வெங்காயங்களா?
1: சின்ன வெங்காயம் சார், சம்பா வெங்காயம் சார், சின்னது சார்.
0: அது வந்து நீங்கள் சம்பா வெங்காயம்னு சொல்லுவீங்க?
1: சம்பா எங்கள் ஏரியா சம்பா தான் சொல்லுவோம்.
0: நாங்கள் சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம், சிலட்டா சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம்.
1: எங்கள் பக்கம் வந்து சம்பா வெங்காயம் சொல்லுவோம் சார்.
0: பெரிய வெங்காயத்தை
1: அது பெல்லாரி வெங்காயம் சொல்லுவோம்.
0: பெல்லாரி வெங்காயம், அதுக்கு அந்த பேர் தான்.
1: ஆமாம் சார்.
0: நான் மறுபடியும் சம்மங்கிக்கு வர்றேன்.
1: ஆமாம் சார்.
0: சம்மங்கி வந்து எப்படி வந்து நீங்கள் விதை கிழங்கா?
1: கிழங்கு சார்.
0: எங்கே வாங்குவீங்க? எப்படி
1: பக்கத்தில் தெரிஞ்சவர்கிட்ட வாங்கினோம் சார். ஒரு கிலோ வந்து 20 ரூபான்னு வாங்கினோம் சார்.
0: கிலோ 20 ரூபா?
1: ஆமாம் சார்.
0: ஒரு எத்தனை கிழங்கு இருக்கும்?
1: ஒரு கிலோ இல்லையா சார்? ஒரு கிலோவில் வந்து முன்ன பின்ன வரும் சார். சைஸு தந்தாலும் முன்ன பின்ன வரும் சார்.
0: அதுக்கு ஏதாவது பருவம் இருக்குங்களா நடுறதுக்கு?
1: ஆமாம் சார், அங்கே வந்து ஆணி ஆடி ஆவணி மூணு மாதம் வந்து பருவ மாதிரி டைம் சார். இயக்க அதான் வந்து கிளைமேட் மாதிரி சில்லுன்னு காற்று வர டைம் நல்லா வந்தது சார்.
0: என்ன இடைவெளி
1: சார்? மூணு அடி கொண்டு சார். அதான் வந்து சொட்டு நீர் போட்டால் மூணு அடி கொண்டு சார். மூணு அடி கொண்டு போட்டோம்னாக்கா சார் நைட்டில் பூ எடுத்தாலோ பகலில் பூ எடுத்தாலோ கீ என்ன பூச்சி போட்டுக்கிறது தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் சார்.
0: அது என்னங்க நைட்டில் பூ எடுக்கிறது பகலில் பூ எடுக்கிறது
1: சார்? நைட்டு நான் வந்து 2 மணிக்கு போய் பூ எடுப்பேன் சார்.
0: அப்படியா?
1: ஆமாம் சார், 22 மணிக்கு எடுத்து 5:30 வந்து பூ மண்டிக்காரர்கிட்ட பூ ஒப்படைச்சிருவோம் சார்.
0: நைட்டு 2 மணிக்கு போகலாம்?
1: ஆ, போவோம் சார்.
0: தோட்டத்துக்கா?
1: ஆமாம் சார்.
0: நீ ஒரு ஆளாக போவீங்க?
1: நான் ஒரு ஆளே போவோம் சார். எங்கள் ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் எடுப்பாங்க சார்.
0: அப்போ சம்மங்கி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பால் இருந்துகிட்டே இருப்பாங்க.
1: பகல் பாலே இருப்பாங்க சார். நைட் நல்லா நெத்தி பேட்டரி போட்டுன்னு நைட் பகல் ஃபுல்லாக
0: சொல்லுவோம். பேட்டரி போட்டுப்பீங்களா?
1: ஆமாம் சார், பேட்டரி போடலாம் தெரியாதுங்களா சார்? நெத்தி பேட்டரி போட்டுங்க சார். நெத்தி பேட்டரி போட்டுன்னு ஃபுல்லாக
0: அது லைட் எரியும்.
1: லைட் எரிஞ்சிடும் சார்.
0: நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரே ஆளாக எடுத்துருவீங்க?
1: நான் எடுத்துருவேன் சார். நைட் 2 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 5:30 வந்து ஒரு 25 லிருந்து 25 கிலோ வரைக்கும் எடுத்துருவேன் சார்.
0: 25 கிலோவா?
1: 25 கிலோ சார்.
0: அந்த 25 கிலோங்கிறது நமக்கு எவ்வளோ பரப்புலேருந்து கிடைக்கும்
1: சார்? 25 கிலோன்றது வந்து சார் ஒரு 7 சென்டில் கிடைக்கும் சார். நல்லா செடி நல்லா இருந்துச்சுன்னா 75 சென்டில் கிடச்சிரும் சார்.
0: ஓ, 25 சென்டில் கிடச்சிரும். ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோ?
1: 1 கிலோ தான் சார்.
0: இப்போ 50 சென்ட் வச்சுருக்கீங்க?
1: ஆமாம் சார்.
0: அறுவடை ஆரம்பிச்சிட்டிங்களா?
1: இல்லை சார், இப்போ தான் நட்டு. இன்னும் 3 மாதம் ஆகணும் சார்.
0: 3 மாதம் ஆகும்.
1: ஆமாம் சார்.
0: 3 அடி இடைவெளி சொல்கிறீங்க?
1: ஆமாம் சார்.
0: பயிருக்கு பயிர் 3 அடி?
1: ஆமாம் சார்.
0: வரிசைக்கு வரிசை?
1: வரிசைக்கு வரிசை ஒன்று ஒரு 6 அடி சார்.
0: 6 அடி இருந்தால் போருமா?
1: போதும் சார். அது களைப்பு வந்துடும் சார். கழிச்சிச்சுனாக்கா ஃபுல்லாக குரத்து ஃபுல்லாக வந்துடும் சார்.
0: இப்போ இதில் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க?
1: சொட்டு நீர் இல்லை சார், இப்போ தண்ணி சேமரமாக சொல்லி அப்படியே பாசனம் சார்.
0: இப்போ தனித்தனியே பாயுது?
1: தனித்தனியே பாயுது சார்.
0: தன் தண்ணி பாஞ்சிங்கன்னா களமண்டம்?
1: களமண்டம் சார்.
0: பால் வச்சு தான் களை எடுக்கணும்?
1: இல்லை சார், நான் இந்த பவர் வீடாக சின்னது வச்சுங்கிறேன் சார். களை வெட்டுற மிஷின் சார் சென்டரில் ஓட்டிட்டு பயிர் வர வந்து ஆள் வச்சு களை வெட்டிடுறேன் சார்.
0: அப்போ அதுக்கு ஆள் குறைச்சலாக இருந்தால் போதும்?
1: குறைச்சலாக போதும் சார்.
0: அந்த பவர் வீடரை நீங்களே ஓட்டிடுவீங்க?
1: நானே ஓட்டிடுவோம் சார்.
0: அதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு நடுறீங்கல்ல?
1: ஆமாம் சார்.
0: எத்தனை முறை உழவு ஓட்டினீங்கல்ல?
1: குறைஞ்சபட்சம் ஒரு 10 முறை ஓட்டிருப்போம் சார்.
0: 10?
1: ஆமாம் சார்.
0: அவ்வளோ ஓட்டினுங்களா
1: சார்? அவ்வளோ எவ்வளோ மண் நெப்பமாக வருது அந்தளவுக்கு வேறு இறங்க சார், அந்தளவுக்கு களப்பு வரும் சார், அந்தளவுக்கு பூ பெருசு பெருசாக வரும் சார்.
0: உழவுங்கிறது வந்து டிராக்டர் உழவு?
1: டிராக்டர் உழவு தான் சார்.
0: நீங்களே ஓட்டிடுவீங்களா?
1: நானே இல்லை சார், வண்டி தான், வாடகை தான் சார்.
0: வாடகை வண்டி?
1: வாடகை வண்டி சார்.
0: இந்த மாதிரி ஒரு 50 சென்ட் ஓட்டுறீங்கல்ல?
1: ஆமாம் சார்.
0: இந்த 50 சென்ட்டுக்கு டிராக்டரில் உழவு ஓட்டுறதா இருந்தால் ஒரு உழவா அல்லது 2 உழவு ஓட்டுவீங்களா முதல்ல
1: சார்? ஃபஸ்ட்டு டைம் வந்து 2 உழவு ஓட்டுருவோம் சார்.
0: அது எவ்வளோ காசு கேட்பாங்க?
1: 2 உழவு ஓட்டோம்னாக்கா 50 சென்ட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும் சார்.
0: 1 மணி நேரம்?
1: ஆமாம் சார். 1100 ரூபா சார்.
0: ஓ, அந்த மணிக்கணக்கு?
1: மணிக்கணக்கு தான்.
0: ரொட்டை வெட்டுறா?
1: இல்லை சார், பெரிய வண்டியா சார்.
0: கலப்பு தான்?
1: கலப்பு தான், செஞ்சு கொத்து கலப்புன்னு சொல்லுவாங்க சார்.
0: அது வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு மணி நேரம்?
1: 1 மணி நேரம் சார்.
0: 1100 ரூபா?
1: 100 ரூபா சார்.
0: அது மாதிரி கிட்டத்தட்ட நம்ம 5 முறை ஓட்டுவோம்.
1: 5 முறை சார்.
0: அதில் ஏதாவது இயற்கை எரு போடுவீங்களா? சாணி குப்பை?
1: சாணி குப்பைலாம் போட்டால் சம்பிங்கி வந்து சார் அந்த அண்டு செல்லு உட்காந்துருவோம் சார்.
0: என்ன உட்காருங்க?
1: அண்டு செல்லுன்னு சொல்லுவாங்க சார், அதான் வந்து நச்சு போல உட்காந்து அது கரைஞ்சிரும் சார்.
0: வேர் பூச்சி மாதிரி?
1: வேர் பூச்சி போல உட்காந்து அது வெளியே தெரியாது சார்.
0: சரி,
1: அதனால் வந்து எரு அதிகபட்சம் போட மாட்டேன் சார். அப்படியே அது எரு போட தந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே போட்டு பூமி வந்து நெப்பமாகிக்கணும் சார். அதனுடைய இது எருவே இல்லாத போல மண்ணாக எரு ஒன்றா மக்கற அளவுக்கு விட்டணும் சார்.
0: அப்படியா
1: சார்?
0: இப்போ நீங்கள் மண்புழு உரம் கூட வாங்கி போடலாம், வேப்ப முன்னா கூட வாங்கி போடலாம்.
1: வேப்ப முன்னாக்கெல்லாம் போடலாம் சார், அதெல்லாம் ஒன்றாவா சார், அதெல்லாம் போடலாம் சார்.
0: இப்போ இது மாதிரி

0: கட்டிட்டு பார் பிடிப்பீங்களா?
1: ஆமாம், பார் பிடிப்போம் சார். மூணு அடிக்கு ஒரு பார் பிடிச்சிருவோம் சார்.
0: மூணு அடிக்கு ஒரு பார், அந்த மாதிரி பார் பிடிச்சிட்டு அதில் தான் நீங்கள் இந்த கிழங்கு நடணும். கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குங்க ஒரு கிழங்கு
1: சார்? ஒரு கிழங்கு வந்து கணக்கு பண்ணோம்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவில் வரும் சார்.
0: அவ்வளோதான். அதில் ஏதாவது நீங்கள் மருந்து இருந்து போட்டு நடுவீங்களா இல்லை அப்படியே நட்டு?
1: அப்படியே தான் நடுவோம் சார்.
0: வெறும்னா நான் கிழங்கு நட்டுணும்.
1: அவ்வளோ தான் சார். அப்படியே மஞ்சள் விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே நட்டுன்னு போயிட வேண்டியது
0: தான் சார். எத்தனை நாள் முளைப்பு வரும்?
1: முளைப்பு வந்து சார் ஒரு 2 வாரத்தில் வந்துடும் சார்.
0: 2 வாரம் ஆகுமா?
1: ஆமாம் சார்.
0: 2 வாரம் வரைக்கும் 10-15 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு
1: இருக்கோம். காத்துனது
0: சார். வருதா வருதா வருதான்?
1: ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ஒரு நட்ட சொல்ல ஒரு தண்ணி சார், திரும்பி வந்து சில தண்ணின்னு சொல்லுவோம் சார். அடுத்த தண்ணி காமி சொல்லலாம். அடுத்த தண்ணி காமிச்சிட்டு ஒரு 2-3 நாளில் பயிர் துளுத்து வந்துடும் சார்.
0: வந்துடும். இந்த மாதிரி நட்டுட்டு ஒரு 10 நாள் அல்லது முளைப்பு வருது. முளைப்பு வந்ததுக்கப்புறம் என்ன செய்வீங்க?
1: முளைப்பு வந்ததுக்கப்புறம் களை வெட்டி விட்டுட்டு அப்படியே தான் விடும் சார். பயிர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரணும் சார். ஒரு 2 மாதம் சரிக்கு அது எதுவும் வைக்க மாட்டோம் சார். அதுக்கப்புறம் மேல்பட்டு தான் வந்து எதனா டிஏபி இல்லைனாக்கா 16:16 அது போல் எதனா உர வைக்கணும் சார்.
0: காம்ப்ளெக்ஸ் மாதிரி எதாவது வைப்பீங்க? அது வரைக்கும் வைக்கவே மாட்டீங்களா?
1: வைக்கவே மாட்டோம் சார்.
0: ஏன் அப்படி?
1: இல்லை சார், பயிர் வந்து இயற்கையாக கழிச்சு வந்துடும் சார். அதுக்கப்புறம் மேல்பட்டு தான் வைக்கிறோம்.
0: அதுக்கப்புறம் தான் உரம் வைக்கும்.
1: நம்ம 1-2 பூ வர ஆரம்பிக்கும் சார். லேசாக வர ஆரம்பிச்சு சொல்ல வந்து உரம் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக பயிர் பிக்கப் ஆகிடும் சார்.
0: ஆக அது முதல் பூ வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: காத்துக்கிட்டு
0: இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உரம் வைக்கிறோம்.
1: ஆமாம் சார்.
0: இந்த 50 சென்ட்டுக்கு எவ்வளவு டிஏபியோ அல்லது எவ்வளவு 16:16 காம்ப்ளெக்ஸோ வைப்பீங்க
1: சார்? இப்போ எது வச்சாலும் 1 மூட்டை அளவு சார்.
0: இந்த 50 சென்ட்டுக்கு 1 மூட்டை?
1: 1 மூட்டை சார்.
0: 1 ஏக்கரா இருந்தால் 2 மூட்டை?
1: 2 மூட்டை சார்.
0: முதல் பூ நமக்கு வர்றதுக்கு 2 மாசத்துக்கு மேலே ஆகிடுமா?
1: 2-3 மாசம் ஆகும் சார்.
0: 3 மாசம்
1: ஃபஸ்ட்டு வருஷம் என்னன்னாக்கா அந்த கிழங்கு வந்து குறுத்து வர பருவமாச்சுனாக்கா உடனே வந்துடும் சார். வந்து நான் சின்ன வரும் சார். ஒரு 3 மாசம் மேல்பட்டுனாக்கா நல்லா தெளிவாக பெருசாக வரும் சார்.
0: முதல்ல வர்ற பூ சின்னதாக தான்
1: சின்னதாக வரும் சார்.
0: அது என்ன கட் பண்ணணுமா அப்படியே?
1: இல்லை சார், அப்படியே செண்டு போல் வரும் சார்.
0: ஆமாம்.
1: சைடில் அப்படியே உடச்சு எடுக்க வேண்டியது தான் சார்.
0: உடச்ச அப்படியே வந்துடும்.
1: அது வந்து ஒரு நாளைக்கு 2 பூ, 3 பூ, 5 பூ அப்படி தான் மலரும் சார். மீதெல்லாம் மலரா சார். அப்படியே தான் சின்னதாகவே இருக்கும் சார்.
0: இப்போ மலர்ந்த பூ தான் நம்ம எடுக்கணும்.
1: எடுக்கணும் சார். மலராத்தெல்லாம் அப்படி தான் விட்டணும் சார். அது வந்து மரநாளும் மலரும் சார். அது எப்படின்னா அந்த வாயப்பூ மலர்ந்து வெளியே வருது சார். அது போல் மலர்ந்து மலர்ந்து ஒரு நாளைக்கு 4 பூ, 5 பூ அப்படி ஒதுங்க வரும் சார்.
0: சாமந்தி பூக்கும் நீங்கள் சொல்கிற இந்த சம்பங்கிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
1: நிறைய சார். சாமந்தி வந்து நிறைய கலர் சார். 3-4 கலர் நின்று தெரிஞ்சு இருக்குது சார். அதில் வந்து சாமந்தி வந்து அதிகம் காஞ்சாலும் 2வது பிக்கப் ஆகும் சார். அதிகம் மழை பெஞ்சாலும் அது பிக்கப் ஆகும் சார். ஆகாது சார். சம்பிங் வந்து எப்படி இருந்தாலும் சமாளிச்சிங்க சார்.
0: அதனால தான் இதுக்கு போகிறீங்க?
1: ஆமாம் சார்.
0: உங்கள் பகுதியில் நிறைய பேர் இதை வச்சுருக்காங்க.
1: எங்கள் பக்கம் நிறைய சார்.
0: இதில் இப்போ நீங்கள் வந்து வெள்ளை நிறம் சொல்கிறீங்க.
1: ஆமாம் சார்.
0: இது போல் வேறு நிறம்லாம் இருக்காது இல்லை?
1: வேறு இல்லை சார், ஒரே கலர் அவள் தான் சார்.
0: இப்போ இது வந்து சம்பங்கிலாம் ஒரு பூ பூத்துச்சுன்னா அது எத்தனை நாளைக்கு அது இருக்கும்? அது
1: பூ பூத்துச்சுனாக்கா குறைஞ்சபட்சம் 10 நாள் வரைக்கும் வரும் சார். பூ குருத்து வர்றது அவ்வளோ சார். அதிகமாக பெருசாக வந்துச்சுனாக்கா நிறைய பூ வரும் சார். அது 10 நாள் வரைக்கும் சார். சின்னதாக வந்துச்சுனாக்கா ஒரு 5 நாள், 3 நாள் அப்படி வரும் சார்.
0: இல்லை நான் கேட்குறது
1: சார்,
0: இப்போ பூ பறிச்சிடுறீங்க.
1: ஆமாம் சார்.
0: காலையில் நீங்கள் போய் 2 மணிக்கு பறிக்கிறீங்க பாருங்கள்.
1: ஆமாம் சார்.
0: அந்த பூ மலர்ந்த பூவாக தானே இருக்கும்?
1: இல்லை சார், மலராது சார். மலர ஸ்டேஜில் இருக்கு சார். ஆனால் மலராது.
0: மலராது.
1: மலராது சார்.
0: அந்த மலராத மலர்ந்து மலராத அந்த பூவை நீங்கள் பறிக்கிறீங்க.
1: ஆமாம் சார்.
0: பறித்த பிறகு அது எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம்?
1: ஈவினிங் வரைக்கும் தானே சார். ஈவினிங் மேல்பட்டு மலர்ந்துடும் சார்.
0: மலர்ந்துடும். மலர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான்.
1: அவள் தான் சார்.
0: மல்லிகைப்பூ மாதிரி தான்.
1: ஆமாம் சார்.
0: மொட்டாக இருக்கும், மொட்டாக இருக்கிற வரைக்கும் சரி. மலர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு.
1: முடிஞ்சிச்சு. அவள் தான்
0: சார். வாசனை இருக்குங்களா
1: சார்? வாசனை நல்ல வாசனை சார்.
0: ராம்ஜெயத்துடைய தொலைபேசின்னு சொல்லுவோம்.
1: 9797-86-86-74-74 சார்.
0: 71-74-73. உங்களை தொடர்பு கொண்ட அந்த சம்மங்கி சாகுடி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எங்கள் கூட சொல்லலாம்.
1: எனக்கு வந்து விவசாயம்னா உயிர் சார். கண்டிப்பாக சொல்லுவோம் சார்.
2: சம்பங்கி சாகுபடி முறையில பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
3: மருதானிக்கா, எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன். என் கைபேசியிலயும் அந்த முத்து முத்தான தகவல்களை பதிஞ்சும் வச்சுக்கிட்டேன்.
2: நல்ல வேலை பண்ண புள்ள. கூட இன்னொரு பதிவையும் பதிஞ்சுக்கோ.
3: அது என்ன விவரங்கா?
2: இவ்வளவு நேரமா நறுமணம் மிக்க சம்பங்கி பூக்களை பத்தி தானே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பெண்களோட அழகுக்கு அழகு சேர்க்கிற மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. இதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
3: ஆஹா, வருமானத்துக்கு சம்பங்கி, ஆரோக்கியத்துக்கு மஞ்சள் சாகுபடியா? இதோ இப்பவே விவரங்களை கேக்குறேன்.
4: என்னென்ன பயிர்லாம் பண்றீங்க?
5: மஞ்சள் பண்றேங்க சார், சேனக்கிழங்கு பண்றேன், அப்புறம் காய்கறி பயிர்கள், பாரம்பரிய நெல் வகைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
4: பொதுவா உங்க பகுதி, அது குறிப்பா இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பணப்பயிர் கொஞ்சம் அதிகமா பண்றாங்க. அந்த விதத்துல மஞ்சள் சாகுபடி நீங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க?
5: 4.5 ஏக்கர் வச்சிருக்கேங்க சார்.
4: அதுல மஞ்சள் சாகுபடினா எவ்வளவு?
5: மஞ்சள் 1 ஏக்கர், 1.25 ஏக்கர் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை முறையில பண்றதுனால கம்மியா தான் பண்றோம். நம்ம மஞ்சள் தூளுக்கும்

0: விதைக்குமே கொடுத்துறது.
1: சரி, மஞ்சள் சாகுபடி பண்றது எப்படி உங்களுக்கு ஐடியா இல்ல? பரம்பரையா உங்களுக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்ததா?
0: ஆமாங்க சார், எங்க அப்பா அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இவ்வளவு நாளா நானும் பண்ணாம தான் விட்டுட்டேன். இப்ப ஒரு 3 வருஷமா தான் சார் மஞ்சளும் சரி நம்ம பண்ணணும், மஞ்சள் தூள் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இப்ப 3 வருஷமா மஞ்சள் போட்டு மஞ்சள் வித மஞ்சளாவும் குடுத்துட்டு மீதி வேக வச்சு நாங்க அரைச்சி மஞ்சள் தூளா குடுத்துட்டு இருக்காங்க சார்.
1: சரி, இப்ப மஞ்சள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விவசாயி நினைக்கிறாருன்னு வச்சீங்களேன்.
0: ஆமாங்க சார்.
1: இப்ப நிலத்தை தயார் பண்றதுலன்னு சொல்லுங்க, மண் எத்தனை தரம் உழுணும், நல்ல புழுதியா உழுணுமா, என்ன செய்யணும்?
0: நாம வந்து எப்பவும் பண்ற மாதிரி தாங்க சார், பழதானி விதப்பு குடுத்துருவோம். இல்ல அப்படின்னாக்க நம்ம ஆடி பட்டம் போடுறதுனால நெல் எடுத்துட்டு மாசி சித்திரையில பங்குனையில நம்ம நெல் அறுவடை செய்வோம். அறுவடை செஞ்சோம்னா நெல்லங்கட்டையிலேயே நம்ம உழுது நல்லா ஒரு 4 சல்லட்டை உழுது ரொட்டேட்டர்ல அடிச்சு நம்ம ட்ரிப்ல ஓட்டுருவோங்க சார். பாறை ஓட்டி ரொட்டேட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த ரொட்டேட்டர்லயே கூட நல்லா நைஸா மண்ணை உழுது பவர் டில்லர் வச்சு அப்படியே லைனா கரை ஓட்டி விட்டோம்னா, ஓட்டி விட்டு அடுத்த மஞ்சள் விளம்பிட்டோம்னா அடுத்த 2nd செகண்ட்ல இன்னொரு தடவை பவர் டில்லர்லயே ஓட்டி விட்டோம்னா கரையாயிடும். அதுக்கு மேல நம்ம சொட்டு நீர் பைப்பை தொட்டுருவோம்.
1: சார், இப்ப இந்த விதை கிழங்கு எல்லாம் வந்து எப்படி நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்களா இல்ல வாங்குறீங்க?
0: ஒரு தடவை வாங்கணுங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் வாங்கணும். அதுல இருந்து நாங்களே விதை எடுத்துக்கிறோங்க சார்.
1: ஒரு ஏக்கர்னா எவ்வளவு விதை தேவைப்படும்?
0: ஒரு 1/2 ஏக்கருக்கு 500 கிலோ தேவைப்படுங்க சார்.
1: 1/2 ஏக்கருக்கு
0: 1/2 ஏக்கருக்கு 1 ஏக்கருக்குனா 1 டன்னு தேவைப்படுங்க சார், 1000 கிலோ.
1: அது ஏதாவது விதை நேர்த்தி பண்ணணுமா இல்ல வந்து அப்படியே கிழங்க வந்து
0: நாங்க
1: செய்வீங்க?
0: மாமரத்து நிழல் இருக்கும், அந்த நிழல்ல நாங்க மஞ்சளை அடுக்கி மூடக்கு போட்டு தண்ணி தெளிச்சு விட்டோம்னாவே போதுங்க சார். வேற எல்லாம் எதுவும் பண்றதுல 2 மாசம் வச்சிருக்கலாங்க சார்.
1: நேரோட்டமா போட்டு
0: வச்சிருக்கலாம்.
1: தண்ணி அப்பப்ப தெளிச்சுட்டு இப்படி காலையில சாயந்தரமா இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை
0: தெளிப்போம் ஆரம்பத்துல, அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா கூட தெளிக்கலாங்க சார்.
1: 2 மாசத்துல அது நல்ல மிளகட்டி
0: வந்துருங்க சார்.
1: சரி, அப்புறம் அதுக்கு பிறகு கணக்கு இருக்கும்ல, ஒரு ஏக்கர்னா இத்தனை நடணும் அப்படின்னு இடைவெளி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
0: 1 அடிக்கு 1 நடுவோங்க சார். விரலி வந்து நல்ல பெரிய சைஸாதான் விதைக்குன்னு தனியா பொறுக்கி எடுத்து வைப்போம். அப்படிங்கும் போது நம்ம 1 அடிக்கு 1 எடுத்து வைப்போங்க சார். ட்ரிப்பு வந்து 4 அடி லேட்டர் தாங்க சார். 4 அடியில 2 அடிக்கு 1 ஹோல்ஸ் இருக்கும். 2 அடிக்கு 1 ஹோல்ஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த 2 அடி ஹோல்ஸ்லயே 3 மஞ்சள் வச்சிருவோம்.
1: இப்ப நீங்க அந்த விதக்கரண்டா நட்டு அதுக்கு பிறகு ஒரு உயிர் தண்ணி விடுவீங்க.
0: ஆமாங்க சார்.
1: அதுக்கு பிறகு எத்தனை நாள்ல ஒரு ஜான் பயிரா வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும்?
0: நல்லா தண்ணி பஞ்சிட்டு இருந்ததுன்னா 1 மாசம் ஆயிடுங்க சார். அதுக்கு முன்னாடியே மஞ்சள் மொளிச்சு வெளியில வரங்காட்டியுமே களை வந்துரும்.
1: அது முந்திட்டு வந்துடும்.
0: ஆமா, முந்திட்டு வந்துரும். ஒரு தண்ணியை விட்டு 2வது தண்ணி ட்ரிப்ல விட்டாவே களை வந்துடும். களை வந்துட்டா அப்புறம் நம்ம ஆள் வச்சுதான் களை எடுப்போம். களை எடுத்ததுக்கு அப்புறம் மொளப்பு வருங்க சார்.
1: சரி, அந்த களையை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, களைக்குலியா இல்ல ஆள் வச்சு?
0: ஆள் வச்சுதாங்க சார் பண்றோம்.
1: களைக்குலியா?
0: ஆமா, இயற்கை முறையில பண்றதுனால களைக்குலியே இல்லைங்க சார்.
1: ஆள்
0: வச்சுதான் எடுத்தவனு, வேற வழியே இல்ல.
1: சரி, அதுக்குள்ள இங்க பயிரும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். பொதுவா வந்து மஞ்சள்ல அந்த அளவுக்கு நோய் தாக்காதுன்னு சொல்லுவாங்க, என்னென்ன நோய் எல்லாம் தாக்க வாய்ப்பு இருக்கு, உங்க பகுதியில் எப்படி இருக்கு?
0: மஞ்சள் வந்து சருவு காஞ்சி போன மாதிரி, அந்த இலைகள் எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஒரு நோய் வருங்க சார். அப்புறம் இலையிலேயே வந்து புள்ளி புள்ளியா இருக்கும்,
1: இலை
0: புள்ளி நோய் இதெல்லாம் வருங்க சார். நாம வருமோன்னு காப்போங்கறதுனால வேப்ப முன்னாக்கு கல்ல புண்ணாக்கு இதெல்லாம் போட்டுறோம்.
1: நீங்க அடி உரமா என்ன போடுவீங்க?
0: அதாங்க சார், வேப்ப முன்னாக்கு கல்ல புண்ணாக்கு மண்புழு உரம்
1: போட்டு மொத்த வயல் முழுக்குமே போட்டுருவீங்களா?
0: போட்டுருவோங்க சார். போட்டுட்டு தான் நம்ம ரொட்டேட்டர்லயே பார் அடிச்சு போடுறது.
1: அதுல இருந்து ரசாயன உரம் அதெல்லாம் கிடையாது?
0: அதெல்லாம் எதுவும் கிடையாது,
1: எல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்ட.
0: ஆமாங்க சார்.
1: சரி, அந்த போட்டுருக்கீங்க, அது வந்து கிளம்பி வருது. அதுக்கு பிறகு வந்து நீங்க சொன்னீங்க பூச்சி நோய் தாக்காம இருக்கிறதுக்கு வேற என்ன பண்றீங்க? வேப்பம் அது எல்லாம்
0: அது போட்டுருவோங்க சார். அது போட்டு ஒரு களை எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது பூச்சி தாக்கிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக அந்த மீனமில விட்டுருவோங்க சார். மீன மீல விடும் போது எந்த ஒரு பூச்சியும் தாக்க வராது,
1: வாடகைக்கு
0: வராது. அப்ப நம்ம வந்து பூச்சி அட்டை புனல் கூண்டு இது மாதிரி
1: ஒரு வைப்பீங்க,
0: எனக்கு ஊர்ச்சி பொறி வந்து 3-4 எடுத்து வச்சிருவோம். ஒரு வயலுக்கு 1/2 ஏக்கருக்கு 3 எடுத்து வச்சிருவோம். ஓரளவுக்கு எந்த ஒரு நோயும் தாக்காத பாத்துக்குவோங்க சார்.
1: சரி சரி, இப்ப நீர் மேலாண்மைக்கு வருவோமே, இப்ப நீங்க வந்து அடி உரம் போட்டீங்க, அதுக்கு பிறகு கிழங்கு நட்டீங்க, கிழங்கு இப்ப வந்துட்டு இருக்கு, இத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும்?
0: ட்ரிப்புங்கறதுனால வாரத்துக்கு 1 தண்ணி விட்டுருவோங்க சார். வாரத்துக்கு 1 தண்ணி விட்டாதாங்க சார் அது நல்லா இருக்கும்.
1: மூடாக்கெல்லாம் போட்டு வச்சுக்கல நீங்க?
0: மூடாக்கு என்ன போடலீங்க சார், மூடாக்கு நாங்க போடுறதுல அப்படியே கரையோட தான் வச்சிருக்கோம். அதனால 1 நாள் விட்டு 1 நாள் ஃபுல்லா தண்ணி உண்ணுங்க சார்.
1: சரி, பொதுவா மஞ்சள் வந்து

0: கொஞ்சம் வறட்சியை தாங்குற பயிர் தான். அதிகமா மழை பெஞ்சு தண்ணியே நின்னு போச்சுன்னு வச்சுங்க வயல்ல, அப்ப என்ன ஆகும்?
1: அழிவு போயிருங்க சார். ஆனா தண்ணி நிக்க நாங்க விட மாட்டோம்.
0: வடிகால் வசதி வச்சுக்கிறீங்க?
1: ஆமாங்க சார், எச்சரிக்கையாவே நாங்க வடிகால் வசதி இருக்கு.
0: மழை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு வழி
1: வச்சிருக்கேன்.
0: சரி, கிழங்கு இப்ப வைக்க போகுது, செடி நல்லா வளர்ந்து இருக்கு. ரொம்ப அடம்பலா செடியாவே பச்சை பசேன்னு இருந்தாலும் கிழங்கு பெருசா வராதுங்கிறாங்க, எப்படி சொல்லுங்க?
1: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், நம்ம வந்து இயற்கையில பண்றதுனால அதிகம் வளர விடுறதில்ல. சைஸ் சோவ வந்து மீடியமா தான் இருக்கும். மீடியமா இருந்தாலும் நல்லா அடியில வந்து நல்லா சீப்பு சீப்பா
0: கிழங்கு வந்து பிடிச்சி நல்லா வரணும்.
1: நல்லா வரணுங்கிறதுக்காக பனம்பழ கரைசல், பப்பாளி கரைசல், அதுல வந்து பொட்டாஷ் சத்து இருக்கிறதுனால
0: ஸ்ப்ரே பண்ணுவீங்களா?
1: தரவழியே ட்ரிப்ளியே விட்டுருவோம்.
0: தண்ணியில கலந்து விட்டுறீங்க?
1: தண்ணியில கலந்து ட்ரிப்ளியே
0: போயிருக்கு போயிடுது. அதுக்கு பிறகு அது எடுத்துக்கிட்டு
1: அதை எடுத்துக்குதுங்க சார். இந்த பனம்பழ சீசன்ல பனம்பழம் போட்டு வச்சுக்குவோம். மத்த டைம்ல பப்பாளி பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பழக்காடின்னு அதை போட்டு வச்சுக்கிறோம். ரெண்டும் மாத்தி விட்டுருவோம், வேற எதுவுமே விடுறது இல்லைங்க சார்.
0: சரி, இப்ப மஞ்சள்ல வந்து பல ரகங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரி ரகம்?
1: நம்மளது வந்து சுத்தமான நாட்டு ரகம் தாங்க சார்.
0: ஒரு செடிக்கு எத்தனை, ஒரு காக்கில் அளவுக்கு வருமா இல்ல எத்தனை காய் வைக்கும்?
1: ஒரு குத்துக்கு 600-700 கிராம் வரும்.
0: குத்து வெடிச்சு கிளம்பும்?
1: ஒரு 4 குத்து, 3 குத்து, 5 குத்து இது மாதிரி வருங்க சார்.
0: இப்ப அதுல இருந்து ஒரு 1 கிலோ வரைக்கும் நீங்க சொல்றீங்க?
1: ஆமா, ஒரு குத்து வந்து ஒரு கிளை, ஒரு கிளை வந்து 1 கிலோ வரும். 600-700 கிராம் குறையில்லாம வருங்க சார் ஒரு செடிக்கு.
0: இப்ப மஞ்சள் முத்திடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
1: அது தெரியுங்க சார், சோவையெல்லாம்
0: மடிஞ்சிரும்.
1: சோவை மடிஞ்சிரும், நம்ம அப்புறம் சோவையை அறுத்துட்டு தாங்க சார் ஆள் வச்சு வெட்டணும். சோவையை அள்ளி போட்டுட்டு அப்புறம் தாங்க சார் கொந்தாளங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கொந்தாளத்தை வச்சு மஞ்சளை வெட்டணும். வெட்டி ஆள் வச்சு,
0: அதுக்கு பழக்கம் உள்ள ஆள் வேணும்ல?
1: ஆமா,
0: இல்லைன்னா காயம் பட்டுற கூடாது.
1: காயம் பட்டுரும், வெட்ட தெரியாதவங்க வெட்டினாங்கன்னா எல்லாம் வெட்டி விட்டுருவாங்க.
0: வெட்டி விட்டுருவாங்க. மஞ்சள் திடிச்சுங்கிறது வந்து அது காஞ்சி போறத வச்சுதான், மத்தபடி நீங்க பண்ணுவீங்களா?
1: அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க சார். தாள் மடிஞ்சிருச்சுனாவே மஞ்சள் விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சார், மஞ்சள் முத்திருச்சு அப்படிங்கிற அர்த்தம்.
0: சரி, இப்ப மஞ்சள் போடும்போது ஏதாவது ஊடு பயிரெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
1: போடலாங்க சார், உளுந்து விதைக்கலாங்க சார். அந்த மஞ்சள்ல ஆரம்பத்துல வந்து நம்ம மஞ்சள் வைக்கும் போது வெங்காயம் வைக்கலாம், சின்ன வெங்காயம்.
0: சின்ன வெங்காயம்,
1: சின்ன வெங்காயம் வச்சோம்னா அந்த வெங்காயம் முளைச்சி மேல வந்து பல்லெல்லாம் பிரிஞ்சிரும். கிளையெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மஞ்சளே முளைச்சி வரும். மஞ்சள் முளைச்சி நல்லா இலை, 4 இலை, 5 இலை வரும்போது நம்ம வெங்காயத்தை அறுவடை பண்ணிடலாம்.
0: மஞ்சளுக்கு மொத்தமா வயசு எவ்வளவு?
1: மஞ்சளுக்கு வயசு 8 மாசம் சார்.
0: 8 மாசம், 10 மாசம் கிடையாது.
1: 10 மாசம் கிடையாது, நாம தான் விடுறது 10 மாசம் விடுறது.
0: அதனால 1-2 ஊடு பயிரும் போடலாம்.
1: போடலாம்,
0: ஒரு 3 மாசத்து பயிர் இல்ல 75 நாள் பயிர்
1: அது மாதிரி போட்டுக்கலாம்.
0: போட்டுக்கலாம், இந்த நீங்க சொல்ற மாதிரி சின்ன வெங்காயம் போடலாம்.
1: சின்ன வெங்காயம்
0: போடலாம் கூட போடலாம், இல்ல நேரக்கடலை.
1: அது வந்து நாங்க லேட்டா வெட்டுறதுனால தாள் மடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், கடலையும் போடுவோம், கடலை போடுவோம், எள்ளு போடுவோம், அது மாதிரி போட்டு அதை அறுத்துக்கிட்டு அப்புறம் மஞ்சள் வெட்டிக்கலாம். நாங்க அதெல்லாம் போட்டாக நிறைய வேலை அப்படின்ட்டு அதை போடுறது இல்லைங்க சார். அந்த வெங்காயம் வச்சுட்டு இந்த கொத்தமல்லி விதைக்கலாங்க சார், நாட்டு கொத்தமல்லி அது விதைக்கலாம். நம்ம அந்த கார்த்தி பட்டத்துல கொத்தமல்லி வச்சோம்னா அந்த ஈரத்தன்மை குழுகுலுன்னு இருக்கிறதுனால அந்த செடி தாள் எல்லாம் இருக்கிறதுனால அது நல்லா விளைஞ்சி ஒரு ஊடு பயிரா அதை எடுத்துக்கலாம்.
0: பொதுவா ஒரு ஏக்கர்னா எத்தனை கிலோ வந்து மஞ்சள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு?
1: நல்லா விளையறத பொறுத்து வருங்க சார். ஒரு 18 சென்ட்ல மட்டும் நாங்க போன வருஷம் தனியா பண்ணோங்க சார், 1 டன் கொடுத்தோங்க சார்.
0: 1000 கிலோ வருது
1: பச்சை மஞ்சள், 1 டன் விதை மஞ்சள் கொடுத்தோம். அது இல்லாம நாங்க ஒரு 4 கொப்பரை வேக வச்சோம் பவுடருக்கு, அப்புறம் ஒரு 1/2 ஏக்கருக்கு விதை மஞ்சள் எடுத்து
0: வச்சுக்கிட்டீங்க.
1: இவ்வளவு இருக்கு வந்ததுங்க சார்.
0: பொதுவா நம்ம வந்து மஞ்சள் வந்து வெளியில கடையில எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கலர் தான் வந்து நல்லா அடிக்கிற மஞ்சள் இருக்கு, ஆனா அது உண்மையிலேயே மஞ்சளுடைய விஷயம் இல்ல, அது கலர் பவுடர் கலக்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு அச்சமும் இருக்குது, மஞ்சள் வந்து ஒரு இயற்கையா கிடைக்க வேண்டிய ஒரு பொருள்.
1: இப்ப எங்களுதெல்லாம் ஒரிஜினல் மஞ்சளுங்க சார், அப்படியே முகத்துக்கு கூட போட்டுக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
0: புற்றுநோயவே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மஞ்சளுக்கு.
1: மஞ்சளுக்கு ஆமாங்க சார்.
0: மஞ்சள் வந்து பால்ல எல்லாம் கொஞ்சம் கலந்துலாம் குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க.
1: சளி பிடிச்சதுன்னா பால்ல கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
0: அறுவடை செஞ்ச மஞ்சள் வந்து நம்ம 8 நாளைக்கு வச்சுக்கலாம்.
1: அது வச்சுக்கலாங்க சார், 4 மாசம் 5 மாசம் வச்சுக்கலாம்.
0: ஒன்னும் ஆகாதுங்க
1: சார்.
0: சரி, இப்ப விற்பனை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அதுக்குன்னு ஆள் இருக்காங்க வந்து வாங்கிட்டு போடுவாங்க அப்படின்னு. எப்படி அந்த லிங்க் எல்லாம் கிடைக்குது? சில பேர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சுக்கிறாங்க.
1: வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க சார், அதுல நம்ம நடவில் இருந்து அறுவடை வரைக்கும் வீடியோ போடுவோம் சார்.
0: பயிர் எப்படி இருக்குது அதெல்லாம் கூட போடுவீங்க?

0: ஆமாங்க சார், மஞ்சள் அறுவடை பண்ணும் போதும் போடும் போது அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு மஞ்சள் தேவை, விதைக்கு கொடுங்க அப்படின்னு கேப்பாங்க. யார் முன்னாடி வந்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துறது. விதை மஞ்சள் கடை வச்சிருக்கிறதுனால
1: காய்கறி பயிர் விற்பனை பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்றீங்க?
0: இதையும் சேர்த்து பண்றேங்க சார். குரூப்ல போடும் போது நம்ம மஞ்சள் வேவிக்கிறது எல்லாம் போடும் போது எங்களுக்கு உடனே இவ்வளவு மஞ்சள் வேணும்
1: அப்படின்னு கஸ்டமர்ல இருந்து கால் வருது பண்ணிக்கிறீங்க?
0: ஆமா, வந்து வாங்கிக்கிறாங்க சார். வீட்லயே கூட வந்து வாங்கிக்கிறாங்க.
2: என்ன அன்பரசி, மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இல்ல?
3: மருதானிக்கா, இவங்க சொன்ன எல்லா தகவல்களையும் கேட்டுக்கிட்டேன். மஞ்சள் நம்ம மண்ணோட மங்களகரமான பயிர் மட்டும் இல்ல, லாபம் தரக்கூடிய தங்கமான பயிர்னு இப்ப புரியுது.
2: மஞ்சளை அறுவடை செஞ்சு அவிச்சு காய வைக்கிறப்போ வர வாசமே தனிதான்.
3: அக்கா, இயற்கை உரம் போட்டு மஞ்சளை வளர்த்தோம்னா சந்தை வியாபாரத்துல அது களைக்கட்டும் போல இருக்கே.
2: ஆமா அன்பரசி, இனி உங்க நிலத்துல சம்பங்கியும் மஞ்சளும் செழிக்க போகுது, அப்படிதானே?
3: நிச்சயமாக்கா, இது எல்லாமே உங்களாலதான். நேரத்துக்கு இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இதுல என்ன இருக்கு பிள்ள, விவசாயிகளோட ஒற்றுமை தான் வேளாண்மையோட பலமே. அப்ப நாம கிளம்பலாமா?
3: சரிக்கா, நானும் போய் இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்றேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண் விளை பொருட்களில் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59 நொடி. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

நேரம் 28 மணி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று என் பாட்டு எசப்பாட்டு என்ற பொருளில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும்

0: 04-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் தென்றல் இன்று என் பாட்டு எசப்பாட்டு என்ற பொருளில் இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா?
0: சரிங்க மோகன் ஐயா, அந்த நிகழ்ச்சியோட விதிமுறைகள் உங்களுக்கு தெரியுமில்ல? கிளியரா தெரியும். அதாவது மூன்று இசைக்கீற்று கொடுப்பங்க, அது எந்த எழுத்துல முடியுதோ அது குறிலா நெடிலா அதை பொறுத்து நீங்க அந்த எழுத்துல துவங்கக்கூடிய பாடலை பாடணும். குறைந்தபட்சம் ஒரு 5 வரிகளாவது சரியா பாடணும், சரிங்களா? தயாரா இருக்குங்க. இதோ உங்களுக்காக முதல் இசைக்கீற்று.

0: கேட்டிங்களா? பாடு டூல முடியுதுங்க.
1: டூல பாட்டு இருக்கு. மிகவும் குறைவா தான் இருக்கீங்க.
0: சரிங்க, நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: காரிமங்கலம் வட்டம் எங்கு செட்டுப்பிடி பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜன், முதல் இசை கேட்டு கேளுங்க.

0: பூமி மீல முடிஞ்சிருக்கு.
1: மீலியா மாவலியா?
0: மீங்கியா, மீ குறியில் மீ.
1: நன்றிங்க.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம், மிக விரைவாக பேசலாம், நிறைய நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நல்ல மலை காத்தியா சார், இர வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்?
1: வணக்கம் சொல்ல பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டி தென்னை விவசாயி முருகன் சார்.
0: சரிங்க முருகனையா, உங்களுக்கு உண்டான இசை கேட்டு கேளுங்க.

0: சீல முடிஞ்சிருக்குங்கய்யா.
1: சார்
0: சி
1: சிவா சி சின்ன பூவே மெல்ல பேசு. அந்த பாட்டு பாடலாமா சார்?
0: பாடலாம், தாராளமா பாடலாம்.
1: சின்ன பூவே மெல்ல பேசு மெல்ல பேசு, அடுத்து என்ன பேசு என்ன பேசு.
0: எங்க சுத்தி எங்க வரீங்க?
1: அடுத்து பாட்டு
0: அடுத்து பாட்டா? நீங்க ஒரு ஐந்து வரியாவது பாடணும்னு சொன்னா அது சரியா பாடணும்னு சொல்லிருக்க. நன்றி.

0: அடுத்த நேயரை சந்திப்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? சரிங்க பூபதி, உங்களுக்கு முதல் இசை கேட்டு கேளுங்க. லா லாவல முடிஞ்சிருக்கு. நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்காக முதல் இசைக்கிட்டு கேளுங்க.

0: பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், உன் போல் அழகினோடு காற்றாய் பழுந்திடு தோன்றும். செல் செல் அவளுடன் செல் என்றே கால்கள் சொல்லுதடா, சொல் சொல் அவளுடன் சொல் என்றே நெஞ்சம் கொல்லுதடா. அழகாய் மனதை பறித்தவள் தானே.
1: சரியா பாடிட்டீங்களா?
0: பாடிட்டேயா, அடுத்த கீற்று குறுங்கியா?
1: அருமை அருமை. சரி, உங்களுக்கு உண்டான அடுத்த கீற்று கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆமாம், மீசையானது
0: தூ தூல முடிஞ்சிருக்கு.
1: ஓகே. துளி துளி துளி மழையாய் வந்தாளே, சுட சுட சுட

வாழ்க்கையில்லை நான் இந்த எண்ணம்.

0: அருமைச்சந்திர சேகர் மூன்றை சீக்கிரத்துக்கு சரியா பாடல் பாட்டீங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு
1: நிகழ்ச்சியில? மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கு வந்து லேசா லேசா இது திரைப்படத்தின் பெயர்.
0: சரிங்க.
1: இதுல இருந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை
0: கேட்பேன். மிக அருமையான பாடல் உங்களுக்காக கொடுத்தலாம். நன்றி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கால்கொலுசு அரண்யான் கொடி மெட்டி மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: நேரம் 8:17. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று என் பாட்டு எசப்பாட்டு என்ற பொருளில் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம், நான் அமிர்தா, நாமக்கல் மாவட்டம் மனசு பேசுறேன்.
6: சரிங்கம்மா, உங்களுக்கு முதல்ல இசை கேட்டு கொடுத்துடலாங்களா?

0: வா, நெடில் வாழ முடிஞ்சிருக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, என்னங்க வந்தவங்க என்றீங்க சொல்லி நன்றி சொல்லிட்டு போயிட்டீங்க. வணக்கம் முருகேசன்.
2: சரிங்க,
0: உங்களுக்கு உண்டான இசைக்கிட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: பெரிய
0: ஆளதா சொல்லணும். ஆமா, உங்களோட இணைப்பு சரியா கேக்கலீங்க, உங்களோட இணைப்பு சரியா கேக்கல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. நன்றி, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: என்எம் துரை, நாகரசம் பேசுறேன்.
0: சரிங்க துரை, உங்களுக்கு உண்டான முதல் இசைக்கிட்டு இருக்கிறேங்க.

0: வந்து போச்சு. சீல முடிஞ்சிருக்கு.
1: என்ன சாமியார்?
0: சி போச்சு. சி ஆமா. சிறு சேமிப்பு அப்படி சொல்றீங்களா? அந்த சி சிறுவர் சிறுமி அப்படி சொல்றீங்களா? நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
2: கோவை மாவட்டத்தில் மூலத்தார் ரவி சார்.
0: சரிங்க ரவி, உங்களுக்கு இசை கேட்டு கேளுங்க.
2: நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இருந்து? காவல முடிஞ்சிருக்கீங்க. அட்ரஸ் சக்க அப்படின்ட்டு.
3: கண்ணே கலைமானே கண்ணின் மணி கண்டேன் உன்னை நானே. கண்ணே
0: கலங்குவதே கண்டேன். பாட்டு படிக்கிறது.

இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? சரிங்க சத்யா, உங்களுக்கு உண்டான இசை கேட்டு கொடுக்குறேன், கேளுங்க. அது எந்த எழுத்துல முடிதோ அந்த எழுத்துல இருந்து நீங்க பாடல் குறைந்தபட்சம் ஒரு 5 வரியாவது.

0: கை வேடிக்கை கையில முடிஞ்சிருக்கு. ம், கைங்க. ஆ
1: பிரதா,
0: கையில பாடுங்கம்மா. கையின்ற எழுத்துல பாடணும் நீங்க.
1: கை.
0: ம்,
1: கை. இதோ குட்டிங்களே,
0: நன்றி அர்த்தனையிலே சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
2: நான் சுஷ்மா.
0: சுஷ்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம்.
0: சரிங்க சுஷ்மா, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க. என்ன பாடல், என்ன எழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு பாடல் ஐந்து வரி பாடணும்.

0: மொச்சழகு கூல முடிஞ்சிருக்கு. ஆமாங்க. நன்றி சுஷ்மா, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க இருந்து?
1: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராமன்.
0: சரிங்க ஜெயராமன் ஐயா, முதல்ல சீக்கிரம் கேளுங்க.

0: கேட்டிங்களா? கூல முடிஞ்சிருக்க தவம் இருக்கு. குடை அப்படின்னு சொல்லுவாங்க,
1: நன்றி.
0: அடுத்த நேயரை சந்திக்கும் முன்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: எட்டு மணி 29 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று என் பாட்டு எசப்பாட்டு என்ற பொருளில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி மாவட்டம் பொம்பளத்தூர்லேருந்து.
2: சரிங்க செல்விமா, உங்களுக்கு உண்டான இசை கேட்டு கேளுங்க.

கூல முடிஞ்சிருக்குமா? ஆ, மூச்சழகு குடை அப்படின்னு சொல்றாங்களா, அந்த கூல ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க வரலைங்களா? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். சரி ராஜேஸ்வரிமா, உங்களுக்கு உண்டான முதல் இசை கேட்டு கேளுங்க.

0: டேய் ரேவல முடிஞ்சிருக்கு உயிரே அப்படின்ட்டு.
1: ரேங்களா?
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம், வணக்கம்.

0: வணக்கம், வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிருங்க.
1: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, யாருங்க?
1: செல்வம் பேசுறேன்.
0: சரிங்க செல்வம் ஐயா, உங்களோட வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிட்டீங்களா?
1: சரி,
0: ஏன்னா ஒரு சில நேரத்தில் என்னோட குரல் எனக்கு பயமா இருக்கு. சரி, உங்களுக்கு உண்டான முதல் இசை கேட்டு கொடுத்துடலாங்களா?
1: கொடுத்துருங்க.

ராவல பண்ணலாங்கய்யா, சம்சாரம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு, மெய்யெழுத்து விட்டுட்டு நம்ம ராவல பண்ணலாம். ரா குறியில் குறில் சொன்னா குறில் குறில் ரா சொன்ன சம்சாரம் அப்படின்ற ராவல முடியுது இல்லையா. நன்றி, அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம்.

0: முடிஞ்சிருக்கு. மெய் அழைச்சு விட்டுட்டு நம்ம ராவல பாடலாம். ரா குறில் குறில் சொன்னீங்க ஐயா, குறில் குறில் ரா சொன்ன சம்சாரம் அப்படின்ற ராவல முடியுது இல்லையா. நன்றி, அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்கிறது?
1: நல்லமல்லி
2: சிக்கொண்டது
0: தூள முடிஞ்சிருக்கு. துப்பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தூளை முடிஞ்சிருக்கு. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அருமையா இருக்கீங்க சித்தன், உங்களுக்கு உண்டான முதல் இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா? ம், லைல முடிஞ்சிருக்கு, நீங்க லாவல கூட பண்ணலாம். நிறைய நிறைய இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க சித்தன், நிறைய பாடல் இருக்கு. நன்றி, அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், யாருங்க? முதல் இசைக்கிட்டு
1: அருமையா இருக்குங்க, கேளுங்க. அம்மா கண்ணு சும்மா.

0: ஓ நெடில பாடலாம் நீங்க, ஓசை அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அந்த ஓல பாடலாம் நீங்க. ஓங்க ஓ
1: ஓசை
0: அந்த நெடில் ஓ.

0: அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் முன்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:35 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று என் பாட்டு எச பாட்டு என்ற பொருளில் வணக்கம்
3: இளம் தென்றல். நிகழ்ச்சினை அலங்கரித்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் என் அன்பு தொகுப்பாளர் நல்லம்பள்ளி கார்த்திகேயன் அவர்களுக்கு பணிவான முன்னிரவு வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்படுத்து ஸ்ரீரங்கசாமி.
0: ஸ்ரீரங்கசாமி உங்களுக்காக இசைக்கிட்டு கொடுத்துடலாங்களா? அப்படி போடுங்க நீங்க போல பாடலாம். நெடில்
3: போலீங்க
0: போ போ போங்க அப்படின்னு சொல்றீங்களா? போ
3: போங்க
0: நினைவு கேட்கல. நன்றி, ஏன் தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் வணக்கம்

0: வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் பாசகோட்ல இருந்து வேடியம்மாள்.
0: சரிங்க வேடியம்மாள், உங்களுக்கு உண்டான முதல் பாடல் கேளுங்க. கேட்டீங்களா? அதாவது வரலீங்களா? பைங்கிளி அப்படின்னு முடிஞ்சிருக்க, நீங்க கீழ பாடலாம். கிளி அப்படின்னு வருது இல்லையா, அந்த கீ. நன்றி வேடியம்மாள், அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம், ராம். தேங்காய் மரத்தை
0: ராம், உங்களுக்காக ஒரு ஒலி கேட்டு கொடுக்கலாமா? ராம், நல்ல எழுத்தா கொடுக்கிட்டு. நான் என்ன பண்றேன், பாடல்ல வர்றதா நான் எழுதுறது இல்ல.

0: ஐயா உயிரே அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ரே ரேணுகா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரே நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: பெரம்பூரி மாவட்டம்.
0: உங்க பெயர் மறுபடியும் சொல்லுங்க.
1: பெரம்பூரி மாவட்டம்.
0: சரிங்க, உங்களுக்கு இசை கேட்டு கேளுங்க.
2: மனம் திக் திக் என்றது, உன் கண்ணுக்குள்ளே கண்கள் இன்று சிக்கிக் கொண்டது.
0: சிக்கிக் கொண்டது தூள முடிஞ்சிருக்கீங்க. தூ நிறைய பாடல் இருக்கு. என்னங்க நீங்க என்ன பாடுறீங்கன்னு எனக்கு சரியா கேட்கல. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, உங்களோட இணைப்பு சரியா கிடைக்கல எங்களுக்கு. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
3: தர்மபுரி மாவட்டம் எல்லப்பட்டியில முருகம்மா பேசுறேன்.
0: சரிங்க முருகம்மா, கேளுங்க பாடல்.

0: வா, வாழ முடிஞ்சிருக்குமா? வா நெடில். ஆமாங்க. நன்றிமா, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: நல்ல உதயசூரி.
0: சரிங்க உதயசூரியன், உங்களுக்காக ஒரு வார்த்தை கேளுங்க.

0: கேட்டீங்களா? லேவ்ல முடிஞ்சிருக்க பாடத்திலே அப்படின்ட்டு சொல்றங்க இல்லைங்களா? லேங்கியா லேசா அப்படின்னு கேட்குறங்கள. இப்போ கூட ஒரு பாடல் கொடுத்தங்களா திரைப்படத்தில், லேசா லேசான்னு அந்த லே. ஆமா, நானே ஒரு குழு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. நன்றி. அடுத்த நேரத்தை சந்திக்கும் முன்,
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
3: 8:46 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று என் பாட்டு எசப்பாட்டு என்ற பொருளில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?

0: சரிங்க முருகேசன், உங்களோட இணைப்பு கொஞ்சம் சரியா கிடைக்கல, கொஞ்சம் கோபுரம் கிடைக்கிற பக்கமா நிச்சு பேசுறீங்களா? சரியா கேட்கலீங்கய்யா உங்களோட குரல், நீங்க என்ன பேசுறீங்கன்னு. மழை பெய்யுதுங்களா? சரி, உங்களுக்காக முதல்ல சீக்கிரத்தில் கொடுக்குற முயற்சி பண்ணுவோம், உங்களுடைய குரல் கேட்குதான்னு பார்ப்போம், கேளுங்க.
1: நீ என்ன கண்ணரா, நான் என்ன கண்ணரா, நீ நடிக்கும் நாடகத்தில் நான் ஒரு அம்சமா.
0: மா அம்சமா முடிஞ்சுக்கணும். மா நெடில் மாம்பழம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மா மா நெடில். ஆமாங்க, நீங்க ஏதோ பாறீங்கன்னு தெரியுது, என்ன பாறீங்கன்னு தெரியல, மறுபடியும் முயற்சி செய்யலாம். நீங்க நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? செங்குட்டை சாமிநாதன். கம்பைநல்லூர் செங்குட்டைங்களா? எங்க இருக்கு செங்குட்டை?
2: செங்குட்டை பெருந்துறை வட்டம், ஈரோடு மாவட்டம்.
0: ஈரோடு மாவட்டம், சரிங்க. உங்களுக்காக முதல் இசைக்கிட்டு கேளுங்க.

0: பே நெடில் பேங்கையா, பா பே சொல்றாங்க இல்லையா,
1: பேங்களா,
0: ஆ பே பேன் அப்படின்னு சொல்றாங்களே அந்த பே. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்,
0: மறுபடியும் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: குளஞ்சிநாதன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க? வாடியங்காவல். எங்க இருக்குங்க இந்த ஊரு?
2: அரியலூர் மாவட்டம்,
0: அருமை அருமை. சரி, உங்களுக்காக ஒரு முதல் இசை
2: கிடையாது.
0: வாடி வாசல் மாதிரி வாடியங்காவல் அப்படின்னு சொல்றீங்க.
2: வாடி போட்டுக்கிட்டு
0: காவலை சேர்த்துக்கணும். சரி, நிச்சயமா நான் செக் பண்றேன், 9 மணிக்கு மேல. சரி, உங்களுக்காக முதல் இசை கேளுங்க.

0: 80 தூள முடிஞ்சிருக்கீங்க. துண்டு துளிர் அப்படி சொல்றாங்களா, அந்த தூ. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: தர்மபுரி மாவட்டம் மாநில பஞ்சாயத்து நடமாடும் பஞ்சகட கோவிந்தசாமி.
0: சரிங்க கோவிந்தசாமி, வர உங்களுக்காக ஒரு இசைக்கிட்டு.

0: பே குறிலிங்க பென் அப்படின்னு முடிஞ்சிருக்கு, நம்ம இந்த மெய்யெழுத்தை விட்டுடலாம்.
1: பெண்ங்களா?
0: ஆ பென், அதுக்கு வந்து நம்ம பே மட்டும் எடுத்துக்கோங்க, குறில் பே.
1: கொஞ்சம் சிம்பிளா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல.
0: பெண்ணி நீயும் பெண்ணா அப்படின்னா பாடல் நிறைய இருக்கு, நீங்க கொஞ்சம் முயற்சி செய்யணும். வணக்கம்
2: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், 1வது வார்டு லட்சுமணன். சரி, உங்களுக்கு முதல்
2: நல்லவன் வாழ்வான் பாட்டு போட்டீங்க.
0: சரிங்க, பாருங்க இப்போ நான் ஒரு பாடல் கொடுக்குறேன்.

மயிலே அப்படின்னு முடிஞ்சிருக்கு. லே மறுபடியுமா?

முடிஞ்சிருக்கு. பாட்டு கூட வரும், அங்க போயிட்டீங்க, அங்க போக கூடாது, தப்பான வழிக்கு போயிட்டீங்க. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? சரிங்க, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்குறேன், கேளுங்க.

0: கேளுங்கள் அப்படின்னு முடிஞ்சிட்டு நீங்க காவலை பாடலாம், குறியில் கா கா. ஆமாங்க, கத்தி அப்படின்னு சொல்லுங்களா. இல்லைங்க, குறியில் கா சொல்றேன், குறியில் கா. நன்றி, அடுத்த நேரம் சந்திக்கும் முன்
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: 8:59. இனி நேர்களை இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: அதாவது
0: விடாமுயற்சி சுரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் இசைக்கிட்டு கொடுக்குற நமக்கு நேரம் குறைவா இருக்கு, கேளுங்க.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

இனிய நேயர்களே, இன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்றிரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம். டெல்லி அஞ்சலாக.

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஆசிய விளையாட்டுப் போட்டி இன்றைய கண்ணோட்டம் கேட்டீர்கள். டெல்லி அஞ்சலாக கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 10:20. நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயபுரவர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். இந்த இனிமையான இரவு பொழுதை சுகமாக்க வருகிறது இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்களுக்கான விருப்ப பாடல்களை நாங்கள் கொடுக்கிருக்கோம். சரி, இந்த சேலம் மாவட்டத்தை சார்ந்த நேயர்களும் அதே மாதிரி ஏற்காடு அதை சுற்று வட்டாரத்தை சார்ந்த நேயர்களும் நீங்கள் அழைக்கலாம். புதிய நேயர்களை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 0434-342 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களில் புதிதாக அழைக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் ஈஸியாக வரலாம். சரி, பண்பலையை கேட்டுக்கொண்டிருக்கும் மற்ற நேயர்கள், சேலம் மாவட்டத்தை சார்ந்த நேயர்கள் நீங்கள் அழைக்கலாம். 0434-242-244-031 என்ற எண்ணிலோ 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களில் வந்து நீங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது சுகமான ராகங்கள் இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. சரி, நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் நேரை இணைக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கங்க. நான் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் துவாரையாவிலிருந்து குமார் பேசுறேங்க.
0: குமார், சொல்லுங்க குமார், என்ன பாட்டு வேணும்?
1: வடகோட்டியிலிருந்து கல்யாண வளையலுங்கிற பாட்டு.
0: வடகோட்டியிலிருந்து கல்யாண வளையலா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, நீங்கள் கேட்ட பாட்டு வருது, கேளுங்க. நன்றி.
1: ஆ, சரிங்க.

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

0: யாரும் பார்க்காத முகத்தை கேட்காத சுகத்தை தேராக தருவளையில்.
1: பத்து மணி 25 நிமிடம். நெயில் சிலனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
2: சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கனையா.
1: சொல்லுங்க ஐயா. ரங்கனையா, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: பெரிய இடத்து பெண்ல பட்டணம் பார்த்த மாப்பிள்ளையே, அந்த மாதிரி பாட்டு வருங்க, அதை கொடுங்க ஐயா, கேக்குறேன்.
1: பெரிய இடத்து பெண்ல இருந்தா?
2: ஆமா ஆமா, பட்டணம் பார்த்த மாப்பிள்ளைன்னு வரும்.
1: சரி, அந்த பாட்டு கொடுத்துடலாங்க ஐயா. கேளுங்க.
2: நல்லது,
1: நன்றி, நன்றி.

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேசவ

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: இந்த இனிமையான இரவு பொழுதில் இனிமையான பழைய பாடல்களை தாளாட்டி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேய உறவுகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிலையத்தில் நேரம் 10:30 நிகழ்ச்சியில நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம்.
6: சார் வணக்கம். சார்
5: வணக்கம். சார் சொல்லுங்க, யாருங்கிறது?
6: சேலம் மாவட்டம் ஏற்காட்டுல இருந்து அடங்கல் நடராஜன்.
5: சரி, நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க சார். ஐயா
6: சார், எனக்கு நேற்றதை முடிப்போம். இருந்து பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் அடைக்கின்றது. இந்த பாடல் வழங்க மாதிரி கேட்டு சொல்லுங்க.
5: சரி, இது உங்களுக்கான பாடல். நன்றி.

0: தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இனி நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யாருங்கிறது?
2: சேலம் ஓமலூர் வட்டம் செலவட கிராமத்திலிருந்து ராமு பேசுகிறேன்.
1: ராமு சொல்லுங்க, ராமு என்ன பாட்டு வேணும்?
2: அலிபாபாவும் 42 படத்திலிருந்து சின்னஞ்சிறு சித்தி எந்தன் சீனாதர் ரெண்டு.
1: சரி, உங்களுக்கான பாட்டு வருது, கேளுங்க. நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20

0: நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
1: சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் பக்கத்தில் பள்ளிகுண்டான உலகம் வந்து ரஜினின்னு சொல்லி பேசுகிறேங்க.
0: சரிங்க, சொல்லுங்கள், என்ன பண்ணுற வேணும்?
1: நமக்கு வந்து 2021 தேர் பார்க்க வந்து சித்திரை பெண்ணை.
0: சரி, அந்த பாட்டு பாடுவீங்களா? வருமா
1: சார்? அது பழைய பாடு சார், பாடுவோம். கொஞ்சம் பழைய பண்ணு, நமக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, வந்துச்சு, பாட்டு கேளுங்க. நன்றி.

0: 10:47 நிகழ்ச்சியில் இணைய மருத்துவ நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நிலையத்தில் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கும் வணக்கம் ஐயா. சொல்லுங்க, உங்க பேர் ஒரு சொல்லுங்க
1: ஐயா. சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
1: தனிப்பிறவையிலிருந்து கண்ணத்தள்ளி நடி தாயும் அது வண்ணக்கீழி செய்த மாயம் என்று பாடலுங்க ஐயா. அனைத்து நேயருக்காகவும் காத்தலில் கவலை விடுங்க ஐயா. நன்றி.
0: சரிங்க, இது உங்களுக்கான பாடல் கொடுத்துட்டாங்க கேளுங்க.

0: இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா, நான் சேலம் மாவட்டம் பெரியநாயம்பாளையம் வட்டம் பாலகிருஷ்ணன், விவசாய பம்பு செட் மெக்கானிக்ங்கய்யா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: ஐயா, திருவிளையாடல் படத்துல இருந்து பார்த்தா பசுமரம் படித்து விட்டா நெடுமரங்கள் பாடல் போடுங்க ஐயா. அனைத்து நேயருக்கும்
0: இதை உங்களுக்கான பாடல் கொடுத்துட்டாங்க, கேளுங்க.
1: நன்றிங்க ஐயா. நன்றிங்க.

0: இந்த இனிமையான பொருளில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. யாருங்கிறது?
1: சேலம் மாவட்டம் பெரிய சோரகி நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: வீரபாண்டிய கட்டபொம்மன் படம், இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுது, அந்த பாடல் வேணும்.
0: சரி, இது உங்களுக்கான பாடல்.

0: நேரம் இரவு 11 மணி. நேயர்களையும் நிறைவு நேரை சந்திக்கலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்லுங்க, யாருங்கிறது?
1: சேலம் மாவட்டம் கொங்கனாவளம் சாமரப்பட்டி மு கனகராசு.
0: மு கனகராசு, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடல் ஒளி விளக்கு.
0: ம்,
1: நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தான்.
0: சரி, இது உங்களுக்கான பாட்டு.
2: நாங்க புதுசா

0: But Ali bin Ahmed Al Kuwari on the sidelines of the AIIB annual meeting in Doha. Both leaders discussed expanding India's UPI payment system across Qatar and strengthening financial cooperation between the two countries. The talks also focused on the implementation of Qatar's $10 billion investment commitment in India, greater engagement with the National Investment and Infrastructure Fund, and finalization of the bilateral investment treaty. India has rejected the unwarranted references made by Turkish President Tayyip Erdogan on Jammu and Kashmir during his UNGA address. Briefing media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said, "This is a matter pertaining to India's territorial integrity and sovereignty, and no external party has any locus standi on the issue." On the IBSA statement, Mr. Jaiswal noted that a meeting at the level of foreign ministers was held between India, Brazil and South Africa on the sidelines of the UN General Assembly in New York. On the comments made by External Affairs Minister Dr. S. Jaishankar on cross-border terrorism, Mr. Jaiswal highlighted External Affairs Minister's remarks on cross-border terrorism, terming it a cause of major concern and that countries need to come together to fight the global menace. In the Asian Games 2026, India today delivered a strong performance, adding 8 medals, including 2 gold, 1 silver and 5 bronze medals in relay, shooting, athletics and boxing. India won women's 4x400m relay gold, clocking 3 minutes 29.69 seconds at Nagoya in Japan. India also bagged a bronze in men's 4x400m relay and another bronze in mixed 4x100m relay. Earlier, Neeru Dhanda made history by becoming the first Indian shooter to win gold in the women's trap individual event in Japan. And that is the end of this news bulletin.
1: மேற்கிலே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரமிரவு 11:10. இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைதானம் நல்லவி கேட்க, 6:15 பக்தி மாலை, நாளை காலை 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு காலை வணக்கம், இதில் தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், நிறைவாக தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதனிது ஆகியன இடம்பெறும். காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாடி தரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பனால் இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாளர், 8:30 வருகிறது தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 கேட்கலாம் சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. நேர்களை நாளை காலை 9:05 வானொலியில் வசந்தம், நாளை சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி, முதுமை ஒரு சுமை அல்ல என்ற தலைப்பில் நேரலையில் பங்கேற்கிறார் தமிழ் மகன் பா இளங்கோ அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை, அதைத் தொடர்ந்து 10:45 கேட்கலாம் சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை, வழங்குகிறார் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சொய்க்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே, அதைத் தொடர்ந்து 12:10 உங்கள் களம், நாளை களத்தில் சந்திப்போம். பகல் 12:50 சூழல் காப்பும் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். நாளை பகல் 1:10 நேயர் விருப்பம், நேயர்களின் கடிதவழி விருப்ப பாடல்கள் உங்களுக்காக இடம்பெறும் நிகழ்ச்சி. 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம், நாளைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவரே அகிலா அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 வருகிறது பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

மாலை 4 மணிக்கு விறுவிறுப்பான வெடி தேடும் வினாக்கள், அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு மாலை தென்றல். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நாளை மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:10 இசை மின்னல், 6:15 ஆரணி CMR ஒளி விளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. நாளை திரு கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் இடம்பெறும். 6:30 வருகிறது மாநில செய்திகள். நாளை மாலை 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். நாளை மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் கேட்கலாம். 7:00 திரை இசை. 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் ஜி சுரேஷ். 7:15 தமிழில் செய்திகள். நாளை இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலில் புறக்கடை கோழிகளில் ஏற்படும் நோய்களும் அதை தடுக்கும் உத்திகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை உதவி பேராசிரியர் மருத்துவர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து வெள்ளாடு தெரிவு செய்யும் முறைகளும் கலப்பின மேலாண்மை உத்திகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை பராமரிப்பு புள்ளியியல் கணினி செயல்பாட்டுத்துறை பேராசிரியர் தலைவர் ஆர் சரவணன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நேர்களே, நாளை இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக விளையாட்டு சார்ந்த வினாக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசை மலை தொடர்ச்சியான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதைத் தொடர்ந்து நாளை இரவு 10 மணிக்கு 20வது ஆசிய கேம் இது குறித்து தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 10:20 நாளை 10:20 சுகமான ராகங்கள் நாளை திருப்பத்தூர் மாவட்ட நேர்களினுடைய விருப்ப பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கின்றன. அதைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை காந்திய சிந்தனையாக. குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது, அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன் ஒரு சிந்தனை. நேர்களே, ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.